கடலோர போர்க்கப்பல் எல்சிஎஸ்க்கான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புக்கான சாத்தியமான விநியோகிப்பாளர்களாக நான்கு நாடுகளை கண்டறிந்துள்ளது. இத்தேர்வு அடிப்படை கூறுகளையும் தாண்டி கடற்படையின் செயல்பாட்டு தேவைகளை எடுத்து செய்யும் திறனில் முக்கிய கவனம் செலுத்தும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டின் கூறினார். வியட்நாமும் மலேசியாவும் சுற்றுலா பண்பாட்டு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. மருத்துவ ஹலால் சுற்றுலாவை மேம்படுத்தும் முனைப்புகளும் இதில் அடங்கும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறினார். தமது வியட்நாமிய சகா லாம் தி புவாங் தான் உடனான சந்திப்பில் இது குறித்து பேசப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு தொடங்கி பள்ளிகளில் அறிமுகம் செய்யப்பட உள்ள 2027 பள்ளி பாடத்திட்ட செயலாக்கத்திற்கான முக்கிய தூணாக மலேசிய ஆசிரியர் பயிற்சி கழகம் IPGM-இல் பட்டப்படிப்பை முடித்த புதிய ஆசிரியர்கள் செயல்படுவர். 2026-2035 மலேசிய கல்வி திட்டத்தின் செயலாக்கத்திற்கு IPGM பட்டதாரிகள் உட்பட அனைத்து கல்வியாளர்களின் முழு கடப்பாடும் அவசியம் என கல்வி துணை அமைச்சர் வாங் காவோ வலியுறுத்தினார். பிரான்சில் இம்மாதம் 24 பின் நாட்டின் பெரும் பகுதியை தாக்கிய கடுமையான வெப்ப அலையை தொடர்ந்து 1000 மேற்பட்ட மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதனை அந்நாட்டு பொது சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் 65 மற்றும் அதற்கும் மேற்பட்டவர்களாவர். நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவிற்கு விமான நிலையத்தின் திறனை விரிவுபடுத்தவும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஒரு முக்கிய துறைமுகத்தை மீண்டும் திறக்கவும் உதவ அமெரிக்க ராணுவ வீரர்கள் அந்நாட்டுக்கு பயணமாகியுள்ளனர். தலைநகர் கரகாசில் உள்ள சைமன் பொலிவு பன்னாட்டு விமான நிலையம் புதன்கிழமை ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் சேதமடைந்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து நோக் அவுட் சுற்றின் முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஸ்டீஃபன் எய்ஸ்தாக்கியோ கூடுதல் நேரத்தில் அடித்த கோல் கனடாவை 1-0 என்ற கோலில் வெற்றி பெறச் செய்தது. இதன் மூலம் போட்டியை ஏற்று நடத்தும் உபசரணை நாடுகளில் ஒன்றான கனடா வரலாற்றில் முதன் முறையாக 16 சுற்றுக்கு தேர்வாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: வணக்கம் கேட்டு இருக்கீங்க. சிலருடைய பதற்றம் இருக்கு இல்லையா,
1: சரி
0: அவங்கள மட்டும் வந்து ஒரு மாதிரி ஆக்காது, சுத்தி முத்தி இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய சூழலையுமே பதற்றத்துக்குள்ளாயிரும். எனக்கு ஒருத்தர் தெரியும் மோகன், பயங்கரமான பதற்றவாதி.
1: ஆமா,
0: அவருக்கு வந்து அடைமொழி கொடுக்கலாம், பட்டம் கொடுக்கலாம். அதனால வந்து நான் எதுவா இருந்தாலும் உடனே சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரம் பொறுத்து நிதானம் ஆன பிறகுதான் சொல்றது. ஏன்னா பதற்றத்துல என்ன பறக்க விட்டுருவாரு. அதனால
1: ஓ அப்படி, நீங்க ஏதோ என்ன தாக்குற மாதிரி இருக்கு.
0: உள் குத்துலாம் இல்ல மோகன்,
1: பொதுவா
0: நேரடியாவே சொல்றேன், நீங்க தானே
1: என்னன்னு
0: தெரிஞ்சுக்க நீங்க வணக்க மின்னலோட காத்திருக்கணும். மனசு தொட்டு சொல்லுங்க மோகன், ஏன் மோகன் பதற்றமாக்குறீங்க? மெதுவா ஒரு சின்ன விஷயம் இதை எடுங்கன்னா ஏன் பதற்றமாவறீங்க?
1: இல்ல இப்ப என்னோட கதையை ஊருக்கே சொல்லணும் அவசியமா தேவிக?
0: ஊருக்கே தெரிஞ்ச பிறகு
1: நேர்களே, அவர் சொல்ற அளவுக்குலாம் இல்ல, ஓரளவுக்கு தான். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வேணா பதற்றப்படுற.
0: மனசு தொட்டு சொல்லுங்க,
1: மனசு தொட்டு தான் சொல்றேன். நீங்க அழைக்கலாம் ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: பதற்றப்படாதீங்க.
1: சரிங்க, சொன்னா சரிவங்க.

0: சூரஜ் சந்தோஷ் சின்மாய் பாடியிருந்த பாடல் அதிக பதற்றப்படுறவங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: அப்படி இருந்தாங்கன்னா பதற்றப்படாம அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: செல்வா வந்திருக்கிறாரு.
2: ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் ரொம்ப பதட்டம் ஆகும்.
0: எதுக்கு செல்வா?
2: பிளைட்ல போகும்போது இந்த கிளாத்ல போய் இடிக்குது இல்ல.
0: ஓ, டர்புலன்ஸ்.
2: அந்த டைம் மட்டும் தான் 90 விழுக்காடு நான் வந்து நிதானமா தான் எதுவுமே யோசிச்சு செயல்படுவேன். இந்த பிளைட்ல போகும்போது மட்டும் அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு.
1: யாரை கை பிடிச்சிட்டீங்களா?
2: இல்ல சார், நீங்க
1: சொல்லுங்க.
2: போயிட்டு இருக்கேன், என்ன அறியாமே நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். வந்து எனக்கு நல்ல ஒரு பிரைட் வியூ எப்படின்னாக்க, என் கண்ணாடியில வந்து தெரியுது பிளைட் வந்து இறங்கி லேண்டிங் தண்ணியில போற மாதிரி, அந்த தண்ணியில இடிக்கிற மாதிரி இது பண்ணோன்னு எனக்கு அந்த பிளைட் வந்து கரெக்டா ஆடி இருக்கு. நான் கட்டி என் கனவுல நடந்துச்சு. அந்த ஆனா பிளைட் உள்ள உட்கார்ந்து இருக்கேன் நானு. ஏதோ ஒரு ஹீரோ கண்ட்ரி மேல பறந்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் சத்தம் போட்டு கத்தி இருக்கேன். என் வைஃப் தான் டக்குன்னு கையை தட்டி எழுப்புனாங்க.
1: ஓ, ஆனா யாரும் அந்த நேரத்தில் அந்த சத்தத்தை யாரும் உணரல.
0: இல்ல, சுத்தி முத்தி இருக்கிற விளங்கிருச்சு.
2: மேல பறக்குது தண்ணி, அந்த அலையில இடிக்கிற மாதிரி எனக்கு அந்த பிளைட் ஆடவும் சத்தம் போட்டேன். போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன்.
1: விமானி பாடியிருப்பாரு, ஒரு ஆள் உண்டு கனவு கண்டு. இல்ல, தெய்வ நகைச்சியை புரிய வேலை சார், கட் பண்ணிடும்.
0: இப்பயும் கனவுல மிதக்கிறீங்களா?
2: இல்ல சார், இப்ப நான் எப்பயுமே நிதான பார்த்தா இருப்பேன். அந்த பிளைட்ல போனா மட்டும் அந்த போபியா இருக்கும். நம்ம
0: உங்களை மறக்க மாட்டோம்
1: சார். எப்படி அம்மானு கத்துறீங்களா, ஆத்தான்னு கத்துறீங்களா, கத்துறீங்க?
2: ஐயோ, போச்சு போச்சு போச்சுன்னு கத்திருக்கேன். வைஃப் சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. கணக்கு இல்ல சார், நான் எத்தனையோ தடவை பறந்திருக்கேன். ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னால மறக்கவே முடியாது.
0: நாங்களும் மறக்க மாட்டோம் உங்களே. நகைச்சுவை ஆதவன் படத்துல ஒண்ணு வரும், அடிவேலு சொல்லுவாரு, இப்ப கூட பாருங்களேன், எனக்கு என்னமோ தண்ணியிலயே மிதக்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இவரு கதை.
1: இவருக்கு இவரு விமானத்துல கத்தி எத்தனை பேர் அப்ப பதற்றமா இருப்பாங்க தெரியல.
0: வாங்க பேசுவோம் அது பற்றி.

0: ஹரிஷ் ராகவேந்திரா பொம்மை ஜெயஸ்ரீ 8:20 வரைக்கும் அந்த பாடலை நமக்கு வழங்கி இருந்தாங்க.
1: சரி, இதற்கிடையில இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த பதற்றப்படக்கூடிய நபர் உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா, இல்ல நீங்களே அப்படியான்னு கேட்டிருந்தோம்.
0: பிரியா பிரியா பிரியா வந்திருக்காங்க.

0: இருக்கும். எதுவா இருந்தாலும் டென்ஷன் ஆயிருவாங்க. ஐயோ என்னாச்சு அவங்களுக்கு, ஐயோ ஏன் என்கிட்ட சொல்லல, முன்னிக்கே சொல்லி இருக்கலாமே அப்படின்னுவாங்க.
1: ஆனா இப்ப ரெண்டு நாள் கழிச்சு மட்டும் பதற்றப்பட மாட்டாங்களா?
0: அப்படி பதட்டம் தான். அதனாலதான் அவங்களுக்கு எமோஷனல் ஏகாம்பரம்னு போயிருக்கு. அன்னைக்கு கூட என்னோட மாமனார் கால்ல மோட்டர் விழுந்துருக்கு.
1: சரி,
0: அது சின்ன அடிதானா? ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொன்னோன்னு ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் முன்னிக்கே வந்து பாத்துருப்பேனே, ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க?
1: மாமனார் மோட்டர்ல இருந்து கீழே விழுந்துட்டான்றது பெரிய விஷயம் இல்லையா?
2: மாமனார் மோட்டர்ல இருந்து கீழே விழுல, மோட்டர் அவர் மேல கால லேசா விழுந்துருச்சு.
0: பண்ணும்போது மோட்டர்
1: கால விழுந்துருச்சு.
2: உங்களுக்கு தெரியுதுல என் முன்னுக்கு இருக்கிறவர் எப்படிப்பட்ட பதற்றவாதின்னு? அப்ப கொஞ்சம் பாத்துக்கோங்க, நீங்க தான் நிதானமா உங்க நாத்த நாம பாத்துக்கணும்.
0: ஆமா, அவங்க எதுக்கு இருக்காலும் அதான் எமோஷன் வேகாம.
2: சரி, நீங்க உங்களை பாத்துக்கோங்க அவங்க கிட்ட இருந்து முத. பாருங்க, ஒருத்தவங்கிட்ட தகவல் சொல்லவே நேரம் ஆக்குறாங்க. ஏன்னா அந்த சூழல்ல பதறி போய் ஒரு ஒரு மாதிரி வேற ஒரு நிலையை ஏற்படுத்திடுவாங்க.
1: அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாமவே மாறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பதற்றம் அப்படின்றது அவ்வளவு பாடுபடுத்துது.
2: ஆனா கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும். இதை பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பாடலுக்கு பிறகு அதை பத்தி பேசுவோம். இப்ப தமிழாவுடைய பாட்டு வந்துட்டே இருக்கு,
1: கேட்கலாங்க. இது வடக்க மின்னல்.

0: city, and one day our songs would make history.
1: மீசைய முறுக்கு அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் அது. வணக்கம். இன்னல்ல பதற்றம் பத்தி பேசணும் இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்னன்னா தீ விபத்து, தீ சம்பவங்கள், இது சம்பந்தமான சம்பவங்கள் நிகழும் போது நம்ம ரொம்ப பதற்றம் அடைந்து விடுகின்றோம் அப்படின்றத உணராமலே நம்ம இருக்கிறோம்.
2: சில சம்பவங்கள் நடக்கும் போது அந்த நிதானம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதுதான் நம்ம காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து தப்பிக்கணும்ன்றதுதான் முதல்ல நம்ம பார்க்கணும்.
1: அலுவலகத்துல இருக்கிறோம், அந்த நேரம்

0: டக்குன்னு பாப்பாங்க, அது வந்து ஒரு பயிற்சி மாதிரி தான். ஆனா பெரும்பாலான இடங்கள்ல திக்குமுக்காடி போறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையா. அப்படி அலாரம் அடிக்கும் போது உடனடியாக நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் தான் தேடணும். ஆனா அப்படி பண்றதே இல்லையா நம்ம.
1: எந்த அளவுக்கு அதனுடைய விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அடுத்து நம்ம தீயணைப்பு படையிலிருந்து ஒருத்தரை சந்திச்சு பேச போறோம்.
0: உண்மைக்கும் சொன்னா மலேசியர்கள் மத்தியில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதனாலதான் இந்த ஃபயர் ட்ரில் பயிற்சியை பற்றிய சில தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: அதனால தொடர்ந்து வணக்கம் இணைந்திருங்கள். உங்களை யாராவது பதற்றப்படுவீங்களா, நீங்களும் அழைத்து எங்களோட பகிர்ந்துக்கலாங்க.

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: நம்ம எல்லாரும் வந்து நன்றி உணர்வோட இருக்கணும்னு மத்தவங்கிட்ட சொல்றோம். நன்றி உணர்வோட இருக்கிறது வந்து வெறும் உணர்வு மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான யுக்தி குறியும். ஏன் சொல்றேன்னா, அந்த நன்றின்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பூரிப்பு நிலை வரும். அந்த பூரிப்பு நிலை என்ன செய்யணும்னா, நமக்கு நம்மளோட மூளைக்கு முன்னாடி பகுதி இருக்கிற கார்டெக்ஸ் என்று சொல்றேன், அதுலதான் நம்மளோட யுக்தியா சிந்திக்கக்கூடிய ஒரு மையமும் இருக்கு. அப்போ இந்த மையத்துல வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ஒரு ஒரு ஊக்குவிப்பு கொடுப்போம். நம்ம நன்றி சொல்லும் போது நம்ம வந்து நன்றி உணர்வோட இருக்கும் போது இதுல என்ன யுக்தினா, நம்ம படப்படப்பு வரக்கூடிய சூழ்நிலையை வந்து முறியடிச்சோம். நான் இதை நல்லா செய்யறேன், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியெல்லாம் நம்ம வந்து பேசிக்கலாம். ஆனா முக்கியமா என்ன விஷயம்னா, எதுக்கு நன்றி உணர்வோட இருக்கும், அது முக்கியமா, அது வந்து தெளிவான ஒரு நன்றி உணர்வு. சாதாரண என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாமே நல்லபடியா நடக்குது, அது இல்ல நன்றி உணர்வு. நன்றி உணர்வுனா குறிப்பாக எந்தாவது ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில மட்டும் நடக்கக்கூடிய விஷயத்துல, தெளிவா உங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க அதுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கணும். இதுதான் உங்க மூளைக்கு போய் சேரும். நீங்க வந்து சாதாரண எல்லா சூழ்நிலையும் நன்றி உணர்வா இருக்கேன், நான் நல்லா தான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து பழக்கமா உள்ள விஷயமா மாறும் மொழிய உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த மையத்துல போய் அதை செயல்படாது, அது மறைஞ்சு அது ஏதோ போற போக்குல போற மாதிரி ஆயிரும். உலக தலைவர் அத்தனையுமே இதை வந்து இந்த யுக்தியை செயல்படுறதுனாலதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நிதானமா நிறுத்தி அந்த விஷயங்களை செயல்பட்டுக்கு கொண்டு போக முடியும். இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. நீங்க என்ன செய்யணும்னா, குறிப்பிட்ட விஷயங்களை வந்து நீங்க எழுதி, இதுக்கு நீங்க ஏன் நன்றியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழுதிங்க. ஒவ்வொரு காலையிலையும் இத செயல்பட்டுக்கு கொண்டு வாங்க. உங்களோட செயல் மட்டும் இல்ல, உங்களோட மூளையும் உங்களோட எண்ணங்களும் ரொம்ப தெளிவா யுக்தியா செயல்படும் உங்க நன்மைக்கு.

0: ஒரு மாய தென்றல் வந்தது சாஸ்தன் குரு பாலன் காஷ்மீர் இந்த பாடலை பாடி இருந்தாங்க. வணக்கம், மின்னல் கேட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், எதுக்கு எடுத்தாலும் இந்த பதற்றப்படக்கூடிய நபர் உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா கேட்டிருந்தோம்.
0: கௌசல்யா, யாரு கௌசல்யா? நம்மள சுத்தி இப்படி பாடாபடுத்துறது பதற்றமாயி
2: நீங்க
0: அவரு பேரை பாஸ் பாஸ் பாஸ் தெரியுது, எவ்வளவு பதற்றமா வரீங்க.
2: அவருக்கும்
1: பழகி போயிருக்கும் பாவம் இல்ல,
2: அதனால என்ன செஞ்சிருவாரு, இமெயில் பண்ணிருவாரு, பக்கத்துல உட்காந்துருப்பாரு, ஆனா இமெயில் இந்த டாக்குமெண்ட் கொடுங்க இது கொடுங்க. அவரை பார்க்கும் போதுதான் அவரு எனக்கு
0: இப்பவே
1: பேச்சிலே எப்படி இருக்குன்னா இவங்க நேரம் நடந்துக்கும் போது எப்படி இருக்கும் யோசிக்க முடியல.
0: அதான் எதுவா இருந்தாலும் நிதானமா இருங்க, அவரே சொல்லிட்டாராம், பரவாயில்ல நான் மின்னஞ்சல் அனுப்புறேன், நீங்க இமெயில் எனக்கு எதுவா இருந்தாலும் பதில் கொடுங்க வேண்டாம்ன்றாரா,
1: புரிஞ்சுக்கிட்டாரு.
0: வாங்க, இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம வந்துட்டு தீயணைப்பு மீட்பு படை அதிகாரி ஹேமநாதன் கிட்ட பேச போறோம்.
1: அவர்கிட்ட இந்த ஃபயர் ட்ரில் அப்படின்னா என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஃபயர் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீ சம்பவங்கள் நிகழும் போது பாதுகாப்பு அம்சங்களை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதை பற்றி தான் இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, தீயணைப்பு படையில இருந்து அதிகாரி ஹேமநாதன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க.
0: இவர் வந்து கோபேங் தீயணைப்பு படை
1: நிலையம்,
0: அந்த நிலையத்துடைய தலைவராக செயல்படுறாரு ஹேமநாதன் சுப்பிரமணியம். அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் நண்பரே, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்க, நீங்களும் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும். வேலைக்கு புறப்பட்டாச்சா?
2: வேலை கிளம்பி இருக்கோம். 8 மணி வேலை இன்னைக்கு
0: காலையில ஷிஃப்டா?
2: நம்ம இன்னைக்கு ஆபீசர் இல்ல, பாளையம்பம் கோபிங் நம்ம ஜாகம் பண்ற கத்துவாதல்ல 8 hour வேலை, ஆனா வந்து 24 hour ஸ்டாண்ட்பைல
0: இருக்கணும். இப்ப திடீர்னு நீங்க எது போயிட்டு இருக்கீங்க? அழைப்பு வருது, வாங்க வந்தே ஆகணும்.
2: விழிப்புணர்வு
1: அப்படின்றது நீங்க உங்களுடைய பார்வையில எல்லாருக்கும் இருக்கா, இல்ல இன்னும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: சேராங்கன்னா அது வந்து இஃப் எனிதிங் எமர்ஜென்சின்னா அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் அதுதான் வந்து முக்கியமா நம்ம ஃபைட்ரு செய்யறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அது வந்து நம்ம வந்து முக்கியமா ஒரு ஸ்கூல்ல எல்லாமே நம்ம அப்பாயின்மெண்ட்ல பிளாட்ல அப்பாயின்மெண்ட் யூஸ்ல யார் செய்வாங்கன்னா அங்குள்ள புதுசா இருக்காங்களே அவங்க தான் அது மோன் பண்ணும் பொம்பா கிட்ட. இதுல இவங்களாம் செய்யணும். ஏன்னா வந்து இப்ப எமர்ஜென்சி டைம் திடீர்னு நம்மளுக்கு அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன பண்றதே தெரியாது. சோ அதுதான் வந்து முக்கியம். அப்ப எமர்ஜென்சி டைம்ல என்ன செய்யணும், எங்க ஓடணும், எங்க நிக்கணும், இதுதான் நம்ம ஃபைட்ரில சொல்லுவோம். ரெண்டாவது என்னன்னா அதே சமயம் பொம்பாக்கும் சம்டைம் வந்து புதுசா ஒரு தாமான ஏறி இருக்கும், ஒரு பிளாட் ஏறி இருக்கும், ஒரு இது ஏறி இருக்கும். சோ பொம்பாக்கு வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஃபயர் டே செய்றீங்கன்னா இப்ப பொம்பா செய்வாங்க அவங்களும் போறாங்கல்ல, அதே சமயம் அவங்களும் பாப்பாங்க எமர்ஜென்சினா நம்ம எப்படி ஓடணும், என்ன சிஸ்டம் உள்ள இருக்கு, என்ன மாதிரி நம்ம மங்ஸா வந்து மேல இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி நம்ம கீழே கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி அதுதான் நம்ம ஃபயர் டீல் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து
0: அடுக்குமாடி வீடுகள் அப்புறம் வேலை இடங்கள் இங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல மாணவர்களுடைய அந்த விழிப்புணர்வு அது வேறு இல்லையா? மற்ற இடங்கள்ல பெரியவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் செய்யும் போது இதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, பாக்குறாங்களா, தெரிஞ்சுக்கிறாங்களா, கேள்வி கேட்கிறாங்களா?
2: இப்ப பள்ளிக்கூடம் செய்த போது உதாரணம் வந்து பேரா வச்சுக்கோமே, பேரால வந்து நம்ம எல்லா தமிழ் ஸ்கூல்ல இருந்து இப்ப பயிர்ல வந்து தமிழ்ல செய்யறோம். ஏன்னா இப்ப தமிழ்ல செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு புரியும். இப்ப பிள்ளைங்கள இருந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியுது பொம்ப ஃபைட் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படி புரியுதுன்னா. இப்ப நம்ம அப்பாயின்மெண்ட் போடுச்சுக்கோங்களா, அப்பாயின் ஷாப்பிங் மால் போடுச்சுக்கோங்களா, அங்க உள்ள செய்வாங்க. அங்கு சில பேர் வந்து அதெல்லாம் அந்த நெருப்பு வச்சு அனுப்பாங்கல்ல, டிரை பவுடர் வச்சு, அதையும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல தான் நானும் செய்யறேன் நானும் செய்யறேன் அப்படி சொல்லி வருவாங்க. செய்யறப்பதான் வந்து அவங்க கேட்கறது வந்து எல்லாம் தெரியும் நம்மளுக்கு அப்படியும் இருக்கும். இப்ப அவங்க செய்யறப்ப அது அவங்களுக்கு வந்து அது வந்து சரியா செய்ய மாட்டாங்க. சோ இதுதான் அவங்களுக்கு பொங்கலாமா இருக்கும். அப்ப அந்த டைம்ல தான் அவங்களும் நிறைய கேள்வி கேட்பாங்க, ஏன் நம்ம வந்து படியில இறங்கணும், ஏன் நம்ம டிஸ்ட்ல இறங்கக்கூடாது. இப்ப அவங்க கேள்வி கேட்கறப்ப வந்து டூ வே கம்யூனிகேஷன் ஓடுறப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அங்க வந்து எல்லாம் புரியுது. அப்பதான் ஓ ஆமாவா அந்த ஓன்னு இழுக்கும். அப்பதான் வந்து
0: ஆனா பொதுவாகவே இதுல வந்து கலந்துக்கிறாங்க நீங்க சொல்லும் போது.
2: ஆனா முக்கியமா அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் அவங்க பொங்குசா தான் முக்கியம். எல்லா அப்பாயின்மெண்ட் ஒரு பொங்குசா இருப்பாங்களா?
0: ஆமா,
2: அவங்கதான் அந்த இவன் செய்யணும். இதுல இருந்து அவங்க மோன் பண்ணி பொம்மை கிட்ட பொம்மதேஷன்ல யார் எந்த பொம்மதேஷன் கிட்ட இருக்குதோ அங்க இருந்து அருகில இருந்து மோன் பண்ணி அந்த ஃபைட்ரில் செய்யணும். அப்பதான் வந்து அவங்க வந்து டூ வே கம்யூனிகேஷன் கலந்துக்கிறதுல வந்து ரொம்ப இருக்கு. வந்து ஒரு சில அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப குறவு நம்ம அவங்க மோகன் பண்றது.
1: வீட்டை அடுத்து வேலை இடத்துல தான் நம்ம அதிகமான நேரம் செலவு பண்றோம். காலையில போறோம், மாலையில வரோம், அந்த இடத்துல தான் எந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவசர பாதை, அதெல்லாம்
0: தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? அது
2: இந்த ஃபேக்டரி வச்சுக்கோங்க, ஃபேக்டரி வந்து எவ்ரி இயர் வாஜே செஞ்சு கண்டிப்பா ஃபைட் செஞ்சு ஆகணும். அது வந்து அவங்க அவங்க ஷரட்லயே இருக்கும் அவங்க வந்து. ஓகே, அதனால வந்து அவங்க எவ்ரி இயர் வந்து அந்த ஃபேக்டரி தான் கண்டிப்பா செய்வாங்க. அதே சமயம் அந்த எல்லா ஃபேக்டரியில வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு ஒண்ணு இருக்கு, ERT டீம் ஒண்ணு இருக்கும். இந்த டீம் வந்து பொம்பா கிட்ட வந்து 3 நாள் ட்ரைனிங் பண்ணி இப்ப அவங்க வந்து எல்லா ஃபேக்டரியிலும் அவங்க டீம் இருக்கும். இப்ப அந்த ஃபைட்ரில வர்றப்ப பொம்மை என்ன செய்வாங்கன்னா முத அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த டீம் ERT வந்து என்ன பண்றாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கிராஸ் தான் நீங்க எங்க நிக்கிறீங்க பாத்துட்டு எமர்ஜி டைம்ல நீங்க எப்படி ஓடணும் இருக்கிறோம். அதே பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கீங்களா, நம்ம உள்ள போனோமா நம்மளுக்கு பெருசா இருக்க நம்ம எங்க இருக்கோம் நமக்கே தெரியாது. சம்டைம் நம்ம வந்து நம்ம காடி பக்கி எங்க பண்ணுமே நம்ம மறந்துருவோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு அந்த மேப் நம்மளுக்கு தெரியலன்னா நமக்கு கஷ்டம். இப்ப நீங்க போறப்ப நம்ம அப்படியே அந்த மேப் கொஞ்சம் பாத்துட்டு போனோமா எமர்ஜென்சின்னு டைம் வரப்ப நீங்க உங்களுக்கு சொன்னாங்க நீங்க ஓடுறதுக்கு
1: ஒரு எட்டு பாத்துட்டு போனோம்ன்றீங்க.
0: பள்ளிக்கூடங்கள் நடந்து ஆகணும், அதுக்கு வந்து மனு செய்யணுமா நம்ம?
2: நம்ம வந்து அதுக்கு வந்து பாலைபொம்பை அருகில் உள்ள பாலைபொம்பை இருக்குல்ல, நீங்க அங்க போயிட்டு நம்ம வந்து நம்ம மோன் பண்ணணும். அவங்க டேட் பாப்பாங்க எங்க டேட் நம்ம செய்யறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அடுத்த அடுத்த வழிமுறை என்ன செய்யணும் அவங்க கைட் பண்ணுவாங்க.
0: வேலைக்கு போங்க, நிறைய பேரை பாதுகாத்துட்டு இருக்கிற உங்களுடைய சேவை தொடரட்டும்.
2: நன்றி நன்றி சார், நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: ஹேமநாதன் சுப்பிரமணியம் இவர் வந்துட்டு கோபேங் தீயணைப்பு நிலையத்துடைய தலைவராக செயலாற்றிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுல நமக்கு தெரியாத சாவி எங்க வச்சிருக்கோம் இதை எங்க வச்சிருக்கோம்.
1: அதெல்லாம் கொஞ்சம் பதற்றம் இல்லாம செயல்படுத்தணும் அப்படின்னா எதுவும் நம்மளால சமாளிக்க முடியும் இல்ல.

0: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறேன்.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லு.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே

0: லங்காவியின் உள்நாட்டு பன்னாட்டு இணைப்பை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம். 2027 பள்ளி பாடத்திட்டத்தின் முக்கிய தூணாக IPGM புதிய ஆசிரியர்கள் செயல்படுவர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். அரசாங்கம் லங்காவியின் உள்நாட்டு பன்னாட்டு இணைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். அத்தீவின் பொருளாதாரத்திற்கு வலுவூட்டுவதையும் அதன் சிறு நடுத்தர தொழில்துறையின் போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் லங்காவிக்கான பயணங்களை அதிகரிப்பது குறித்து விமான நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தும் வேளை லங்காவி மேம்பாட்டு வாரியம் லாடா வாயிலாக ஃபேரி சேவையை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படும். அதோடு லங்காவி தொழில் முனைவர்களின் தயாரிப்புகளின் வாயிலாக அத்தீவின் பொருளாதாரத்தையும் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா கூறினார். தற்காப்பு அமைச்சு கடலோர போர்க்கப்பல் LCSக்கான ஏவுகணை எதிர்ப்பு முறைக்கான சாத்தியமான விநியோகிப்பாளர்களாக 4 நாடுகளை கண்டறிந்துள்ளது. நோர்வே கடற்படை தாக்குதல் ஏவுகணை NSM ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டேன் கூறினார். இத்தேர்வு அடிப்படை கூறுகளையும் தாண்டி கடற்படையின் செயல்பாட்டு தேவைகளை எடுச்சியும் திறனில் முக்கிய கவனம் செலுத்தும். அந்த மாற்று முறையை தற்போது பயன்பாட்டில் உள்ள முறையுடன் முழுமையாக ஒருங்கிணைக்க இயலுமா என்பது குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என அவர் விளக்கினார். மலேசியாவும் வியட்நாமும் சுற்றுலா பண்பாட்டு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. மருத்துவ ஹலால் சுற்றுலாவை மேம்படுத்தும் முனைப்புகளும் இதில் அடங்கும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறினார். மக்காவில் சுற்றுலா அமைச்சர்கள் நிலையிலான சந்திப்பில் தமது வியட்நாமை சகா லாம் திங் போங்குடன் இது குறித்து பேசப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலா கலை பண்பாட்டு துறையில் கூட்டு ஆற்றலை இரு நாடுகளும் கொண்டுள்ளன. அதோடு வியட்நாம் உடனான உறவினை மேலும் வலுப்படுத்தும் நாட்டின் கடப்பாட்டினை சுட்டிக்காட்டிய டாக்டர் ஸ்ரீ தியோங் இரு நாட்டு மக்களை இணைக்கும் பாலமாக சுற்றுலாத்துறை செயல்படுகிறது என்றார். இதனிடையே அடுத்த மாதம் 20ஆம் நாள் தொடங்கி ஒரு நாளுக்கு 2 முறை கோலாலம்பூருக்கும் பின்துழுவுக்கும் இடையிலான விமான சேவையை பத்தே நிறுவனம் அதிகரிக்க உள்ளது என டாக்டர் ஸ்ரீ தியோங் கூறினார். இது பயணிகளுக்கு அதிக தேர்வுகளை வழங்கும் என அவர் முகநூலில் பதிவிட்டார். பயணங்களின் எண்ணிக்கை குறைந்து டிக்கெட்டின் விலை உயர்த்தப்படுவது குறித்து புகார்கள் பெறப்பட்டன. இச்சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் விமான நிறுவனமுடனான பேச்சு, செயல்திறன் மிக்க ஒருங்கிணைப்பு பயணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு வித்திட்டுள்ளது என டாக்டர் ஸ்ரீ தியோங் விளக்கினார். அடுத்த ஆண்டு தொடங்கி பள்ளிகளில் அறிமுகம் காணவுள்ள 2027 பள்ளி பாடத்திட்டத்தின் முக்கிய தூணாக மலேசிய ஆசிரியர் பயிற்சிக் கழகம் IPGM-இல் பட்டப்படிப்பை முடித்த புதிய ஆசிரியர்கள் செயல்படுவர். 2026-2035 மலேசிய கல்வி திட்டத்தின் செயலாக்கத்திற்கு IPGM பட்டதாரிகள் உட்பட அனைத்து கல்வியாளர்களின் முழு கடப்பாடும் அவசியம் என்று கல்வி துணை அமைச்சர் வங்கா ஓ வலியுறுத்தினார். திட்டமிடும் நிலையிலிருந்து தற்போது செயலாக்க நிலைக்கு முன்னேறியுள்ள வேளையில் அதற்கு புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பர். 2027 பள்ளி பாடத்திட்டம் 1ஆம் ஆண்டு படிவம் 1 மாணவர்களை உட்படுத்தியது என வாங் குறிப்பிட்டார். இவ்வேளை இளங்கலை கல்வியில் PISMP பட்டப்படிப்பை தொடர வாய்ப்பு கிடைத்தும் சுகாதார பரிசோதனையில் தேர்வு பெறாத 110 பேரின் முறையீட்டை அமைச்சு மதிப்பிடும் என அவர் கூறினார். SPM பிடித்த மாணவர்களுக்கான முதல்கட்டத்தில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு பெற்ற மொத்தம் 6392 பேரில் 110 பேர் மட்டுமே சுகாதார பரிசோதனை தேவையை பூர்த்தி செய்யாதது கண்டறியப்பட்டுள்ளது. இத்தரப்பினர் தங்களின் முறையீட்டை சமர்ப்பிக்கும்படி அமைச்சு வலியுறுத்தும் வேளை அதனை தமது தரப்பு அடுத்த வாரம் மதிப்பீடு செய்யும் என வாங் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் நான்கு விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய இரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். இரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: அமெரிக்க ஈரானிய படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல்கள் சுய விருப்பத்தின் பேரில் கடக்க முயற்சித்தால் அது மேற்காசியாவில் பதற்றத்தை அதிகரிக்கும் என ஈரான் பேராளர் எச்சரித்துள்ளார். இந்த மோதல்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரியில் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பாகிஸ்தான் சமரச பேச்சாளராக செயல்பட்டு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் பலவீனத்தை பிரதிபலிக்கிறது. ஏப்ரலில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் வளைகுடா பகுதியில் ஆங்காங்கே மோதல் நிகழ்கின்றது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களே இந்த மோதலுக்கு காரணமாக அமைவதாக கூறப்படுகிறது. நான்காண்டு கால போரில் யுக்ரைன் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பிறகு ரஷ்யாவில் குறிப்பிட்ட அளவில் எரிபொருள் பற்றாக்குறை நிலவுவதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளார். இவ்வேளை 2022 பிப்ரவரி தொடங்கி ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு யுக்ரைனின் பதிலடியாக இது உள்ளது என கேஃப் தெரிவித்துள்ளது. முக்கிய உள்கட்டமைப்புகள் குறிப்பாக எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதும் நடத்தப்படும் தாக்குதல்கள் சிக்கல்களை உருவாக்குவதாக புட்டின் கூறினார். இதனிடையே மேற்காசிய மோதலில் வாஷிங்டன் அதிக கவனம் செலுத்தாத நிலையில் யுக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க அமெரிக்க குழு மாஸ்கோவிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பை புட்டின் வெளிப்படுத்தினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு விமான நிலையத்தின் திறனை விரிவுபடுத்தவும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஒரு முக்கிய துறைமுகத்தை மீண்டும் திறக்கவும் உதவ அமெரிக்க ராணுவ வீரர்கள் அந்நாட்டுக்கு பயணமாகியுள்ளனர். தலைநகர் கராக்காஸில் உள்ள சைமன் பொலிவு பன்னாட்டு விமான நிலையம் புதன்கிழமை ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் சேதமடைந்தது. சனிக்கிழமை அவ்விமான நிலையத்தின் ஒரு பகுதி மீண்டும் திறக்கப்பட்டது. இதனிடையே கடந்த வாரம் வெனிசுலாவிற்கு $150 மில்லியன் நிதி உதவி திரட்டுவதாக அமெரிக்கா கூறியது. நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 1450 எட்டியுள்ளது. பிரான்சில் இம்மாதம் 24 பின் பெரும் பகுதியை தாக்கிய கடுமையான வெப்ப அலையை தொடர்ந்து 1000 மேற்பட்ட மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதனை தேசிய பொது சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் 65 மற்றும் அதற்கும் மேற்பட்டவர்களாவர். வீடுகளில் நிகழும் மரணங்களின் எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியது. 11 நீடித்த கடுமையான வெப்பத்தை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்ததில் சில பகுதிகளில் வெப்பம் குறைய தொடங்கியுள்ளது. இருப்பினும் பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளை உட்படுத்தி ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து நோக் அவுட் சுற்றின் முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஸ்டீஃபன் எஸ்தாக்கியோ கூடுதல் நேரத்தில் அடித்த கோல் கனடாவை 1-0 என்ற கோலில் வெற்றி பெறச் செய்தது. இதன் மூலம் உபசரணை நாடுகளில் ஒன்றான கனடா வரலாற்றில் முதன்முறையாக 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எஸ்தாக்கியோ அடித்த கோல் தென்னாப்பிரிக்க அணியின் கனவை சிதைத்து அதன் உலகக்கிண்ண பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் கிடைத்த பல நல்ல வாய்ப்புகளை கோலாக்கியிருந்தால் தனது அணி மிக எளிமையாக எதிரணியை வென்றிருக்கும் என கனடா பயிற்றுனர் ஏசே மார்ஷ் கூறினார். இவ்வேளை ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த 9 நோக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இது உலகக்கிண்ண போட்டியின் புதிய சாதனையாக உள்ளது. லங்காவியின் உள்நாட்டு பன்னாட்டு இணைப்பை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம். 2027 பள்ளி பாடத்திட்டத்தின் முக்கிய தூணாக IPGM புதிய ஆசிரியர்கள் செயல்படுவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும்
1: கேட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான
0: பொண்ணு மாப்பிள வந்து இறங்குறதுக்காக வித்தியாசமான ரொம்ப சொகுசான கார்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க,
1: அலங்காரம் எல்லாம் பண்ணிருப்பாங்க.
0: அந்த காரை வந்து வாடகைக்கு விடக்கூடிய நிறுவனத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: அதனால திருமணம் ஆக போறவங்க உங்களுடைய கவனத்திற்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்க உங்களுடைய
0: அவங்க என்ன பண்ண
1: போறாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு நல்லது தானே. தொடர்ந்து கேளுங்க, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.
0: தொடர்ந்து பேசுவோம்.

0: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ் CSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும். ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
3: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு. திங்கக்கிழமைகளில் வணிக நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாரமும் வணிகர் நிகழ்ச்சியில ஒரு புதிய தொழில் பற்றி தான் நம்ம அறிமுகப்படுத்த போறோம்.
4: ஆமா, சுகேந்திரன் கிருஷ்ணா அவர்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க. இந்த சொகுசு கார் வாடகை, இதை பற்றி தான் இன்னும் விரிவான மூட பேச போறாங்க.
3: ராயல் வெட்டிங் கார் சர்வீசஸ், இதை பற்றி எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ புதுமண தம்பதிகள் எல்லாம் வந்து கல்யாணத்துல இறங்குறதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடித்த கார்களை வந்து நண்பர்கள்ட்டயோ இல்ல சொந்தக்காரவங்கள்ட்டயோ வந்து கேட்டு எடுத்துட்டு வருவாங்க.
4: ஆமா ஆமா ஆமா.
3: அப்படி இருக்கக்கூடிய நிலையில இது ஒரு வியாபாரமா பார்த்து இவங்க வந்து ஒரு வியாபார ரீதியில இந்த சேவையை வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
4: வாடகைக்கு எடுத்து அவங்களுடைய முக்கியமான நாளை வந்து இன்னும் சிறப்பான முறையில் வழி நடத்தக்கூடிய இந்த ஒரு முக்கியமான நிறுவனம் அதே சமயத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். சுகேந்திரன் வணக்கம்.
5: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறது. இந்த யோசனை எப்படி வந்துச்சு? எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து பார்ப்போம், இவங்க இதை செய்யறாங்க, இது கொஞ்சம் மாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஆசையா தான் இருந்தது, அது உங்களுக்கு யோசனையா மாறினது எப்படி?
5: ஓகே, ஆக்சுவலி ரெண்டு செக்மெண்ட் இருக்கும். ஒன்னு வந்துட்டு இதோட ஆரம்ப கட்டம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்படி இந்த உணர்வு உருவாகுனுச்சுன்றது. ரெண்டாவது வந்து அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நம்மள என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துருந்துச்சு. ஓகே, அந்த இனிஷியல் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஐ கேம் ஃப்ரம் வெரி ட்ரை ஃபேமிலி. ஸோ 1980s வந்து ஒரு கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ என்னோட ஃபாதர் வந்து குவாரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு வருமானம் ரொம்ப குறவாயிருச்சு. எப்படின்னா ஒரு நாளைக்கு 8 வெள்ளி தான் சம்பளம், அப்போ மந்த்லி அபவுட் 150 ரிங்கேட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் குடும்பத்தை எடுத்துகிட்டு போகணுமேனு சொல்லிட்டு பார்ட் டைமில் என்ன செஞ்சாங்க, வேலை விட்டு வந்தோடனே அம்பாங்கில் வந்து ஒரு பெரிய காபேஜ் டம்பிங் கிரவுண்ட் இருக்கும், எல்லா காபேஜும் அங்கே தான் வந்து டம்ப்
3: எல்லாம்.
5: ஸோ அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. என்னோட ஸ்டாண்டர்ட் 1 ஒரு 6-7 வயசு அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் ரீயூஸ் பண்ண முடியும், லெட்ஸ் சே லைக் ஸ்கூல் ஷூ, ஸ்கூல் பேக், ஓ வாட் எவர் எனி திங், அந்த மாதிரி ஏதாவது யூஸ் ரீயூஸ் பண்ண முடிகிற ஐட்டமாக இருந்துச்சு அங்கேருந்து நம்ம எடுப்போம். அப்போ ஒரு இதை கோத்ரூ பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஃபியூ டைம்ஸ் என்னோட ஃபாதர் கிட்ட வந்து மேபி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன் வந்து படிக்கிற பிள்ளைங்களா அங்கே கூப்பிட்டு போகிறீங்க ஸோ அப்படின்னு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு என் ஃபாதர் என்னை கூட்டிட்டு போகும்போது ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட உள்ள டோனில் சொன்னார், இந்த மாதிரி நேமன் சுகேன் ஆஃப்டர் திஸ் நோ நீட் டு ஃபாலோ மீ, நீங்கள் வந்து படிக்கிற வேலையை பாருங்க, இதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட ஆனால் அது வந்து என்னை காமிச்சிக்கலை கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்துட்டு அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. நான் அந்த ரோட் சைடில் நின்றுக்கிட்டு இருந்தேன், அவர் உள்ளுக்கு அது இது நோண்டிக்கிட்டு இருந்தார். அப்போ ரோட் சைடில் நிறைய காசு பாஸ் பை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதையும் பார்த்துட்டு என் ஃபாதர் இன்னொரு இடத்துல அது இது நோண்டி பார்க்குறதையும் பார்த்துட்டு, பாருங்கள் இவ்வளோ பேர் இத்தனை காடியில் போகிறாங்க, ஆனால் நம்ம அப்பா அப்பா இந்த மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு பெரிய காடியில் கூட்டிகிட்டு போகணும், பெரிய வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஏஜில் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்னால் நம்ம அந்த வீடு காடி, அது மற்ற எதுவும் நம்மளுக்கு பார்க்க தெரியாது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன எண்ணம், ஓ இந்த மாதிரி ஒரு பெரிய காடி அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே மனசில் என்ன வந்துட்டு வாங்கி கொடுக்கணும்னு, ஆனால் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லலை. அப்போ நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அப்பா காடி இல்லையே எதுப்பா ஜோக்கான காடி அப்படின்னு

0: ஜெகோ காடி நல்லா இருக்கும், அது ரொம்ப ஸ்பீடாக போவோம், விலை கூடையாக இருக்கும், பணக்காரங்க பாய்ப்பாங்க அப்படி இப்படிலாம் அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது என் மனசில் வந்து எப்படி தோணுச்சுன்னா, என்றைக்கோ ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு இந்த
1: கார்
0: வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் தென் ஸ்லோலி இட் ட்ராஸ் மீ, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு மேலே, ஓகே நம்ம படித்தா தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வேலை, படிப்பு, வேலை அந்த மாதிரி ஆகணோன்னே இவன்தும். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் இந்த சின்ன க்ரோசரி ஷாப் வச்சுருந்தாரு, பிஸ்னஸ்னால் என்னன்னு ஒரு சின்ன லெவலில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அதுதான் என்னோட ஆரம்ப கட்டம், அதாவது பிஸ்னஸ். இப்போ ஓகே அந்த இந்த காசு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நாளே இருந்து அது, ஆனால் ஜெனரலாக ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, என்னென்ன அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த க்ரோசரி ஷாப்பில் தான் கற்றுக் கொடுத்தாரு.
1: சரி, இப்போ நீங்கள் அப்பா வந்து அங்கே நிற்க வச்சாரு, காரை பார்த்தீங்க, ரெண்டு பேர்த்தையும் தொடர்பு படுத்திட்டீங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இங்கே படித்து வேலை செஞ்சதெல்லாம் வேறு துறை, இப்போ நீங்கள் வேறு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, கப்பல் துறையில் வேலை உங்களோட இருக்கு. இருந்தாலும் அப்பாவுக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்கணும், அப்பாவுக்காக இது வரணும் அப்படின்ற அந்த வேட்கை மட்டும் உங்களுக்கு குறையாம
0: மெரீன் இண்டஸ்ட்ரீஸ் தான். இப்போ லெட்ஸ் சே நம்ம ஒரு ஆஃபீஸு இந்த மாதிரிலாம் ஆன பிறகு நம்மளுக்கு கிடைக்கிற சலுகைகள் நல்லாவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ கத்தால ஒரு ப்ராஜெக்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஹோட்டல் ஃபெசிலிட்டியாக இருக்கும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டியாக இருக்கும், எல்லாமே வந்து ஒரு டாப் நாஷில்
1: தருவோம்.
0: ஸோ அப்போ அதை பார்க்கும்போது, ஓ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, ஏன் வந்துட்டு இதே மாதிரியான சர்வீசஸை நம்ம மலேசியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணி எடுத்து போணுச்சு. இன்னொன்று வந்துட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா சேம் இன்னவே மெரீன்ல இருந்தாலும் அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். ஃப்ளைட்டா இங்கிருந்து அங்கிருந்து அங்கே போகிறது ஃப்ளைட்டில் போவோம், அப்புறம் அங்கிருந்து அந்த கப்பலுக்கு போய் சேர்றதுக்கு, இல்லை நடுக்கடலில் வந்துட்டு நம்ம
1: போய் சேர்றதுக்கு
0: நம்ம ஹெலிகாப்டர். அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது லக்ஸரி காசு தான் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் நம்ம, அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட வேலையே அந்த கப்பலில்
1: தான்.
0: அந்த கப்பலும் வந்துட்டு இப்போ லெஃப்டே ஒரு கேப்டனாக அங்கே இருக்கும்போது அந்த கப்பலோட ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு லெட்ஸே ஒரு ஒரு அந்த கப்பலை இத்தனை லட்சத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு சார்ட்டர் பண்ணுறாங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அதோட ஹைஜீனாக இருக்கட்டும், அதோட சேவை தரமாக இருக்கட்டும், அதோட டாப் நாஷில் வச்சுருப்பாங்க. அப்போ இதை இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு. அப்போ இந்த துறையில் பார்க்கும்போது ஒரு ஒரு கார் நம்ம கொடுக்குறப்ப என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலிட்டி இருக்கணும், அந்த டிரைவர் எப்படி என்ன மாதிரியான பிரசன்ஸ்ல இருக்கணும், சோ இப்படிலாம் பார்க்கும்போது அது நம்மள அடுத்த இதுக்கு டிரைவ் பண்ணுச்சு.
1: ஆமா, ஒரு பாடலை கேட்கலாம். அந்த பாடலுக்கு பிறகு இந்த வியாபாரம் எப்படி இவரை வந்து இழுத்தது, எப்படி இதை தொடங்கினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, என்ன மாதிரியான சேவைகளை வழங்குறாங்க, இவங்களுடைய நிறுவனத்திலிருந்து என்ன மாதிரியான சேவைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
2: பொதுவா நம்ம வியாபாரத்தை தொடங்கினாலும் கேட்டா எங்கேருந்து தொடங்குறதுன்ற பல கேள்வி இருக்கும். இவர் சொல்றப்ப தெரிந்த வாழ்க்கை கதைகளை வச்சு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு வெளிச்சம் வரும்
1: பாடலுக்கு பிறகு பேசலாம். வணிகர்ல சுகேந்திரன் கிருஷ்ணா பேசிட்டு இருக்காரு, வாங்க பேசுவோம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: வாடிக்கையாளர்கள் தேடி வரவங்க என்ன சொல்றாங்க
1: நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைக் லக்ஸரிக்கான லேட்டஸ்ட் மாடல் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்போசர் நிறைய இருக்கிறனால அவங்களுக்கு எடுத்தோடனே அந்த ஒரு புது காடி கல்யாணத்துக்கு வந்து ஒரு புது காடியில வந்து இறங்கணும். அதே மாதிரி சில பேர் வந்துட்டு விண்டேஜ் காஸ்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆக்சுவலி விண்டேஜ் காஸ் வந்துட்டு இன்னும் அதிகமான வரவேற்பு இருக்கு.
0: அதிகம்
1: அவங்களுக்கு வந்துட்டு அந்த எஸ்பெஷலி லைக் ரோல்ஸ் ராய்ஸ், அப்புறம் அந்த எம்ஜி, அப்புறம் பாண்டியாக், இந்த மாதிரியான டைப் ஆஃப் காஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு லக்ஸரி காஸ் பிடிக்கிறவங்களுக்கு அந்த டைப் ஆஃப் லைக் ஸ்பாட் வாஷ், அப்புறம் வந்துட்டு மோட்டோ காம்ஃபர்ட் லக்ஸரி சோ அண்ட் சோ, அந்த மாதிரி விண்டேஜ் வந்துட்டு ரொம்ப ஒரு நானே ரொம்ப அட்மயர் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி மலேசியால கூட நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு கல்யாணம் பண்றவங்கலாம் நிறைய ஹேண்டில் பண்ணுவோம். லைக் எஸ்பெஷலி லைக் யூரோப்பியன்ஸ், அவங்கலாம் ஆல்மோஸ்ட் அந்த கார் எடுத்தாங்கன்னா ஒரு 1 hour போட்டோகிராஃபர் வச்சு வித்தியாசமா போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அவங்களே நிறைய லைக் பிளஸ் நம்ம டிக்டாக்லாம் செய்யற மாதிரி ஈவன் யூரோப்பியன்ஸ் கூட அவங்க லைக் மிஷன் இம்பாசிபிள் மாதிரிலாம் இது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
2: பொதுவாக அந்த வளைச்சு வளைச்சு எடுக்கலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க.
1: ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour அதுக்காக லாக் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம சைட்ல வந்துட்டு சில சமயத்துல ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேபி நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்.
2: இப்போ திருமணங்கள் தவிர்த்து வேற என்ன நிகழ்ச்சி எல்லாம் வந்து நீங்க வாடகைக்கு கொடுக்கறீங்க?
1: திருமணங்கள், அப்புறம் வந்துட்டு சில பேர் கேஷுவலாவே
0: ஒரு போட்டோஷூட் செய்யறது,
1: சில பேர் கேஷுவலாவே இப்ப லெட்ஸ் சே வேலண்டைன்ஸ் டே இருக்கும், இந்த அவங்களோட
2: பிடிச்சவங்களோட
1: ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் பிக்அப் மாதிரி செஞ்சுட்டு அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் அவங்களோட வெட்டிங் டேவா இருக்கும், அனிவர்சரியா இருக்கும், ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இத்தனை மணிக்கு இவங்க எங்க வீட்டுல வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிக்அப் பண்ணுங்க, அவங்க ஷாக் ஆயிருவாங்க. ஒருத்தர் வந்துட்டு இது நான் பார்த்த ஒரு விஷயம், அந்த அன்னைக்கு நான் போயிருந்தேன். நார்மலி நான் போக மாட்டேன், டிரைவர்ஸ் தான் போவாங்க. ஆனா சில சமயத்துல நான் இங்க லீவ்ல இருந்தேன்னா ஐ ரியலி என்ஜாய் ஆல் தீஸ் கைண்ட். அப்ப அங்க போகும்போது அவரோட ஃபாதர் வந்து ஊனமுற்றவராக இருந்தது. அப்ப அவருக்கு வந்துட்டு மேபி கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல போனோடனே அவரு ஷாக் ஆயிட்டாரு, வயசு கூட. அப்புறம் அவங்க மிஸ்ஸஸும் மிஸ்ஸஸ் ரெடியா இருந்தாங்க. அவரு கண் கலங்கிட்டாரு, இந்த மாதிரி அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு
0: ஏற்பாடு பண்ணி
1: ஏற்பாடு பண்ணது அவர் கண் கலங்கிட்டு அப்புறம் காடியில ஏறிட்டு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, இந்த மாதிரி யாரு இது, எங்க போறீங்க, என்ன கேள்வி, என்னால சொல்லவும் முடியல சொல்லாம இருக்க முடியல,
0: உண்மையை மறைச்சு கொண்டு போய் சேர்த்தீங்க.
1: அங்க போய் சேர்ந்தோடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இதெல்லாம் வந்துட்டு
0: ஒரு கலை திருப்தியா,
1: இது ஒரு திருப்தி. அது மட்டும் இல்ல, ஏன் இந்த துறைனா எஸ்பெஷலி லைக் பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி அது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி, அவங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கிற ஒரு புது தொடக்கம். அந்த ஒரு தொடக்கத்தை நம்ம கையால ஆரம்பிக்கிறோமா அப்படின்ற ஒரு ஒரு
0: திருப்தி வந்து
1: திருப்தி ஒரு பிளஸ்ஸிங். அது வந்து எங்களை ரொம்ப என்கரேஜ் மேல என்கரேஜ் பண்ண மாதிரி ஒரு ஒரு எண்ணம்.
0: இப்ப இந்த சேவை இருக்கு இல்லையா, அது திருமணத்துல இருந்து வருவோமே, புதுமண தம்பதிகள் அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறது வந்து அதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த பேக்கேஜ் எல்லாம் எப்படி நீங்க ஏற்படுத்துறீங்க? ஒரு நாளா இல்ல அரை நாளா இல்ல மணி நேரங்களா, எப்படி இதை பிரிக்கிறீங்க?
1: ஓகே, ஆக்சுவலி ஒரு நாளாவும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். ஆக்சுவலி சில பேருக்கு வந்து ஒரு நாள் தேவைப்படும், சில பேர் என்ன செய்வாங்க அந்த முக்கியமான ஈவெண்ட் கவரேஜ் இருந்தாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட கல்யாணம் எல்லாம் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு கால கல்யாணம் போதுமே, காலைல ஒரு 10 to 12 முகூர்த்தமா இருந்தமா, அப்ப அந்த பொண்ணு தோழி ஏத்துறதுல இருந்து
0: ஆரம்பிக்குது.
1: அப்ப ஏறக்குறைய ஒரு 7 o'clock இருந்துச்சு. அப்புறம் ஒரு 12 o'clock முடிச்சிட்டோன்னே லஞ்ச் ஹவர் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போட்டோகிராஃபி எல்லாம் இருக்கும் ஏறக்குறைய ஒரு 3 o'clock. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி மாப்பிள்ள வீடு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு அந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் செய்யறதுக்கு ஏறக்குறைய ஒரு 8 hours ஜஸ்ட் நைஸ்.
2: 8 மணி நேரம் ஆகும்.
1: ஆமா. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இந்த 8 hour பேக்கேஜ் எடுத்துக்கிறோம். பேக்கேஜ்ல என்னென்ன இருக்கும்னா, ஒண்ணு கார், ரெண்டாவது ஃபியூல் டோல், அடுத்தது வந்து டெக்கரேஷன் டிரைவர். சோ இந்த மாதிரி ஃபுல் செட்டா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒரு அலைச்சல் இருக்காது. இப்ப லாஸ்ட் மினிட் டிராப் ஆஃப், இப்போதான் சாரி லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் எல்லாம் இருக்கும். இப்போதான் ஈவன் என்னோட டைம்லாம் வந்துட்டு, அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு மெயின்லி எப்படி நம்மளோட கல்யாணம்லாம் நடக்கும்னா, நீங்க சொன்ன மாதிரி தான், சொந்தக்காரவங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்க. பட் இப்பெல்லாம் வந்துட்டு என்னன்னா, அந்த சொந்தக்காரவங்க அந்த தெரிஞ்சவங்களே வந்துட்டு அவங்களே நல்ல கல்ல தான் வந்து இறங்கணும்னு பார்ப்பாங்க கல்யாணத்துக்கெல்லாம். ஸோ அப்போ அவங்களுக்கு அடி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த மாதிரியும் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த அந்த திங்கிங்கே மாறிடு. அவங்க எப்படின்னா, நான் எதுவாக இருந்தாலும் நான் சொந்தக்கால நிற்கணும் அந்த மாதிரி நினைக்கிற பர்சன் தான் இன்னைக்கு நிறைய.
2: ஸோ அப்போ
1: அவங்க என்ன செய்யறாங்க, நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பெட்டர் நான் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டேன்னா ஏ டு சைட் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த அந்த மாதிரி டெவலப் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மைண்ட் செட்டே அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு வகையில இந்த பிசினஸ்க்கு என்கரேஜாகவும் இருக்கு.
0: போட்டி எப்படி இருக்கு, நிறைய நிறைய பேர் இது செய்யறாங்களா, எப்படி இருக்கு?
1: ஆக்சுவலி காம்படிஷன் போட்டி இருக்க தான் செய்யும். பட் ஆனால் நம்மளால இந்த பேச என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருந்தோமா, தென் அந்த கான்சிஸ்டன்சி.
0: இந்தியர்கள் நிறைய செய்யறாங்களா?
1: இந்தியர்கள் வந்துட்டு நிறைய பேர் செய்யறாங்கன்னு இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட அவங்க என்ன கா வச்சிருக்காங்களோ நம்ம கூட கேட்பாங்க, ஓகே என்கிட்ட இந்த கா இருக்கு, ஸோ நீங்க வேணா மார்க்கெட் பண்ணி அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். இன்னொன்னு, அவங்க வந்து ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் டைம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கல்யாணத்துல வந்துட்டு நம்ம சிம்பிளி டிலே பண்ணிட்டு ஒரு ஒரு எல்லாம் லேட் ஆயிருச்சுன்னா அது பெரிய இம்பாக்டா மாறிடும். அவங்க
2: போனாதான் பொண்ணு மாப்பிள்ளையே போக முடியும்ல.
1: ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே ஒரு 1.5 hour 1 hour பிஃபோரே நம்ம அந்த இடத்துல இருந்துருவோம். ஸோ ஆக்சுவலி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஃபர்ஸ்ட் பிக்கப் செய்ய போறோம்னு திடீர்னு பார்த்தா அங்க டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு பொண்ணு திடீர்னு இல்ல ஒன்னு பேங்க மாட்டிக்கு
0: கிளம்பல
1: அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ நம்ம ஓகே வெயிட் பண்றது. ஆனா என்ன ஆகும்னா, அந்த சிச்சுவேஷனே மாற ஆரம்பிக்கும். எப்படின்னா அவங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும், நம்மளுக்கும் கால்ஸ் வரும். அப்புறம் வந்துட்டு அங்க கோயில்ல இருக்கிறவங்க கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் ஒண்ணு வரல, ஏன் ஒண்ணு வரல இந்த சைடு. அப்புறம் பொண்ணு முகமே மாறிடும் ஒரு கட்டம், ஐயோ லேட் ஆகுது அப்படின்னு. தென் ஆனா நம்ம எப்பயுமே என்ன செய்வோம்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம அவங்கள கூல் டவுன் பண்ணணும் முதல்ல. இப்போ உதாரணத்துக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆயிருவாங்க, அங்க அங்க போயிட்டு காலை இறங்குறப்ப அவங்க முகம் நல்லா இல்லைன்னா போட்டோகிராஃபி நல்லா இருக்கு. அப்ப நம்ம அந்த காலை அந்த பொண்ணு இருக்கும் போதே சொல்லுவோம், ஓகேமே நீங்க வந்துட்டு இந்த கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம், சோ வாட்எவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தூரமா வச்சிருங்க. இப்ப நீங்க காடியில இருந்து இறங்கும் போது உங்க முகம் வந்து ரொம்ப ஒரு
0: வளர்ச்சியா
1: இருக்கும். நெவர் மைண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஆக்ட் ஆல்சோ ஆக்ட், ஆனா நல்லா வளர்ச்சியா இருக்கணும். அவங்க அப்பதான் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க அப்படி நர்வஸாவே இருப்பாங்க, யூ லேட் ஆச்சு, அவங்க ஏசுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சொல்லி இறங்கும் போது ஓரளவு நம்மளால அவங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் கண்ட்ரோல் டேமேஜ் பண்ண முடியும். அப்ப அவங்க இறங்கும் போது அந்த போட்டோகிராஃபி எல்லாம் நல்லா வந்தாதான் அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும் போது பார்க்க நல்லா இருக்கும்.
2: ஆமா உண்மைதான்.
0: சொகுசு கார் சேவையை மட்டும் மனநிலையும் கொடுத்து நீங்க அனுப்பி அவங்களை
1: வீட்டு
0: ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம இன்னும் பேசுவோம். இந்த திருமண சொகுசு கார் வாடகை விடக்கூடிய ராயல் வெட்டிங் கார் சர்வீசஸ் திரு சுகேந்திரன் கிருஷ்ணா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணிகர்.

0: நானும் ரவுடி தான் படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். அதுல ரெண்டு பேரும் ஒரு அது காரா இல்ல மோட்டார் சைக்கிளான்னு தெரியல, அதுலேயேதான் போவாங்க. படம் முழுக்க அதுதான் கதையா போயிட்டே இருக்கும்ல.
1: சரி, இன்றைக்கு இதை பற்றிய பேசக்கூடிய ஒரு தான் வந்திருக்காரு. அது சொகுசு கார் வாடகை, ராயல் வெட்டிங் கார் சர்வீசஸ்ல இருந்து சுகேந்திரன் வந்திருக்காங்க. இப்போ உங்களுடைய சேவை பொறுத்திருக்கும் நாடு முழுக்க இருக்கா இல்ல ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கா, என்னென்ன வாகனங்கள்லாம் நீங்க பொதுவாகவே வாடகைக்கு விடுறீங்க சுகேந்திரன்?
2: ஓகே, நம்மளோட சேவை வந்துட்டு த்ரூஆட் மலேசியா ஓகே. எனிவே இப்போ லெட்ஸ் சே ஜோஹோ பினாங்கோ, அவங்க சில கல்யாணம் வந்து ஜோஹோவில் கல்யாணம் வச்சிருப்பாங்க, ரிசப்ஷன் வந்துட்டு பினாங்கில் வச்சிருப்பாங்க.
1: ஆமாம்.
2: ஸோ
1: எங்கிருந்தாலும் போவாங்கன்ற மாதிரி. ஆ,
2: அடுத்து சாரி, இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க,
1: என்னென்ன
2: வாகனங்கள் இப்போ உதாரணத்துக்கு என்னென்ன வாகனங்கள்னா, ஆக்சுவலி நிறையா தான் இருக்கு. உதாரணத்துக்கு ரோல்ஸ் ராய்ஸ், பென்த்லி, உருஸ், ஜெகுவா, ரேஞ்ச் ரோவர், எஸ்டன் மார்டின், அப்புறம் வின்டேஷ்னா டிடி 2000, கேடிலாக், ரோல்ஸ் ராய்ஸ், அப்புறம் பான்டியாக், அப்புறம் கேடிலாக்ல இன்னொரு வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்கு.
0: இது வாடிக்கையாளர்களுக்கு இவ்வளோ தெரியுதா, குறிப்பிட்டு தேர்ந்தெடுப்பாங்களா எனக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னு கேட்பாங்களா?
2: ஆ, சில பேர் வந்துட்டு அவங்க மொத கேள்வியே வந்துட்டு இந்த காடி இருக்கா
0: இருக்கா,
2: ஏன்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும் அந்த இடத்துல, அதனால அவங்க டைரக்டா அந்த காதை கேட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபியூ டேஸ் அகோ ஒரு ஒரு கல்யாண டீலுக்கு அனுப்பியிருந்தோம். ஒரு பிலிப்பினோ பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு மலேசியன். ஸோ அவரோட ரொம்ப நாள் கனவே வந்துட்டு ஜெகுவா ஒயிட் கலர்.
0: ஓ,
2: அது அவரோட ரொம்ப நாள் கனவு. அவரு இன்ஃபேக்ட் நிறைய ரோட் ஷோலாம் ஹேண்டில் பண்றாரு. அப்ப ஜெகுவா கம்பெனியோட ரோட் ஷோலாம் அவர் ஹேண்டில் பண்ணி செட் பண்றாரு. ஆனா அவருக்கு வந்துட்டு நிறைய புது புது மாடல்லாம் பாப்பாராம்.
0: இது பாக்கல,
2: இதுவும் பார்த்திருக்காரு. ஆனா அவருக்கு வந்துட்டு நான் போனா அது ஒண்ணு நான் ஹையர் பண்ணதா இருக்கணும், இல்லைன்னா அது நான் வாங்கினதா இருக்கணும். அது வரைக்கும் நான் உட்காந்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வைராக்கியத்தோட அவர் அவ்வளவு நாள்
0: இருந்து.
2: அப்புறம் அவரோட கல்யாண டைம்ல வந்துட்டு ஆக்சுவலி அவரு அந்த ஜெகுவா காடி வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்திருக்காரு. ஆனா மேபி டைம் கான்ஸ்டன்ட் நினைக்கிறேன். அப்ப கல்யாணத்துல வந்து இந்த நம்மளோட ஜஸ்ட் சிம்பிளி அப்ரோச் பண்ணிருக்காரு. அதுல அந்த அவரு எதிர்பார்த்த காடி ஒன்னு இருந்துருச்சு. அவரு உடனே எனக்கு இந்த காடி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாரு. நார்மலி வந்துட்டு நம்ம ஒரு டிபாசிட் தான் கேட்போம் டேட்டை லாக் பண்றதுக்கு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டாரு. அப்ப நான் அவரு கூட பேசும்போது அவர் சொல்றாரு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவர் டிஸ்கஷன் இருந்துச்சு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல என்னோட அதனாலதான் நீங்க வந்துட்டு இந்த காடியை வந்துட்டு நான் டிபாசிட் கொடுத்தேன்னா இங்க யாருக்காவது கொடுத்துருக்கவே கூடாது, அந்த வாய்ப்பே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பே பண்ண தந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப பாட்டி அதோட டெக்கரேஷன், அதுல என்ன இலை மாதிரி வைக்கணும், என்ன கலர் பூ வைக்கணும், ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க. நானும் இந்த அளவுக்கு அவங்க அதை எய்ம் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறாங்க. சில பேர் வந்து ஜஸ்ட் கெட்டலாக் பார்த்துட்டு ஓகே நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே பொண்ணு மாப்பிளைக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க.
0: இப்போ இந்த வியாபாரம் பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நீங்க வந்து ஒரு துறையில வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, கப்பல் உங்களுடைய வேலையாக இருக்கிறது, இங்க வந்து இந்த வியாபாரம் நீங்க முதல்ல சொன்னீங்க, அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து கடத்திருந்தாரு அப்படின்னு இந்த வியாபார நுணுக்கங்கள்லாம் அப்படியே உங்களுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு இல்லையா? இப்போ கேட்டுட்டு இருக்கிற நம்முடைய இந்தியர்கள் இருக்காங்க, நிறைய இளைஞர்களுக்கு வியாபாரத்துக்கு போகணும், யாருக்குள்ளே வேலை செய்ய வேணாம், நம்ம ஏதாவது தொடங்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய வருமானத்தை இல்ல வரவை ரெட்டி பாக்குறதுக்கு, அது டபுள் த இன்கம் அப்படின்னு அந்த மாதிரி ஆக்குறதுக்கு எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது யுக்திகள் ஆலோசனைகள் சொல்ல முடியுமா?
2: ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் இது வந்து ஒரு ஜெனரல் குவெஸ்டியன், நாட் ஓன்லி ஃபார் த
1: காருக்கு மட்டும்
2: இல்லாமல். ஓகே, ஜெனரலாக ஒரு பிஸ்னஸ் சொல்லும்போது நம்ம அந்த பிஸ்னஸில் நுழையிறதுக்கு முன்னே நிறைய ரிசர்ச் பண்ணிக்கணும். நார்மலி இப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னது இப்போ எனக்கு ரீகால் பண்ணது, ஸ்கூல் படிக்கும் போது அவசல டேசுகேனே நம்ம ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னே 1000 தடவை யோசிப்போம், ஆனால் செஞ்சுட்ட பிறகு 1 தடவை கூட யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை எனக்கு ஸ்டிக் பண்ணிக்கிச்சு. ஸோ நம்ம நிறைய ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது அதில் இன் அண்ட் அவுட் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அந்த மாதிரி A to Z எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது. ரெண்டாவது, அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். சில பேர் என்ன செய்வோம், ஓகே நம்ம ஓகே நம்மள்ட்ட இவ்வளோ ஃபன் இருக்கு இதை போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், பட் எண்ட் ஆஃப் த டே அது அந்த அளவுக்கு பலன் தருமா இல்லையான்றது ஒரு ஒரு கஷ்டம் ஆகாதார. இப்போ லெட்ஸ் சே இப்போ என்னோட சைட்டில் வந்துட்டு நான் பிஸ்னஸை எப்படி பார்த்தேன்னா, நான் இருந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டிங்னா எப்படி இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனலாக மூவ் பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த எனக்கு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஓ மெரைன் இண்டஸ்ட்ரி கற்றுக் கொடுத்து
0: சொல்லிக் கொடுத்து.
2: அதாவது வென் கம்ஸ் டு டிசிப்ளின், இப்போ லெட்ஸ் சே கப்பலில் வந்துட்டு ஒரு ஒரு தம் ரூல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, அப்போ ஒரு ஃபயர் எமர்ஜென்சின்னா ஒரு டீ டான் டீ டான்னு சத்தம் கேட்கும். அதே வந்துட்டு ஒரு மேன் ஓவர் போர்ட் கப்பலில் யாராவது தண்ணியில் குதிச்சுட்டாங்க அப்படின்னா லைக் போ போன்னு இந்த மாதிரி ஒரு மூணு தடவை லாங் பிளாஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆபத்துக்கும் ஒவ்வொரு சிக்னல்
0: முறையா.
2: ஆனால் கப்பல்லேருந்து ஒரு ஆள் வந்து தற்காத்துக்கணும்னு சொல்லி குதிக்கும் போது கப்பல்லேருந்து வெளியாகணும் அப்படின்னா இஸ் ஒன்லி பை வேர்பல் ஆர்டர் ஃப்ரம் மாஸ்டர். அதாவது கப்பலோட கேப்டன் வந்து அவரோட வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஓகே இப்போ இந்த கப்பல் சேஃப் இல்லை நீங்க எல்லாம் தண்ணியில்
0: குதிக்கணும்
2: அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இதுல ஒரு சைக்காலஜி திங் என்ன இருக்குன்னா, எப்ப அந்த கேப்டன் வந்துட்டு எல்லாரும் தண்ணிக்கு குதிங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்னா, நான் சொன்னா என்னோட க்ரூ மெம்பர்ஸ் என்னோட பேசஞ்சர்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கும். அதே சமயத்தில் அந்த அதர் சைட் அது பேசஞ்சராக இருக்கட்டும் இல்லை க்ரூவாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியில் குதிக்க போகிறாங்க. ஓகே ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது கடலில் ஒன்று என்ன ஆபத்து இருக்கலாம், ஆனால் அவங்க அவர் சொல்லிட்டாருன்னா
0: குதிப்பாங்க.
2: ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான திங்கிங் இருக்கும்னா, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், அவர் சொன்னா அதெல்லாம் அவர்
0: கரெக்ட்
2: பண்ணி தான் சொல்றாரு அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரெண்டு டீமுக்கும் உள்ள உடன்பாடு. ஸோ நம்ம இந்த லைன்ல இருந்துட்டனால ஆட்டோமேட்டிக்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னோட இங்குள்ள ஷார்ட் டீம் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட கம்பெனி ஸ்டாஃபா இருக்கட்டும் எந்த டீமா இருக்கட்டும் அவங்கள்ட்ட எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ லெட்ஸ் இப்போ ஒரு கார் டீல்லே வச்சுக்கோமே லாஸ்ட் மினிட்ல வரும் இல்ல எனிதிங் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கால் வரும்போது ஓகே இதை நம்ம செய்யறோம் இந்த பிரைசிங்க்கு இந்த ஈவென நம்ம
0: செய்யறோம்
2: அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டீம் வந்து யோசிக்க கூடாது, அதை எப்படி செஞ்சு முடிக்கணும்னு தான் யோசிக்கணுமே தவிர யார் செய்யணும் அப்படின்ற கேள்வி அந்த இடத்துல வரக்கூடாது. ஸோ அந்த டீம் ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நிறைய விஷயத்த சாதிக்கலாம். ஏன்னா இன்னொன்னு பிசினஸ்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து பிசினஸ் செய்வாங்க, சில பேர் சிங்கிளா செய்வாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த டீம் ஒர்க் நம்மள்கிட்ட வந்துட்டு அந்த டீம் ஒர்க்கை நம்ம நிறைய வளர்த்துக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு.
0: இப்போ அதுதான் உங்களுடைய வியாபாரத்துடைய வெற்றியாகவும் நம்ம பார்க்க முடியுமா?
1: ஒரு வாகனத்தை பாக்குறதே ரொம்ப கஷ்டம், வகை வகையா ரகரகமா வச்சிருக்கீங்க, எப்படி கஷ்டமா அதோட சர்வீஸா இருக்கட்டும் என்னென்ன விஷயம் எப்ப என்னென்ன சேட்டப் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும்ல?
2: ஆனா அதேதான் திரும்பவும் அதே கான்செப்ட் தான் லைக் பிஎம்எஸ் பிளான் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளோட மிஷினரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கணக்காக சிஸ்டமைஸ் பண்ணி ஓகே இந்த இடத்துல இது செய்யணும் இந்த இடத்துல, ஏன்னா நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம சொந்த காடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்ச உடனே நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இது என்னன்னு செக் பண்ணுவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டு இத்தனை ஹவர்ஸ் வந்துருச்சுன்னா அதை நம்ம
0: மாற்றணும்,
2: அப்போ தான் வந்துட்டு அந்த கண்டினியூட்டி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பயுமே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம அதிகமாக இந்த பிசினஸ்ல பார்க்கறது.
0: சரி, ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க இதில், வியாபாரம் செஞ்சோம் பணம் ஈட்டணும் அப்படின்றத விட ஆர்வம் இருக்கணும், அதை சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். அதான் நீங்கள் கடலில் இருந்தாலும் தரையில் இருந்தாலும் எங்கே வியாபாரம் சரியாக போயிட்டு இருக்கு, நிச்சயமாக அதுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய பணியாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு பெரிய உதவியாக இருப்பாங்க, ஒரு பெரிய பக்கபலமாக செயல்பட்டு இருக்காங்க, ஒரு நல்ல சந்தி சந்திப்பாக இருந்தது இன்றைக்கு.
1: சொகுசு கார் வாடகை, ஆமா இந்த ஒரு நிறுவனம், இத ராயல் வெட்டிங் கார் சர்வீசஸ் வழங்கக்கூடிய நம்முடைய சுகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு நிறைய விவரங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருந்தாரு. நிறைய ரொம்ப வித்தியாசமான ஒரு துறை, நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஒரு புதிய துறை உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கண்டிப்பா கொடுக்கும்.
0: இதனுடைய காணொலிகள் நம்முடைய பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல வரும், வந்து பாருங்க. சுகேன் ரொம்ப நன்றி, நம்ம வாய்ப்பு இருந்தால் இந்த சேவைகள் பற்றி இன்னும் நிறைய பேசுவோம் ஒரு நாள்.
2: ஓகே,
0: நிச்சயமா
2: நன்றி
0: நன்றி. ஆக வணிக நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: சரி, அடுத்து ஒரு முறை பார்க்க.

0: விடுமுறை பார்க்க உள்ளூர் பாடலாது வாங்கங்க. மணி 9:56 ஆயிருச்சு. நம்ம அடுத்த அறிவிப்பாளரை வரவேற்கலாம்.
1: வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன வரவேற்கோகில வந்துட்டாங்க. இளமை உல்லாசத்துல பேச போறாங்க.
0: எனக்கு மின்னல் ஒரு நிறைவுக்கு வருது. நல்ல கதைகள்லாம் பேசணும். நீங்க இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்க பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டோம். அதுல பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: சில பேர்லாம் அடிக்கடி இந்த பதற்றம் அடையக்கூடியவங்க சில பேர் இருக்கதான் செய்யறாங்க உலகத்துல.
0: பதற்ற மண்ணன் அதை சொல்றாரா, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: சும்மா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கிறது, உங்க வேலை இல்ல.
0: பதற்றமா இருக்கு பாத்தீங்களா. 9 வணிக நிகழ்ச்சியில சொகுசு கார் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும்.
1: சரி, அதனால காணொலி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள் தொடர்ந்து வலம் வாருங்கள். இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரங்க. மோகன்,
0: தெய்வீகன், தாமரை செல்வன், மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மேற்காசியாவில் நிலவும் மோதலின் தாக்கத்தினால் மலேசியாவுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் பாதிப்பு. கள்ளக்குடியேறிகளை சட்டவிரோதமாக கடத்தும் நடவடிக்கையில் அச்சுறுத்தலை சமாளிக்க லங்காவில் பாதுகாப்பு சொத்துக்கள், பணியாளர்களின் தயார் நிலை இன்று மக்களவையில் கவனம் செலுத்தப்படும் முக்கிய விவகாரங்களில் அடங்கும். 16வது ஜோஹர் மாநில தேர்தலை முன்னிட்டு அங்கு 101 தகவல் பரவலாக்கல் மையம் நாடி செயல்படுகின்றன. அதன் கீழ் உள்ள ஊடக மையங்கள் அனைத்தும் தேர்தல் காலகட்டம் முழுவதும் அதிகாரப்படி தகவல் வழங்கும் பணியை மேற்கொள்ளும் என தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா தெரிவித்தார். போடி டீசல் திட்டத்தின் தொடக்க கட்ட செயல்பாட்டுக்கு பயனீட்டாளர் உட்பட பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களிடமிருந்து நேர்மறை வரவேற்பு கிடைத்துள்ளது. இத்திட்டம் இதுவரை சீராக செயல்பட்டு வரும் வேளை 1 லிட்டர் டீசல் 2 ரிங்கிட் 15 சென்ட்டுக்கு விற்கப்படுகிறது. மேலும் ஜூலை முதல் நாள் தொடக்கம் அதன் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்ட்டுக்கு ஒருங்கிணைக்கப்படும். இரு நிலநடுக்கங்கள் உள்ளிக்கிய வெனிசுலாவிற்கு பெரு வான்படை விமானம் 14.5 டன் மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்கிறது என தற்காப்பு அமைச்சு கூறியது. அதோடு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ தங்களின் அனைத்து வளங்களையும் பயன்படுத்த தயாராக இருப்பதாக தேசிய பொது தற்காப்பு கழகத்தின் தலைவர் லூயிஸ் வர்கஸ் கூறினார். சீனா சிச்வான் ஈபி நகரை ரிக்டர் கருவியில் 5.5 பதிவான நிலநடுக்கம் ஒழுக்கியது. அதில் 13 பேர் சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்கான வேளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு வசிக்கும் 196 பேர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. தென்கொரிய அணி அந்த பன்னாட்டு போட்டியின் 32 அணிகள் சுற்றுக்கு தேர்வாக தவறியதை தொடர்ந்து அதன் தலைமை பயிற்றுனர் ஹாங் மியோன்போ பதவி விலகினார். 57 வயதான ஹாங் அணியின் தோல்விக்கு பொறுப்பேற்கும் வகையில் இம்முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். தென்கொரியா 1 வெற்றி 2 தோல்விகளால் 3 புள்ளிகளை பெற்று ஏ குழுவில் 3ம் நிலையில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: ஆஹா, மின்னலின் இளமை உல்லாசம். வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கு இளமை உல்லாசத்துல நான் யோசிச்சேன், ஐயோ இசையும் இசையும்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இளமை உல்லாசத்துல நம்ம வந்து மலையாள பாடல்களை இப்பொழுது தொடக்கம் கேட்க வருகின்றோம். நாம எப்போதுமே இசையும் இசையும் செய்துதான் பழக்கம் இல்லையா? அதனால எப்போவாவது ஒரு முறைதான் வந்து இந்த இளமை உல்லாசம் பக்கம் நம்ம எட்டி பார்க்க முடியும். இன்றைக்கு மலையாள பாடல்களை கேட்க போகின்றோம். அதற்கு பிறகு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பிடித்தவங்களுக்கு பிடித்த பாட்டு நீங்க கேட்க போறீங்க. யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க அப்படிங்கறது யோசிச்சு வைங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம அதை பத்தி பேசலாம். உங்களுடைய அழைப்புகளுக்காகவும் நானும் காத்துக்கொண்டே இருக்கின்றேன். சரி, மலையாள பாடல்களை கேட்போமா?

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: ஆமாங்க, உங்களை அங்கே சந்திக்க காத்துக்கிட்டே இருக்காங்க தெய்வீகனும் மோகனும். அதே வேளையில் நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் வந்துடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக உங்களை பார்ப்பதற்காகவே நாங்கள் வரோம் இல்லையா. அதனால் நீங்கள் நான் எப்படி குறிப்பாக சொல்லியிருக்கோம், நாங்கள் எல்லாருமே என்னங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் வரமாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. உங்கள் ஊர் பக்கம் அவசியம் நாங்கள் வருவோம். முதல்ல தொடக்கம் ஜோபாரு கூலாய் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்துடலாம். அப்புறம் உங்கள் இடத்துக்கு வரும்போது அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் வருவாங்க இல்லையா. அதனால அவசியம் வாங்க, கலப்படத்தில் உங்களை நாங்கள் சந்திக்க ஆர்வமாக காத்துட்ருக்கோம்.

0: ഞാൻ തിന്നും നീ കാണും എന്നിലാ പൂക്കാരി പെണ്ണ് എന്നൂരിലെ വായാടി പെണ്ണ് കൂടെ നീ പോരുന്നോ പെണ്ണെ ഇനി വൈകാതെ കൂടെ നീ വാവാ.
1: അരവിന്ദ് നായർ ശ്രുതി കൊണ്ടുവത്ത പാടലെ നാമ കേട്ട് ഇളമ ഉല്ലാസത്തിലെ എഴുന്നിരിക്കും നേരം കാലിമണി പത്ത് ഇരുപതാക്കി വിട്ടது சரிங்க பெரும்பாலும் நாம அணிகின்ற உடை அதனுடைய நிறம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் இல்லையா சில நேரங்களில் வந்து அந்த நிறம் நம்முடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்றது அன்றைக்குள்ள அந்த ஓரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அன்றைக்குள்ள நாளையும் சரி அல்லது உடுத்துகின்ற அந்த உடையும் நிறமும் பிரதிபலிக்கின்றது அந்த வகையில் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன உடைய அன்னைக்கு அணியிறோம் நம்ம தோணுதோ அந்த எடுத்துகிட்டு போகும் எடுத்து உடுத்திட்டு போவோம் அலுவலகத்துக்கு அல்லது ஏதாவது நிகழ்ச்சிக்கோ. ஆனா சிலர் பாத்தீங்க அப்படின்னா திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் அந்த நிறத்தை அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அந்த நிறம் அந்த நாள்ல வந்து என்ன நிறம் உகந்த நிறமா இருக்கின்றதோ அந்த நிறத்தை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி எந்த நாளுக்கு எந்த உகந்த நிறமாக இருக்கின்றது அப்படிங்கறத நான் இன்றைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சிலர் கடைபிடிப்பாங்க சிலர் கடைபிடிக்க மாட்டாங்க சிலர் எந்த நிறமானாலும் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் நாம தெரிந்து கொள்வது நல்ல விஷயம் தானே அதனால பாடலுக்கு பிறகு சொல்றேன்.

0: எனக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல.
1: உம்முன்னு இருந்தா
0: நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

சரிங்க, நிறங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, சற்று முன்பு ஜெபா டோமிக்கு குழுவினர் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, நிறங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிறங்களா இருக்கின்றன. அந்த வகையில எந்தெந்த நிறங்கள் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்றைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படின்னும் போது வெள்ளை நிறம் அல்லது சில்வர் நிறம். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது சிவப்பு நிறம். புதன்கிழமை பச்சல், பச்சை நிறம், பச்சலாம் பச்சை நிறம். வியாழக்கிழமை மஞ்சள் அல்லது தங்க நிறம். ஏறக்குறைய ஒரே மாதிரி தானே இருக்கும், மஞ்சளும் தங்க நிறமும். வெள்ளிக்கிழமை வெள்ளை, பிங்க் அல்லது ஊதா நிறம். சனிக்கிழமை கருப்பு அல்லது கரு நீல நிறம். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறம். இது நீங்கள் கூகுள் செய்தாலே வந்துவிடும். ஆக இது போன்ற பல நிறங்கள் ஒவ்வொரு நாளுக்குமாக இருக்கின்றன. நிறங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்களை இந்த நிறங்கள் கொஞ்சம் லேசாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரத்தில் ரொம்ப கோபமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் வந்து ஒரு கருமை நிறத்தில் நம்ம ஆடை அணிந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கருப்புக்கு உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனால் என்ன ஆகும், இன்னும் அதிகமாக கோபமாயிடும், உடல் சூடாயிடும். அதனால் சில நேரங்களில் நாம் அணிகின்ற ஆடைகளின் அந்த தரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காட்டன் ஆடைகள் எல்லாம் அணியும் போது அது ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதே வேளையில் அது அதிகமான ஒரு வெப்பத்தையும் நமக்கு கொடுக்காது. ஆக ஆடைகளின் தன்மைகளும் சரி, அதே வேளை அந்த நிறங்களும் சரி, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அதுக்கும் எண்ணங்களுக்குமே தொடர்பு இருக்கு. அதனால இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா இன்னும் நீங்கள் அதிகமாக தேடி பார்க்கலாம். நம்மை சுற்றிய நிறைய நண்பர்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறங்களை தேடி தேடி அணிவார்கள். அல்லது அவங்களுக்கு என்று ஒரு சில நிறங்களை வைத்திருப்பாங்க, சில நிறங்கள்லாம் அணிய மாட்டாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தமிழர்களிடையே நம்ம வந்து கருப்பு நிறத்தை பெரும்பாலும் நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தவிர்த்துருவாங்க. ஓ, கருப்பு அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா கருப்புக்கு வந்து நேரடியாகவே எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது அப்படின்னு. ஆனால் ஏன் சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதை தவிர்க்கிறாங்கன்னு தெரியல. சரி, பார்ப்போம்.

மஞ்சரி அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. மலையாள பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரிங்க, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்க போறீங்க. அதனால தயாரா இருப்பீங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ன பாடலை விரும்பி கேட்கலாம், யாருக்கு விரும்பி கேட்கலாம், முதல்ல யாரு உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அழைத்து பேச மறக்காதீங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் நெருக்கடியால் ஹொர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு கண்டுள்ளது. பிரென் கச்சா எண்ணெய் விலை 0.672 விழுக்காடு உயர்ந்து 72.5 டாலராக உள்ளது. அத்துடன் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட்டின் விலை 1.3 விழுக்காடு உயர்ந்து 69.9 டாலரை எட்டியுள்ளது. மேலும் கத்தாருடன் தொடர்புடைய எண்ணெய் கொள்கலன் கப்பல் உட்பட அந்த நீரிணையில் பயணிக்கும் கப்பல்கள் மீது கடந்த வியாழக்கிழமை மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை நிறுத்த இணக்கம் கண்டுள்ளதாக அமெரிக்க மூத்த அதிகாரியை மேற்கோளிட்டு அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஹொர்முஸ் நீரிணை தொடர்பான விவகாரத்திற்கு தீர்வை எட்ட செவ்வாய்க்கிழமை கத்தாரில் சந்திக்க இருதரப்பும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இம்மாதம் 17 அமெரிக்காவும் ஈரானும் உடன்படிக்கையை எட்டியிருந்தன. இருப்பினும் கடந்த சில நாள்களாக இருவழி தாக்குதல் தொடர்கிறது. முன்னதாக இந்த உடன்பாட்டின் கீழ் ஈரான் துறைமுகம் மீதான அமெரிக்காவின் தடை மீட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் ஹொர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பான பயணம் உறுதிப்படுத்தப்படும் என தெஹ்ரான் கூறியிருந்தது. வெனிசுவலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுவரை பலியானவர் எண்ணிக்கை 1500 கடந்துள்ளது. 3150 பேர் காயமுற்ற வேளை 12,720 பேர் அப்பகுதியை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். நிலநடுக்கத்தால் கராகாசுக்கு வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லா கைரா மாநிலத்தில் 774 கட்டடங்கள் சரிந்தன. காணாமல் போனவர்களை உயிரோடு மீட்பதில் தாம் இன்னமும் நம்பிக்கையுடன் இருப்பதாக இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அம்மாநிலத்தில் பள்ளிகள் ஒரு வாரத்திற்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பநிலை அதிக உயிரிழப்புகளுக்கு வித்திடும் என உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் டெட்ரோஸ் அட்னோம் கெப்ரஜீசஸ் எச்சரித்துள்ளார். ஐரோப்பாவில் இம்மாதம் 21 முதல் அதீத வெப்பநிலையுடன் தொடர்புடைய 1300 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். தற்போது 150 மில்லியன் மக்கள் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எபோலா தொற்று பரவலை தவிர்ப்பதற்கான ஆற்றலை வலுப்படுத்தும் முயற்சியாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் புதிய தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் ஆப்பிரிக்க வட்டார அலுவலகமும் உகாண்டா அரசாங்கமும் இணைந்து இந்த புதிய முயற்சியை எடுத்துள்ளன. கூட்டு மேலாண்மை ஆதரவு குழு என அறியப்படும் இத்தளம் இபோலா தொற்றுக்கு எதிரான ஆப்பிரிக்க நாடுகளின் ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைப்பையும் வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை வழங்கும். கொங்கோ ஜனநாயக குடியரசில் 1155 இபோலா நிறுவுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 300 அதிகமான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. உகாண்டாவில் இதுவரை 20 நிறுவுகள் கண்டறியப்பட்டுள்ள வேளை இரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் கடந்த சில மாதங்களாக இனக்கலவரம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அங்குள்ள தமது 746 மக்களை தாயகம் அழைத்துச் செல்வதற்கான திட்டத்தை உகாண்டா அறிவித்துள்ளது. இந்த இடமாற்ற திட்டத்தை இறுதி செய்வது குறித்து பிரிட்டோரியாவில் உள்ள உகாண்டா உயர்நிலை ஆணையத்துடனும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள உகாண்டா சமூகத்துடனும் கலந்துரையாடப்படுவதாக உகாண்டா இடைக்கால வெளியுறவு அமைச்சர் ஹருணா கசோலா தெரிவித்தார். உலக கிண்ண கார்பந்து 32 அணிகள் சுற்றில் நெதர்லாந்து எதிர்கொள்ளும் போது குழுநிலையில் தோல்வி காணாத மொரோக்கோவுக்கு வேறுபட்ட மனநிலை தேவை என அதன் பயிற்றுனர் நபில் காபி கூறினார். பிரேசில், ஸ்காட்லாந்து, ஹேத்தி ஆகியவற்றுக்கு எதிரான ஆட்டங்கள் மூலம் எர்லஸ் லயன்ஸ் 7 பெற்றது. 5 கிண்ணத்தை வென்றுள்ள பிரேசிலுக்கு அடுத்து கோல் வேறுபாட்டின் அடிப்படையில் சி குழுவில் 2 இடத்தை பிடித்த மொரோக்கோ நோக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

பிடிச்சவங்களுக்கு பல பாடல்களை கேட்டவங்க இன்றைக்கு கொஞ்சம் வழி விட்டீங்க அப்படின்னு சொன்னா புதியவர்கள் கொஞ்சம் அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது. சில நேரங்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா, எங்கெங்க கூப்பிட்டா எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு எங்க மேல கோச்சிக்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அழைச்சு நம்ம கிட்ட பேசும்போது போன வாரம் தானே பாட்டு கேட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த நேரத்தில் புதிய நேர்கள் அழைச்சு கிடைக்கலன்னு, கிடைக்கல போங்க இதுக்கப்புறம் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு அழைக்க மாட்டாங்க சரியா. அப்போ பிடிச்சவங்களுக்கும் பாட்டு கேட்க முடியாது இல்லையா. அந்த சங்கடத்தையே நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம சோகம் அவங்கள தாக்கி எதுக்கு. அதனால பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தாராளமாக புதிய நேர்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம்.

0: இளமை உல்லாசத்துல நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, கலப்படம் எங்க நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இதை கேட்டுருமா?
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
0: உங்களை சந்திக்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். பிரேமா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, ஜோஹர்ல இருக்கிறவங்க நாங்க எல்லாரும் அங்க வரோம், ஜோஹர்காரவங்க எங்க ஆளை காணோம் அப்படின்னு பிரேமா சொன்னதுனால அதனால மீண்டும் சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கூலையில தான் நடக்குது. நீங்க பக்கத்துல சுற்று வட்டாரத்துல எங்க இருந்தாலும் சரி, குடும்பத்தோட வரணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை. உங்களை அங்க நேரடியா சந்திக்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம்.

0: love you too. I love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

0: கிளமை உல்லாசத்துல நாம இடைஞ்சிருக்கோம். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்ஜேகேதி முலாவத்தி தமன் உலாவத்தில இருந்து திரு திரு திரு திருன்னு வந்துட்டாங்க. யார் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஏன்னா ஹலோ மின்னல் அப்படிங்கிற நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக மாணவர்கள் ஒரு படைப்பு செய்திருக்காங்க. அவங்களை நேர்காணல் செய்வதற்காக ஒளிப்பதிவுக்காக வந்திருந்தாங்க. ஆக வந்துட்ட பிறகு படம் பிடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்கலன்னா எப்படி? வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, என்ன பாட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்?
1: நின்று பேசும் பொழுது ஒரு மாதிரி பதட்டமாவும் இருக்கு, அதே சமயத்துல இது ஒரு நல்ல வாய்ப்பா கருதுகிறேன்.
0: நிச்சயமாக. ஆக மாணவர்களுக்கும் இந்த வேலையில வாழ்த்துக்கள். வணக்கம் மாணவர்களே. நம்மளுடைய தலைமை ஆசிரியர் பாலா அவரும் வந்திருக்காங்க. ஆக ஹலோ மின்னல் நிகழ்ச்சி இந்த வாரம் சனிக்கிழமை காலை மணி 9:15 கேட்க தவறாதீங்க.

0: ஹரிச்சரன் ஸ்வேதா அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். இளமை உல்லாசத்துல இணைந்திருக்கின்றோம். சரி, நாம சுங்கைப்பட்டானிலிருந்து ரகுவை போ அழைக்க போறோம். அந்த காலத்துல நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க இல்லையா? இந்த பாடலை கேட்கும் போது, ஆமா இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சுங்கைப்பட்டாணி அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடல் பொண்ணு பார்க்க போற கதையை அப்படியே பாடலா கொடுத்துருப்பாங்க. கேட்கலாமா? மலேசிய பாடல்.
1: பொண்ணு பார்க்க போன ஐயோ எதுவும்

0: ரகு அந்த பாடலை கொண்டு வந்தார் லோக்நாதன். அவரே எழுதி அவரே இசையமைத்த பாடல் அந்த பாடல்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
2: வணக்கம், காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். பசியா இருக்கீங்களா?
0: பசியாட்டம். நீங்க பசியாட்டீங்களா?
2: பசியா இருக்கோம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு.
0: எங்க சாப்பிடலாம் யோசிச்சிருக்கீங்க?
2: இல்ல, நாங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்துடும். ஏன்னா மேல வேலை செய்யறோம், ஸ்கிரீன் மேல இறங்கிட்டு ஏற முடியாது.
0: ஐயோ, ஒரு அபாயகரமான வேலைதான் உங்களோட வேலை.
2: சவக்கரின் ஓட்டுறோம், மேல 30-40 மாடி வயசுல. அப்ப இறங்கி ஏறணுமா, டைம் ஓடிக்கிறோம், அதனால மேலே சாப்பாடு எடுத்துக்குவோம்.
0: யாருக்கு பாட்டு கேட்க போறீங்க? யாரு பேசுறீங்க சொல்லுங்க?
2: சேகர், சேகர் சிகாம்பூர்ல.
0: சிகாம்பூர்ல இருந்து. சரி, யாருக்கு பாட்டு கேட்க போறீங்க?
2: அவங்க மகி பேரு மகேஷ், அவங்க பேரு ராஜேஸ்வரி,
0: மின்னல் கேட்டுட்டே மேல கிரேன்ல இருப்பீங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இல்ல. இந்த மாதிரியான நேர்களை பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, அவர் கேட்ட பாடலை அடுத்து நம்ம கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சிகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க.
2: எங்க?
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

பாடல்களை நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த சின்மாய் கொண்டு வரும் பாடலுக்கு பிறகு வேற யார் அழைச்சிருக்கா அப்படின்றத பாக்கலாம்.

0: கோகிலா கோவிந்தர் பேசுறேன்.
1: சொல்லுங்க கோகிலா.
0: எனக்கு அண்ணாத்த படத்துல இருந்து என்னுயிர் என்ற பாட்டு வந்து ஒரு கவிதையோட அண்ணனுக்கு டெடிகேட் பண்ணலான் இருக்கேன். தவறாக இருந்தாலும் சரியாக புரிந்து கொள்ளும் அன்பின் அதிகபட்ச தேடல் அன்புதான். அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அண்ணன் வந்து ரொம்ப சப்போர்ட்டாவும் ரொம்ப நம்பிக்கையாவும் இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டை வந்து அண்ணனுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன். அம்மா அப்பாவுக்கு அடுத்து ஐ லவ் யூன்னு அண்ணனுக்கு சொல்ல முடியும்னா ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு அவருக்கு சொல்லிக்கிறேன்.
1: நிச்சயமா. அண்ணன் பேர் சொல்லுங்க. நீங்க
0: டைப்பிங் தாமன் கையா மற்றும் டைப்பிங் எம்பிடில வேலை செய்யும் அண்ணன் திரு ஆனந்த ஜோதிக்காக இந்த பாட்டை ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். செயலாக்க நிறுவனங்களுக்கிடையிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் குறிப்பாக நாட்டின் எல்லைகளில் தாய்லாந்துடனான ஒத்துழைப்பை பேண நாடு தொடர்ந்து கடப்பாடு கொண்டுள்ளது. இதற்காக அனைத்து அரசதந்திர வலையமைப்புகளும் பயன்படுத்தப்படும் என உள்துறை துணை அமைச்சர் நத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசாரா கூறினார். எல்லை ஊடுருவல் போன்ற விவகாரம் எழுமாயின் தற்போதுள்ள இருவழி அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். ஷாலாமையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் இணைக்கும் 3 இலகு ரயில் LRT 3 சேவையின் திறன் 2040 வரையிலான கணிக்கப்பட்ட தினசரி பயணிகளின் எண்ணிக்கையை ஈடுகட்ட போதுமானதாக உள்ளது. 2018 LRT 3 வரையறை குறைக்கப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் 223,560 பயணிகள் அத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெறுவர் என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்து ஹாஸ்வி அபிபுல்லா வலியுறுத்தினார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் துரோகம் இழைப்பது அந்நடவடிக்கையை தூண்டும் முயற்சிகள் தொடர்பில் மாநில காவல்துறை 3 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 435, 427, 233 மற்றும் 1948 நிந்தனை சட்டம் செக்ஷன் 4 உட்பிரிவு 1 கீழ் அவை திறக்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் ஹர்ஷத் கூறினார். ஹாண்டா வைரஸ் பரவல் முடிவுக்கு வரும் நிலையில் உள்ளதென உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் டெட்ரஸ் அடனம் கேப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் இத்தொற்று அடையாளம் காணப்பட்ட நோயாளிகளுடன் தொடர்புடைய அனைவரும் தங்களின் தனிமைப்படுத்தல் கண்காணிப்பு காலத்தை நிறைவு செய்துவிட்டனர். ஹங்கேரியில் கடுமையான வெப்பம் அதிகரித்ததை தொடர்ந்து திங்கட்கிழமை முதல் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய பணிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் தொடர் அவசரகால நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டிய கட்டாய சூழலுக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. தனியார் துறையும் இல்லிருப்பு வேலை அணுகுமுறையை பின்பற்ற பிரதமர் பீட்டர் மேகிய உத்தரவிட்டார். விளையாட்டு 2026 ஆசிய இளையோர் பூப்பந்து. ஜப்பான் யத் சுஷிரோ நகரில் இன்று நடைபெற்ற குழு போட்டிக்கான காலிறுதி ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளரான சீனாவிடம் சுழியத்துக்கு 2 என்ற புள்ளிக்கணக்கில் மலேசியா தோல்வி கண்டது. இதன்படி போட்டியில் மலேசியாவின் பயணம் நிறைவுற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: ஆஹா, இளமை உல்லாசத்திலே தொடர்ந்து இணைந்திருக்கும் எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய வணக்கம். ரொம்ப நன்றி தொடர்ந்து இணைந்திருக்கீங்க. உங்களோடு நான் பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். சரி, நேரம் இப்பொழுது 12:04 செய்திகளுக்கு பிறகு சந்திக்கின்றோம். சரியா, மதிய வேளையில இங்க சாப்பிடலாம் அப்படின்ற யோசனையில நீங்க இருக்கலாம், என்ன சாப்பிட்டாலும் சரி. ஆனா குறிப்பா அந்த உணவை நாம யோசிக்கிறதுக்கு முன்பாகவே நாம எதை யோசிப்போம், எந்த உணவகம் கூட இல்லை அங்க, உண்மையிலே நமக்கு வாகனத்தை நிறுத்துறதுக்கு இடம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறதானே யோசிப்போம். யோசிச்சுட்டே போங்க. ஏதாவது ஒரு சூழல்ல எங்கேயாவது உங்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த கடையில போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த பயம் கொடுத்துறது என்னன்னா, இந்த வாகனம் நிறுத்துறதுக்கான இடம் தான் அப்படிங்கிறது. ஒரு சிலர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, நண்பர்களோட ஒரே வாகனத்துல போயிடுவாங்க, அது இன்னும் வசதி இல்லையா. சரி, பாடல்களும் உங்களுக்காக இருக்கின்றன. அதே வேளையில இன்றைக்கு நீங்க கலந்து கொள்ள போறீங்க என்ன அப்படின்னா, சரி பாடலுக்கு பிறகு சொல்றேனே.

சல்லடல சலிச்சா ஒருத்தம் கூட மிஞ்ச மாட்டீங்க அப்படின்றது கோபமா சொல்லியிருக்காரு. கேஜிஎஃப் திரைப்படத்துல ஒரு பாடலுக்கு முன்பாக அந்த வசனம் வரும். இதைத்தான் நீங்க வந்து நான்கு உணர்ச்சிகள்ல சொல்ல போறீங்க. அழைக்கலாம் எப்படி? இது வந்து என்ன சொல்லுங்க, மிகப்பெரிய ஒரு சவால் தான். நான்கு முறை, நான்கு வித்தியாசமான உணர்வுகள்ல நீங்க சொல்லணும் அப்படின்னும் போது, கோபம், காதல், மகிழ்ச்சி, கவலை. அழுகையெல்லாம் சொன்னா ரொம்ப வேண்டாம்ல, அதனால கவலையிலேயே முடிச்சிருவோம் நம்ம. சரியா? அழைக்கலாம் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அழைச்சி சொல்லிட்டவங்கன்னா என்ன தருவீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அருமையான உங்களோட விருப்ப பாடலை அன்பு பரிசா கொடுத்துருவோம்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

மனிதன்றைக்காக பிரதி பிரியா ஹிமேஷ் கொண்டு வந்த பாடல் அது 12:20 இளமை உல்லாசத்துல பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதே வேளையில உங்களுக்கான ஒரு சவாலும் இருக்கின்றது. நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 ஒரு சின்ன வசனத்தை உங்களுக்கு கொடுப்போம். அந்த வசனத்தை நீங்க 4 உணர்வுகள்ல சொல்லணும். அழுகையில சொல்லலாம், கோபத்துல சொல்லலாம், காதல்ல சொல்லலாம், மகிழ்ச்சியில சொல்லலாம். ஆக இந்த சவாலை நீங்க எதிர்கொள்ளணும், முடியும், அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அழைச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்றத கேட்பதற்காக நாங்க ஆர்வமா இருக்கோம். சரி, அடுத்து மலேசிய பாடலுக்கு செல்ல போறோம். ஓஜி டாஸ் கேஷ் வில்லன்ஸ் கொண்டு வரக்கூடிய பாடல்

0: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: நம்மை சுற்றி
2: ஸ்லாங்கூர் டங்கில் தாமான் பர்மாதா அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய அருள்மிகு மகரதாம்பிகா சமேத மகா காலேஸ்வரர் நூதன சிவாலய குடமுழுக்கு திருவிழா ஜூலை 5 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:10 மேல் 10:50 நடைபெறவிருக்கின்றது. மேல் விவரங்களை வழங்குகின்றார் ஆலய திருக்குட நன்னீராட்டு ஒருங்கிணைப்பாளர் டத்து ரவிச்சந்திரன் நாராயணன்.
3: இந்த கும்பாபிஷேகம் வருகின்ற 5 தேதி 7 காலை 9 10:30 மணிக்குள் நடைபெறுகின்றது. இந்த ஆலயம் வந்து புராங்கசார் கேலவே சிஜிலி மெடுங்கிலி எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு காலயமா கட்டப்பட்டு 2 முறையாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த கும்பாபிஷேகத்துல இம்முறை வந்து சிவன் ஆலயமும் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு சிறப்பு வருகையாளராக நம்முடைய மைக்கா தேசிய தலைவர் தான்சி எஸ் விக்னேஸ்வரர் அவர்களும், துணை தலைவர் தத்துவஸ்ரீ சரவணன் அவர்களும், தேசிய நலதி கூட்ட சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் டத்து சாதன் அவர்களும் மற்றும் நிறைய பிரமுகர்கள் எல்லாம் வருகின்றார்கள். சுத்து வட்டார பொதுமக்கள் குறிப்பாக இந்த தோட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன. பொதுமக்களையும் நிகழ்ச்சிக்கு வரும்படி அன்போடு நிர்வாக ஏற்பாடு கொடுத்தார்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
2: அவர் டத்து ரவிச்சந்திரன் நாராயணன்.
1: நம்மை சுற்றி

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சுகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ரேப் பாடிக்கிறா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: சரிங்க, வாங்க எங்க கலப்படத்துக்கு தான். எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹர் கூலாயில் அமைந்திருக்கின்ற த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி, அதாவது அந்த ஷாப்பிங் மால்ல 1 லெவல் 1 மேல் தளத்தில் தான் நடக்குது. அந்த 1 மாடியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் நடைபெறுகின்றது. சரி, மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை மேற்பார்வையில் நம்ம நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சியாக இந்த முறை கலப்படம் உங்களை கவரும் வகையில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது, நம் நாட்டின் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி ஆகியோரின் படைப்புகளையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அது மட்டுமல்ல, நகைச்சுவை அப்படின்னு சொல்லும்போது நன்றி ரமேஷ் அவரோட ஷானும் வராங்க. ஜோஹர் நேயர்களே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஜோஹர் மட்டும் அல்ல சுற்று வட்டாரத்தில் யார் இருந்தாலும் சரி, குறிப்பா சிங்கப்பூர்ல இருக்கின்றவர்கள் அடிக்கடி நம்மிடம் பேசுவீர்கள் இல்லையா, எப்போதுமே வானொலியை கேட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்வீங்க. நேரடியாக நம்முடைய நிகழ்ச்சி உங்க ஜோஹர் பாருல நடக்குது அப்படின்னும் போது பக்கத்தில் தான் நீங்க இருக்கீங்க, அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்க. இது வெறும் வேலை மேடை நிகழ்ச்சி மட்டுமா இல்லாமல், நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த முறை கலப்படம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த முறையில் கலப்படத்தில் ஒவ்வொரு இருக்கும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் அந்த அங்கம். அதனால குடும்பத்தோடு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியாக அமைய போகின்றது கலப்படம்.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: அவங்க குரல்ல கனவுகளை நீங்க சேகரிக்கிறீங்க அப்படின்னா, சேமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? storybox.minnal@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய ஒரு சின்ன குரல் பதிவை அனுப்ப மறந்துடாதீங்க. அதே வழியில் ஒரு அறிவிப்பாளர் எப்படி பேசுவாங்க, நீங்க என்ன பேச போறீங்க அப்படிங்கிற அந்த பாணியையும் எங்களுக்கு நீங்க எழுத்து படிமமாகவும் எழுதி அனுப்பி வைக்கலாம். மறக்காம உங்களுடைய பெயரையும் உங்களுடைய கைபேசி எண்ணையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். சரி, ரொம்ப நாள் எனக்கு ஆசை வானொலியில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாள் லட்சியமாவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு மறக்காம சொல்லிடுங்க. ஒரு நேயரின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 இடம்பெறும். யார் வேணுமானாலும் கலந்து கொள்ளலாம். வயது கட்டுப்பாடே இல்லை, ஒரு நாள் என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும் அப்படின்ற கனவுகளோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை மின்னல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால அவசியமா இதை நீங்க பயன்படுத்திக்கங்க.

இந்த அளவுல இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடுவோம். அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில த்ரேசா உங்களை சந்திக்க தயாரா காத்துட்டு இருக்காங்க. நாம நாளைக்கு இசையும் இசையும் நிகழ்ச்சியில சந்திப்போம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சிகமட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்பு.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரா இல்லங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
0: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
0: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
0: இப்பனு பார்த்தா?
1: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
0: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே. உங்க காட்டிலே போயிருவோமா?
0: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: 2030 இலக்கவியல் மலேசியா நாட்டின் இலக்கவியல் பொருளாதாரத்தை உந்து செய்யும். பெர்கேசோவின் மறுவாழ்வு மையத்தின் பயன்பாடு விரிவாக்கம், சுகாதார அமைச்சு பரிசீலனை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2030 இலக்கவியல் மலேசியா மலேசியா டிஜிட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளார். 2026 முதல் 2030 வரைக்குமான தேசிய செயல் திட்டமாக இது வெளியிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப பயன்பாட்டிலிருந்து உள்நாட்டு புத்தாக்க வெளியீட்டாளராக நாட்டின் கவனம் உருமாறியுள்ளதை இது எடுத்துணர்த்துகிறது. 2030க்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இலக்கவியல் பொருளாதாரம் 30% பங்களிக்கும் என இலக்கிடப்பட்டுள்ளது. அதற்கு ஈடாக இத்திட்டம் வரையப்பட்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் இலக்கவியல் பொருளாதாரத்துறையில் 500,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதோடு பொதுச்சேவை துறையில் 4.5 பில்லியன் ரிங்கிட்டை மிச்சப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை மீதான மேற்காசிய போரின் தாக்கம், லங்காவியில் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் நடவடிக்கைக்கு எதிராக பாதுகாப்பு படை உறுப்பினர்களையும் தளவாடங்களையும் தயார் நிலையில் வைப்பது போன்ற விவகாரங்கள் இன்றைய மக்களவையில் முக்கிய கவனம் பெற்றன. அத்துடன் மனித யானை மோதல்களை குறைப்பதற்கான வனவிலங்கு பாதுகாப்பு துறை பெருகிலித்தான் திட்டங்களின் ஆக்கப்பூர்வ தன்மையும் விவாதிக்கப்பட உள்ளது. திருத்தம் செய்யப்பட்ட 2026 சிறார் மீதான பாலியல் குற்ற சட்ட வரைவு 2 வாசிப்புக்காக இன்று மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவுக்கு சொந்தமான மறுவாழ்வு மையத்தின் பயன்பாட்டை செரிபிரல் பல்சி பெருமூளைவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் சிறார் உட்பட அனைத்து நோயாளிகளுக்கும் விரிவுபடுத்த சுகாதார அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. மனிதவள அமைச்சுடனான கலந்துரையாடலுக்கு பின் அந்த பரிந்துரை இறுதி செய்யப்படும் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் கூறியுள்ளார். 1969 தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தின்படி தற்போதைக்கு பெர்கேசோ சந்தாதாரர்கள் மட்டுமே அந்த வசதியை பயன்படுத்த முடிகிறது. இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ள ஷாலம் 3 இலகிரையில் LRT 3 கொள்ளளவு 2040 வரை கணிக்கப்பட்டுள்ள மொத்த பயணிகளின் எண்ணிக்கையை நிறைவு செய்யும் என போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் ஹஸ்பி அபிபுல்லா தெரிவித்துள்ளார். நாள் ஒன்றுக்கு 223,560 பயணிகளை ஏற்றிச் செல்லும் கொள்ளளவை அது கொண்டுள்ளது. இந்த தடம் இயங்கும் முதல் ஆண்டில் நாள் ஒன்றுக்கு 67,000 பேர் பயணம் செய்வர் என கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஒரு மணி நேரத்தில் 6,210 பயணிகள் பயணம் செய்யலாம். மலேசியா தாய்லாந்துடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் உறுதியான கடப்பாட்டை கொண்டுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசாரா தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாட்டின் எல்லைகளில் செயலாக்க நிறுவனங்களுக்கு இடையேயான பாதுகாப்பு நடவடிக்கையில் பல்வேறு தூதரக முயற்சிகள் வாயிலாக ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். நடைமுறையில் உள்ள இருவழி அணுகுமுறையின் மூலம் எல்லை கடத்தலும் பாதுகாப்பு சிக்கலும் களையெடுக்கப்படும் என அவர் கூறினார். செயலாக்க தரப்பிடம் முன்கூட்டியே தகவலை சேர்ப்பதற்கு உதவுவதற்காக பல்வேறு திட்டங்களின் வாயிலாக கடல்சார் சமூகத்துக்கும் மீனவருக்கும் இடையேயான ஒத்துழைப்பும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் தெரிவித்தார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துரோகம் இழைப்பது அல்லது அச்செயலை தூண்டியது தொடர்பில் அரசு மலேசிய காவற்படை 3 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை வேட்பாளர் நியமன நாளில் இருந்து இதுவரை 7 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹமான் அர்சத் தெரிவித்துள்ளார். எனினும் பொது அமைதியை பாதிக்கும் செயல் குறித்த புகார் எதுவும் கிடைக்கவில்லை. தேர்தல் சீராக நடைபெறுவதை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பும் கண்காணிப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பதினாறாம் ஜோஹர் சட்டமன்ற தேர்தலின் முடிவை நிர்ணயிப்பதில் இடம் வாக்காளர்களும் முதல் முறையாக வாக்களிப்பவர்களும் முக்கிய பங்கு வகிப்பர் என எதிர்பார்க்கப்படுவதாக இல்ஹாம் மையத்தின் தலைமை ஆராய்ச்சியாளர் இணை பேராசிரியர் டாக்டர் மொமர் யூஸ்ரி இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உண்டி லபன் பிளஸ் அல்லது 18 வயதை எட்டியவர்களுக்கான வாக்களிக்கும் உரிமை செயலாக்கத்தால் புதிய வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மேலும் அந்த குழுவினருள் பெரும்பாலோர் அரசியல் கொள்கையை கொண்டிராத நிலையில் அவர்கள் ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நங்கூரம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாக டாக்டர் மொமர் யூஸ்ரி தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia.
0: வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா தமக்கு எதிராக விதிக்கப்பட்ட மரண தண்டனை சட்டவிரோதமானது, அரசியலமைப்புக்கு முரணானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டதென்று சாடியுள்ளார். மேலும் அதனை பொருட்படுத்தாமல் இவ்வாண்டே டாக்காவுக்கு திரும்பவும் அவர் உறுதியளித்துள்ளார். வங்காளதேசத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த ஹசினாவுக்கு எதிராக 2024 ஆகஸ்டில் மாணவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதன்படி அவரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து அவர் இந்தியாவுக்கு தப்பினார். அந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஹசினா மனித நேயத்திற்கு புறம்பாக செயல்பட்டதற்காக டாக்கா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்யாவின் முக்கிய பங்காளியான பிலாருஸ் தலைவர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோவை பெய்ஜிங்கில் சந்தித்தார். அரச விருந்தினர் மாளிகையில் லுகாஷென்கோவை ஜி வரவேற்றார். 2022 யுக்ரைன் மீதான படையெடுப்பை பிலாருஸில் இருந்து தொடங்க லுகாஷென்கோ மாஸ்கோவுக்கு அனுமதி அளித்தார். ஆயினும் அப்போரில் நேரடியாக ஈடுபடுவதற்கான திட்டங்களை பிலாருஸ் மறுத்துள்ளது. நேட்டோ அமைப்பின் கிழக்கு எல்லை பகுதியையொட்டி அமைந்துள்ள பிலாருஸ் ரஷ்யாவின் அதிநவீன அணுவாயுத திறன் கொண்ட ஏவுகணையை கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவும் வனுவாட்டுவும் விரிவான பொருளாதார பாதுகாப்பு உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த உடன்பாடு பசிபிக் தீவான வனுவாட்டுவில் எந்தவொரு வெளிநாட்டு இராணுவ தளம் அமைப்பதை தடை செய்கிறது. தென் பசிபிக் வட்டாரத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் இடையிலான வியூக போட்டியில் அத்தீவு மையமாக திகழ்கிறது. அந்த வட்டாரத்தில் பெய்ஜிங் அதன் பாதுகாப்பு இருப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆந்தனி அல்பனீஸும் அவரது வனுவாட்டு சகா ஜோதம் நபாட்டும் கேன்பராவில் கையெழுத்திட்டனர். 2026 உலகக்கிண்ண கார்பந்து. கனடா முதல் முறையாக சிறந்த 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்ததை தொடர்ந்து அவ்வணியின் விளையாட்டாளர்களை தேசிய வீரர்கள் என்று அதன் தலைமை பயிற்றுநர் ஜேஸ் மாஷ் பாராட்டியுள்ளார். கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என வீழ்த்தியது நாட்டின் கார்பந்து வளர்ச்சியில் இந்த வெற்றி முக்கிய தருணத்தை குறிப்பதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கால் இறுதிக்கு தகுதி பெறும் சுற்றில் கனடா நெதர்லாந்து மொரோக்கோ ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணியுடன் பொருதும். இவ்வேளை நாளை அதிகாலை 4:30 நடைபெறும் 32 அணிகள் சுற்றில் தமது அணி விளையாட்டாளர்கள் ஜெர்மனியை வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என பராகுவே தலைமை பயிற்றுநர் குஸ்டாவோ அல்ஃபரோ எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். 4 முறை உலகக்கிண்ண வெற்றியாளரான ஜெர்மனியை எதிர்கொள்வது பெரிய சவாலாக இருக்கும் என்பதை அல்ஃபரோ ஒப்புக்கொண்டார். இருப்பினும் பராகுவே கடும் சவாலை வழங்கும் ஆற்றலை பெற்றிருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இலக்கவியல் மலேசியா நாட்டின் இலக்கவியல் பொருளாதாரத்தை உந்து செய்யும். பெர்கிசோவின் மறுவாழ்வு மையத்தின் பயன்பாடு விரிவாக்கம் சுகாதார அமைச்சு பரிசீலனை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் திங்கட்கிழமை உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ரீசா லாசரோ. எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? இந்த மழைக்கு மத்தியில் வர திங்கள் இருக்கு இல்லையா, ஆஹா, அப்படியே குளிர்ச்சியா இதமா மனசுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பொழுதாக தொடர்ந்து உங்களுக்கு அமையணும். அமையறதுக்கு மின்னலின் அன்பான வாழ்த்து. தொடர்ந்து 3 மணி நேரம் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்க பாடலை கேட்கலாம், அழைத்து கூட பேசலாம். இணைந்திருங்கள்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

ஜித்தீஷ் இசையில் யுவாஜி வரிகளில் குமரேஷ் கேஷ்வினி இணைந்து கொண்டு வந்த பாடல், நம் மண்ணின் மைந்தர்களுடைய பாடல் என்னை கொல்லாதே. நல்ல பாடல்களை நமக்கு கொடுத்து கொண்டு வராங்க. அந்த பாடல்களை எல்லாம் நீங்களும் மின்னல்ல கேட்கலாங்க. சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றதாக இந்த முறை அதிக அணிகள் களத்தில் இருக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக லீக் போட்டிகளும் நிறைவு பெற்று விட்டன. உலக கிண்ணம் கால்பந்து போட்டியில 70 போட்டிகளை கொண்ட லீக் சுற்று நேற்று நிறைவடைந்து விட்டது. இன்று அதிகாலை நாக் அவுட் சுற்றின் முதல் போட்டி நடந்து முடிந்தது. அதாவது தென் ஆப்பிரிக்கா கனடா அணிகளுக்கான போட்டி நடந்தது. எல்லாருமே

இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த ரவுண்ட் ஆஃப் 32 சுற்று தொடங்குறதுனால பெரும் எதிர்பார்ப்பு. எந்தெந்த அணிகள்லாம் அடுத்தடுத்த கட்டம் போக போகிறாங்க அப்படின்னு, இந்த பக்கம் யார் உண்மையிலே காட் கிறிஸ்டியானோ ரொனால்டோவா மெஸ்ஸியா அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் பிரேசில், நெய்மர் அவருக்குமே வந்து இறுதி ஆட்டம். இதை தாண்டி ஃப்ரான்ஸ், அங்கே கிலியன் எம்பாம்பே அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹட்ரிக் அடைச்சிருக்கிறாரு அந்த இளம் விளையாட்டு. இப்படியே நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் வரலாறு படைத்து கொண்டிருக்கின்றன இந்த 2026 உலக கிண்ணம். நீங்க பாக்குறீங்களா, உங்களுடைய ஆதரவு எந்த அணிக்கு, அல்லது உங்களுடைய அணி வெளியாயிட்டாங்களா, இன்னும் இருக்காங்களா, யாருதான் இந்த முறை இந்த உலக கிண்ணத்தை கைப்பற்ற போறாங்க அப்படின்றத அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. 3322 8273 5743 4768 என்ற எண்களுக்கு.

0: தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு
1: பறக்கவே முடியாது சார். நான் பறந்துகிட்டு இருக்கேன், அந்த பிளைட் வந்து தண்ணிக்கு மேல பறக்குது, தண்ணி அந்த அலையில இடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிளைட் ஆடவும் சத்தம் போட்டேன், போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன்.
0: இப்பயும் கனவுல மிதக்கிறீங்களா?
1: இல்ல சார், நான் எப்பயுமே நிதானம் பார்த்தா இருப்பேன். அந்த பிளைட்ல போனா மட்டும் அந்த ஹோபியா இருக்கும்
2: நமக்கு. சார் எப்படி அம்மானு கத்துறீங்களா, ஆத்தான்னு கத்துறீங்களா?
1: ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன். வைஃப் சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. கணக்கு இல்ல சார், நான் எத்தனையோ தடவை பறந்துருக்கேன், ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னால மறக்கவே முடியாது.
0: நாங்களும் மறக்க மாட்டோம் உங்களே.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம் July 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம்
5: என்ன பண்ணாலும்
6: எல்லாமே
5: பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
6: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, தொழில் செய்து கொண்டிருக்கீங்களா, உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு நீங்க தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இன்று தொடங்கி. அதாவது இந்திய தொழில் முனைவோருக்கு உயர்வு மடானி திட்டங்க, இந்திய சமூக உருமாற்று பிரிவின் உதவி, தொழில் தொடங்குவோருக்கான உதவி மித்ரா கீழ் இந்த திட்டம். குறுந்தொழிலுக்கு 20,000 ரிங்கெட் வரை வழங்கப்படுகின்றது, வளரும் தொழிலுக்கு 35,000 ரிங்கெட் வரை வழங்கப்படுகின்றது, வளர்ச்சி நிலையை நோக்கிய தொழிலுக்கு 50,000 ரிங்கெட் வரையும். உயர்வு மடானிக்கான விண்ணப்பம் இன்று தொடங்குகின்றது, ஜூன் 29. எது வரைக்கும் நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூலை 13 வரைக்குமே விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களை உங்களுக்காக இதோ நமக்கு கொடுக்கின்றார் மெட்ரா தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர். சொல்லுங்க,
1: இன்னைக்கு 29 ஜூன் இன்னைக்கு என்ன வந்து ஒரு முக்கியமான நாள், ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம உயர்வு மடானியோட கிராண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ சிம்பிளா வந்துட்டு ப்ரோஷர்ஸ் இருக்கு, இந்த ப்ரோஷர்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நீங்க இதை பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 QR கோட் இருக்கும், ஒன்னு வந்துட்டு காரிஸ் பாண்டுவான், ரெண்டாவது வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த காரிஸ் பாண்டுவான் வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த காரிஸ் பாண்டுவான்ல இருக்கு. சோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்ன நிச்சயமாக நீங்க வந்து காரிஸ் பாண்டுவான் படிச்சு புரிஞ்சுக்கீங்க என்னென்ன ஷாராட் இருக்குன்னு, பேஸ் அந்த ஷாராட் தான் வந்துட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் போட முடியும். சோ இந்த உயர்வு மடானிக்கில வந்துட்டு மூணா பிரிச்சிருக்கோம், மூணு கேட்டகரி, அதாவது மைக்ரோ, க்ரோத் அண்ட் ஹை. மைக்ரோ கேட்டகரிக்கு வந்துட்டு மேக்சிமம் நம்ம 20,000 கிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது வந்து க்ரோத் 35,000 அண்ட் ஹை வந்துட்டு 50,000. ஸோ நீங்க மைக்ரோல என்ன ஷாராட்டு, க்ரோத்ல என்ன ஷாராட், ஹாயில என்ன ஷாராட்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த காரிஸ் பாண்டுவான்ல இருக்கு. முக்கியமாக இந்த காரிஸ் பாண்டுவான் படிச்சு நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு சரியா வரும் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷாராட் இருக்கு. சோ மொதல் காரிஸ் பண்ணுவான்னு படிங்க, நீங்க டவுன்லோட் பண்ணலாம், அப்புறம் அந்த காரிஸ் பண்ணுவான் படிச்சுட்டு நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் போடுங்க. டோட்டலா வந்து நம்ம வந்து ஒரு 700 பேருக்கு, அதாவது 700 உசாவான்க்கு வந்துட்டு இந்த உயர்வு மடானி மூலியமா நம்ம உதவி செய்யலாம்னு நம்ம திட்டம் போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரவி. அதாவது இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க, 700 பேருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கின்றது. ஏறக்குறைய இப்போ நம்ம ஜூன் மாதத்துல இருக்கிறோம், ஜூலையிலிருந்து ஏதாவது அடுத்த கட்டம் உங்களுடைய அந்த சிறு தொழில், குறுந்தொழில், வளரும் தொழில அடுத்த கட்டம் கொண்டு போகணும்ன்ற ஒரு திட்டமிட்டு இருக்கீங்க. ஆனா போதிய அளவுக்கு உங்களுக்கு அந்த பொருளாதார சூழல்ல கொஞ்சம் நெருக்கடியா இருந்தீங்கன்னா இந்த உயர்வு மடானிக்கு வழங்கப்படும் மானியத்தை நீங்க கூட பயன்படுத்திக் கொள்ளலாங்க. உயர்வு மடானிக்கான விண்ணப்பம் இன்று தொடங்குகின்றது, ஜூலை 13 வரைக்கும் நீங்க விண்ணப்பம் செய்யலாம். கடைசி நேரமா போய் விண்ணப்பம் செய்யாதீங்க, இப்பவே நேரம் இருக்கு, நீங்க விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு சொல்லிய 3889234338 அல்லது 3888661 என்ற எண்களில் மித்ராவை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமும் இருக்கு. முதல்ல காரிஸ் பண்ணுவான் அதை தான் ரவீந்திரன் சொல்லியிருந்தாரு, அதை நல்லா தெள்ள தெளிவா படித்து என்னென்ன பாரங்கள்லாம் நம்ம வந்து சமர்ப்பிக்க வேணுமோ அதெல்லாம் தெள்ள தெளிவா சரி பார்த்து சமர்ப்பிக்கணும். ஒரு அன்பான நினைவூட்டம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்களுக்கு எந்த அணி பிடிக்கும்?
1: எனக்கு போர்த்துகல் பிடிக்கும், ரொனால்டோ.
0: வாவ், அப்ப இந்த முறை வந்து சொல்றாங்க 2026 கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருக்கு வந்து இறுதி ஆட்டம் அப்படின்றதுனால கிண்டம் அந்த பக்கம் தான் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இருவரெல்லாம் யார் தேர்ந்தெடுப்பீங்க?
0: நன்றி. அவங்க சொல்லிட்டாங்க அவங்களோட ஹீரோ எப்போதும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் அப்படின்ட்டு. அதாவது இந்த லீக் ஆட்டங்கள்லாம் முடிவடைந்து விட்ட பிறகு இப்ப வந்து நாக்கா சுற்று ஆட்டம் தொடங்கி இருக்கு. இதற்கு பிறகு ஒவ்வொரு சுற்றா வந்து இறுதி சுற்று வரைக்கும் போகிறப்ப அந்த மனநிலை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அணிகளுமே இந்த முறை எல்லா அணிகளுமே கடுமையா முயற்சி செய்துதான் திடல விளையாடி இருக்காங்க. அதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இருந்தாலும் என்ன செய்யறது, ஒரே ஒரு கிண்டம் மட்டும் தான் இருக்கு. அப்போ ஒரு அணிக்கு மட்டும் தான் 1, 2, 3 இந்த நிலைகள் சொந்தமாகும். அதுக்கான போராட்டம் தான் இது. தென்னாப்பிரிக்கா கனடா அணிக்கான ஆட்டம் முடிவடைந்து விட்டது. இப்போ நாளை அதாவது June 30 செவ்வாய்க்கிழமை பிரேசில் அதிகாலை 1 மணிக்கு ஜப்பான் அணியை சந்தித்து விளையாடுகின்றது. 4:30 ஜெர்மனி பராகுவே அணியை சந்தித்தும், 9 மணிக்கு நெதர்லாண்ட்ஸ் மொரோக்கோ அணியை சந்தித்தும் விளையாடுகின்றன. ஆக நாளை 3 ஆட்டங்கள் திடலில் நடைபெறவிருக்கின்றன. அதற்கு பிறகு உள்ள ஆட்டங்களை பற்றி நாளை மறுநாள் பேசலாம். நீங்க கூட இப்போ அழைத்து பேசலாம். ஒருவேளை இப்போ நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்களுமே போர்ச்சுகல் அணி ஆதரவாளர்கள், இந்த முறை கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு தாங்க இந்த கிண்ணம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்த இந்த பாட்டு

0: நெதர்லாந்து அணி ஏன் அப்படி சொல்றீங்க?
1: ஏன்னா நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா அவங்க மூணு வாட்டி பைனல்ல தோத்துட்டாங்க, 78, 74, 2010 அவங்க பைனல்ல தோத்துட்டாங்க. இந்த வாட்டியே கன்ஃபார்மா சொல்றேன் நானு.
0: நீங்க அவங்களோட ஆட்டங்கள் எல்லாம் பாத்தீங்களா, எப்படி இருந்தது?
1: அவங்க ஆட்டம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டு எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த வாட்டி கிண்ணத்தை எடுத்துல கிண்ணத்தை எடுத்துன்னு விளாடுறாங்க.
0: அந்த ஒரு முயற்சி, கடும் உழைப்பை பார்க்கும் போது நமக்கு தோன்றுகின்றது. அது நாளை 9 மணிக்கு நெதர்லாந்து அணி வந்து மொரோக்கோ அணியை சந்தித்து விளையாடுகின்றது. மொரோக்கோ அணியும் அவங்க களத்துல வந்துட்டு அனல் பறக்கிற அளவுக்கு விளையாடுறாங்களே, போட்டி பலமா இருக்குமே.
1: கண்டிப்பா பலமா இருக்கும், நெகழ்வுதான் அடிப்பாங்க
0: அப்படின்றீங்க?
1: அப்படி அது எப்படி ஒரு ரெண்டு கோஷம் இல்லன்னா 2-1.
0: ஓ சரி சரி, நாளைக்கு நாளை ஆட்டங்களை நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றாலும் மகிழ்ச்சி தான். சரியா?
1: சரியா. ஓகே ஓகே ஓகே,
0: நன்றிங்க.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சுகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்பு.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க.
2: எங்க?
0: அட கலப்படத்துக்கு தாங்க. நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 பிறகு 1 தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
4: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 to 3 வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
5: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற. நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7 to 8 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் 94 பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட புதிய மலேசிய கடப்பிதழை அறிமுகப்படுத்த உள்ளார். மலேசிய கடப்பிதழ் தற்போது உலகின் மிகவும் நம்பகமான பயண ஆவணங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. நாட்டின் அடையாள ஆவணங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. 2030க்குள் மலேசியா செயற்கை நுண்ணறிவு திறனுடைய நாடாக முன்னேறுவதற்கான இலக்கை மெய்ப்பிப்பதற்கான முயற்சிகளை வழிநடத்த இலக்கவியல் அமைச்சு நியமிக்கப்பட்டுள்ளது. 2030 இலக்கவியல் மலேசியா MD 2030 பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, திறன், சமூகம், நம்பிக்கை, பாதுகாப்பு, புத்தாக்கம் ஆகிய 7 முக்கிய துறைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துறைகள் ஒவ்வொரு தொடர்புடைய அமைச்சால் வழிநடத்தப்படுகின்றன. 2026-2029 தவணைக்கான தனது செயற்குழுவை மலேசிய சிறு நடுத்தர நிறுவனங்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாட்டையும் சிறு நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கான கொள்கை உருமாற்றத்தையும் அது வரையறுத்துள்ளது. இராணுவ நடவடிக்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை ஏற்றுமதி செய்யும் ஜப்பானின் முதன்மை நிறுவனங்கள் உட்பட 20 கடகங்கள் சீனாவின் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த அண்மைய முடிவு பெய்ஜிங்கிற்கும் டோக்கியோவுக்கும் இடையே நீடிக்கும் பல மாத மோதலை விரிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் தற்காக்கும் நோக்கத்தில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சீனா கூறியது. அர்ஜென்டினாவின் புதிய அமைச்சரவை தலைவராக உள்துறை அமைச்சர் டியாகோ சந்திலி நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ஹாவியர் மிலே அறிவித்துள்ளார். திங்கட்கிழமை அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்வார் என டியாகோ சந்திலியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து மிலே இவ்வாறு கூறினார். விளையாட்டு. 2026 ஆசிய இளையோர் பூப்பந்து. ஜப்பான் யட் சுஷிரோ நகரில் நடைபெற்ற காலிறுதிச் சுற்றில் குழு பிரிவில் மலேசியா நடப்பு வெற்றியாளரான சீனாவிடம் சுழியத்துக்கு 2 என்ற புள்ளிகளில் தோல்வி கண்டது. புதிய ரிலே மதிப்பெண் முறை அடிப்படையில் தேசிய அணி 39-55 என்ற கணக்கில் சீனாவிடம் வீழ்ந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: நீங்கள் காத்திருந்த தருணம் ஆமா, பழம் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், உங்க பசுமையான பழமையான நல்ல நினைவுகளை ஆசைப்படலாம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
3: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
4: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
3: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
4: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
5: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
6: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
7: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
6: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில்
7: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
5: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
7: நினைத்தாலே இனிக்கும்.
8: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
7: கேளுங்க, ரசிங்க,
5: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

அது என்னமோ உண்மைதானே. ஒரு சில பாடல்களை கேட்கும் போது ஆடாத மனம் அப்படியே கொஞ்சம் தள்ளாடும், கலங்கி போகும், சிந்திக்க வைக்கும், ரசிக்க வைக்கும், இப்படி எல்லாமே ஒரு கலவையாக கலந்துருக்கிறது தான் இந்த பழம் பாடல்களுடைய ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். சரி, கலப்படம் ரசிகர்களா நீங்க? அப்படின்னா வந்து விட்டதுங்க. மீண்டும் கலப்படம் ஜோஹர் நேயர்களை உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்க வரோம். ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹர் கூலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இசை கலைஞர்கள் உங்களை சந்திக்க வராங்க. அவங்களோட சேர்ந்து நம் நாட்டு உள்ளூர் கலைஞர்கள் கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசக்கி, நகைச்சுவை வேணுமா, வயிறு குழுங்க சிரிக்கணுமா, நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் கூட உங்களை சந்திக்கிறதுக்காக வராங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க, நீங்களும் கலந்து கொண்டு உங்க திறமைகளை தாராளமாக வெளிப்படுத்தலாம். குடும்பத்தோடு வாங்க, கண்டு ரசிங்க. உங்களுக்காக நாங்க கலப்படத்தில் காத்திருக்கின்றோம்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல FM. இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்
2: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
0: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
3: என்னங்க
2: வாங்க எங்க அட கலப்படத்துக்கு தாங்க.

0: முனி அம்மா சொல்லுங்க, அம்மாவுக்கு என்ன பாடல்?
1: அம்மாவுக்கு வந்து அலிபாபா படத்துல இருந்து சலாம் பாபு சொன்ன பாடல் வேணுமா? இந்த பாட்டு வந்து வசந்தாவுக்கே என்னோட பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் மலேசியால இருக்க அத்தனை பேருக்குமா எல்லாரும் மின்னலப்பம் கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பழைய பாட்டு ஆசை இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் கேக்கட்டுமே.
0: சரி
1: நீ கேளுமா.
0: இல்ல அலிபாபாவும் நாற்பதும் திருடர்களே நிறைய பாடல்கள் இருக்கின்ற, குறிப்பா இந்த பாடல் கொஞ்சம் ஒரு கூட்டமாக கொஞ்சம் தமாஷா இருக்கிற மாதிரி.
1: ஸ்கூல் படிக்கும் போது நான் போர்க்குழந்தைகளை படிக்கும் போது பாட்டுக்கெல்லாம் ஆடி இருக்கேன்.
0: ஓ, என்ன மாதிரி நடன ஆசைவுகள்லாம் இருக்கும்?
1: அப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன நாடகம் போடுவாங்க இந்த ஸ்கூல்ல.
0: ஆமா,
1: அப்ப அந்த நாடகத்தை என்ன செய்வாங்க, அப்ப நீங்களா பிறக்காத காலமா,
0: அதனாலதான் கதை கேக்குறோம்.
1: 48 பிறந்தேன் நானு. அப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போடுவாங்க, நாடகம் போடுவாங்க. இந்த மூணு பேர் ரொட்டி கொண்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு விஷம் வச்சு வச்சு அவங்களுக்குள்ள செத்துருவாங்க, அந்த மாதிரி நாடகம் நடிச்சிருக்கோம்
0: பாருங்க.
1: பாட்டு இருக்கு இந்த காக்கா காக்கா மை கொண்டாடு கிளி, அந்த பாட்டுக்கு ஆடி இருக்கேன், இதுக்கு ஆடி இருக்கேன், ரொம்ப நிகழ்ச்சி ஆடி இருக்கோமா.
0: பெரிய நடன தாரகி தான் நீங்க.
1: நான் ஆடுவேன் நல்லா, போடுமா அதை கேப்போம்மா.
0: நன்றி,
1: எல்லாரும் கேக்கட்டும்மா. சரிம்மா சரிம்மா.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: தயாளன் கோபால் பேசுறேங்க.
1: சொல்லுங்க, என்ன பாடுங்க ஐயா உங்களுக்கு வேணும்?
0: என் ராஜாவின் ரோஜா முகம்.
1: இந்த பாடல் இந்த தருணத்துல கேட்கணும்னு ஏன் தோன்றியது உங்களுக்கு?
0: அம்மாக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லான்னு கேக்குறேன்.
1: அம்மா செல்லம்மா நீங்க?
0: ஆமா.
1: பரவாயில்லையே, எல்லா அம்மாவையும் இந்த நேரத்துல நினைவுபடுத்தி அம்மாவின் அன்பிற்காக கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மனசு எங்களுக்கு பிடிச்சிருக்கு.
0: அம்மாவின் பாசத்திற்காக ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க இல்லப்ப
1: இல்லையா? அம்மா பெயர்
0: வேலம்பு கோபால்.
1: பரவாயில்ல, அம்மாவுக்காக அம்மா இல்லாவிட்டாலும் அந்த நினைவுகளை இப்போ உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கு. சரி சொல்லுங்க, நீங்க உலகக்கிணம் பாக்குறீங்களா?
0: பாக்கல பாக்கல, நான் பாக்கல.
1: பாக்க மாட்டீங்களா இல்ல பிடிக்காதா?
0: வெற்றி கொள்ள போறோம்
1: நிச்சயமா ஒரு நாள் வரும். அது இந்த ஆண்டு அமைந்ததுன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். ஆசிய நாடுகள்ல ஒரு நாடு வெற்றி
0: நன்றி.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.

0: வணக்கமா, நான் மோகனாராஜு பேசுறேன்.
1: என்ன பாடல கேக்கணும்ன்ற ஆசை?
0: தங்க கிளியே மொழி பேசு, வீரக்கண்ணன் படத்துல உள்ள பாட்டு முனாலாச்சு கேட்டு.
1: அப்படியா?
0: சந்தோஷப்படுவாங்க, எல்லாத்துக்குமே கேக்குறேன், என் நிகழ்ச்சி கேக்குற எல்லாருமே கேக்கணும்னு சந்தோஷம்.
1: எப்படி உங்களை மகிழ்ச்சி படுத்துறது தானே எங்களுடைய வேலை, எப்படி கொடுக்க போறோம்? கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு அந்த பாடலு. நீங்க உலக கிண்ணம் பாக்குறீங்களா?
0: உலக கிண்ணம் பாக்க நேரம் இல்ல, துணி தைக்கிறேன், துணி தைக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு.
1: என்ன நீங்க அப்படி இந்த பக்கம் துணியை தைச்சுக்கிட்டு இந்த பக்கம் நீங்க தொலைக்காட்சி பாக்க வேண்டியதானே? கோல் புக்கத்துட்ட பிறகு அப்புறம் பாருங்க எப்படி தைப்பீங்க நீங்க.
0: இல்ல, அதை வந்து உட்காந்து திருப்தியா பாக்கணும், இங்க கொஞ்சம் வேலை அங்க கொஞ்சம் வேலையா இருந்தா முடியாது.
1: அது உண்மைதானே? இந்த அடிக்கு உட்காந்துருவே.
0: எனக்கு வந்து ரேடியோ தான் வந்து பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருப்பேன். நான் வந்து அர்ஜென்டினா.
1: பரவாயில்லையே, மெஸ்ஸியா?
0: ஆமா, மெஸ்ஸி. அதுக்கு முன்னே இவரு இருந்தார்ல,
1: மரடோனா.
0: மரடோனா, அவரு காலத்துல இருந்து நான் வந்து அர்ஜென்டினா.
1: நல்ல உற்ற ஒரு ஆதரவாளர் தான் நீங்க.
0: ஆமா.
1: அப்ப மெஸ்ஸி ஆட்டதையாவது உட்காந்து பாக்கணுமா இல்லையா?
0: பாக்கணும்னா அப்பப்ப செய்தியில கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்குவேன், அப்பப்ப கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது பாத்துக்குவேன்.
1: என்ன இந்த ஆண்டு பார்த்தா மட்டும்தான் முடியும், ஏன்னா அவருக்குமே இது இறுதி உலக கிண்ணம்.
0: ஆமா, இறுதி. ஆமா ஆமா, நல்ல கோல் போட்டிருக்காரு இந்த வாட்டி.
1: ஆமா, ஹெட்ரிக் எல்லாம் கைவசம் வச்சிருக்காரு. அப்புறம் என்ன? சரி பரவாயில்ல. சனிக்கிழமை வந்து ஜூலை 4 இருக்குல்ல, அதிகாலை 6 மணிக்கு வந்து அர்ஜென்டினா கேப் வெட் இந்த அணி வந்து மோதுகின்றன. மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இந்த இரண்டு அணிகளும் களத்துல விளையாடுறப்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு
0: தெரியாது.
1: ஏன்னா அந்த கேப் வெட்டோட கோல் பாதுகாவலர் இருக்கிறார்ல, அந்த கோல் பாதுகாவலர் வந்து அவர் வந்து இப்ப வந்து உலக கிண்ணத்துல வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோல் பாதுகாவலரா இருக்கிறாரு. ஏன்னா அவரு கோல் பாதுகாவலரா இருந்தா யாருனாலையும் கோல் புகுத்த முடியாது. அப்போ என்னன்னா, ஒசின்ஹாவும் உங்களை மாதிரி மெஸ்ஸியோட தீவிர ரசிகரா, இப்ப ரசிகரா விளையாட போறாரா இல்ல கோல் பாதுகாவலரா இருக்க போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: எதிர்பார்ப்பு ஏன்னா மெஸ்ஸி போட்டுருவாருன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன்.
1: ஆனா இவரு தான் பலமா எல்லா கோல்களையும் தடுத்து நிறுத்திடுறாரு.
0: இருந்தாலும் கூட அவரு வந்து சிட்டு மாதிரி விளையாடுவாரு, அவரு வந்து ரொம்ப வேகமான விளையாட்டுக்காரு.
1: அப்படின்றீங்களா? ஆனா உண்மையிலேயே உலகமே எதிர்பார்க்கிற ஒரு ஆட்டம் தெரியுங்களா? கட்டாயம் பாருங்க. நினைவுக்கு வந்தது நம்மளுடைய லியோனல் மெஸ்ஸி இரண்டாவது கோல் புகுத்தி விட்ட பிறகு அந்த கேமராக்கள் எல்லாம் இந்த ஒரு பாட்டி அம்மாவை காமிச்சிருக்கோம், பாத்திருக்கீங்களா? ஸ்மித் பாட்டி. இவங்க வந்து தனக்கு 100 வயது, என்னை திருமணம் செய்து கொள்றீங்களா அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ஒரு இந்த இதெல்லாம் எழுதி வைத்து காட்டுவாங்க. மெஸ்ஸி பாப்பர் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு போற மாதிரி இதுன்னு இதெல்லாம் அன்புதான். அதாவது அதே ஒரு ஆட்டத்துல வந்து கை குழந்தை வந்து மெஸ்ஸியோட அவரோட ஜெர்சி அணிந்து கொண்டு உற்சாகத்துல இருக்கிற மாதிரி, அது குழந்தை முதல் 100 வயது பாட்டியம்மா வரையும் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ஃபிளைட்ல போகும்போது இந்த கிளவுட்ல போய் இடிக்குது இல்ல,
2: ஓ டர்புலன்ஸ்,
1: இந்த டைம் மட்டும் தான் அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு.
3: யாரும் கை பிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல சார், நீங்க போயிட்டு இருக்கேன், என்ன அறியாமே நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்ல ஒரு பிரைட் வியூ எப்படின்னாக்க, என் கண்ணாடியில வந்து தெரியுது ஃபிளைட் வந்து இறங்கி லேண்டிங்லாம் தண்ணியில போற மாதிரி, அந்த தண்ணியில இடிக்கிற மாதிரி இது பண்ணோன்னு எனக்கு அந்த ஃபிளைட் வந்து கரெக்டா ஆடி இருக்கு. நான் கத்தி என் கனவுல நடந்துச்சு, ஆனா ஃபிளைட் உள்ள தான் உட்காந்துருக்கேன், நான் சத்தம் போட்டு கத்தி இருக்கேன், என் வைஃப் தான் டக்குன்னு
3: கத்திருக்கேன்.
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
4: ஆரம்பிக்கலாமா?
5: சிங்கப்பூர்
4: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
5: என்ன நடக்க போகுது?
4: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
5: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறேன்.
4: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
6: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
4: என்னங்க
6: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லுங்க.
4: வாங்க
6: எங்க
4: அட கலப்படத்துக்கு தாங்க.

பழம் பாடல்கள் தொகுப்பு நிறைவு பாடல் அடுத்து வருகின்றது. அதற்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையும் இசையும் நிகழ்ச்சியில். பாடல்களோடு சேர்ந்து உங்கள் இதயத்தில் பசுமையான நினைவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாட்டில் விநியோக நெருக்கடியை கையாள இதுவரை 120 முனைப்புகள் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தால் எட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். அதில் 27 முனைப்புகள் நிறைவடைந்துள்ள வேளை 93 செயல்பாட்டில் உள்ளன என்றார் அவர். திட்டங்களை அறிவிப்பது மட்டுமின்றி அதனை நடைமுறைப்படுத்தி அரசாங்கம் அணுக்கமாக கண்காணிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1998 அரசு பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள பொறியியலாளர் கட்டண அளவுகோலை அரசாங்கம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி இறுதி செய்து வருகிறது. நடப்பு பொருளாதார சூழல், தொழில்முறை சேவை கட்டண விகிதம், பொறியியல் ஆலோசனை நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவினம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் குறிப்பிட்டார். மலேசிய இந்திய சமூக உருமாற்றப் பிரிவு மித்ராவின் புத்தொழில் வணிகத்துக்கான உயர்வு மடானி திட்ட மானியத்துக்கு இன்று தொடங்கி ஜூலை 13 நாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். B40, M40 வருமான பிரிவுகளில் உள்ள இந்திய சமூகத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கு திறக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் 20,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை மானியம் வழங்கப்படும். அடுத்த 10 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு AI தரவு மையங்களில் 650 பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்படும் என்று தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனிடையே 2035 ஆண்டுக்குள் கூடுதலாக 10 GW திறன் கொண்ட AI தரவு மையங்கள் கட்டப்படும் என அறிவியல் அமைச்சர் பை கியூங் ஹோன் கூறினார். பிரிட்டனின் அடுத்த பிரதமராகும் போட்டியில் முன்னணியில் இருக்கும் ஆண்டி பர்ன்ஹாம் தனது முதல் முக்கிய கொள்கை அறிவிப்பாக பொருளாதார திட்டங்களை முன்வைக்க திட்டமிட்டுள்ளார். தற்போது கே ஸ்டாமருக்கு பதிலாக போட்டியிடும் ஒரே வேட்பாளராக பர்ன்ஹாம் விளங்கும் நிலையில் வேறு எவரும் களமிறங்கவில்லை எனில் ஜூலை மாத மத்தியில் அவர் பிரிட்டன் பிரதமராக கூடும். விளையாட்டு. தேசிய சைக்கிள் ஓட்ட சகாப்தம் எம் குமரேசன் சைக்கிள் ஓட்டத்துக்கான ஒலிம்பிக் விளையாட்டு மேம்பாட்டு திட்டத்தின் நிபுணர் குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் நியமனம் இவ்வாண்டு முதல் நடப்புக்கு வந்ததாக தேசிய விளையாட்டு மன்றம் NSC தெரிவித்தது. மாநில அளவில் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கு குமரேசனின் நியமனம் உதவும் என்று அது மேலும் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ஃபிளைட்ல போகும்போது இந்த கிளவுட்ல போய் இடிக்குது இல்ல,
2: ஓ டர்புலன்ஸ்,
1: இந்த டைம் மட்டும் தான். அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு.
3: யாரை கை பிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல சார், நீங்க போயிட்டு இருக்கேன், என்ன அறியாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்ல ஒரு பிரைட் வியூ எப்படின்னாக்க, என் கண்ணாடியில வந்து தெரியுது ஃபிளைட் வந்து இறங்கி லேண்டிங் எல்லாம் தண்ணியில போற மாதிரி, அந்த தண்ணியில இடிக்கிற மாதிரி இது பண்ணோன்னு எனக்கு அந்த ஃபிளைட் வந்து கரெக்டா ஆடி இருக்கு. நான் கட்டி என் கனவுல நடந்துச்சு, ஆனா ஃபிளைட் உள்ளதான் உட்கார்ந்து இருக்கேன், நான் சத்தம் போட்டு கட்டி இருக்கேன். என் வைஃப் தான் டக்குன்னு கையை தட்டி எழுப்புனாங்க. வரிசையிலே பத்து பேர் உட்காந்து இருப்பாங்க,
3: தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு.
1: பறக்கவே முடியாது சார், நான் பறந்துகிட்டு இருக்கேன். அந்த பிளைட் வந்து தண்ணிக்கு மேல பறக்குது, தண்ணி அந்த அலையில இடிக்கிற மாதிரி எனக்கு அந்த பிளைட் ஆடவும் சத்தம் போட்டேன். போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன்.
3: இப்பயும் கனவுல மிதக்கிறீங்களா?
1: இல்ல சார், நான் எப்பயுமே நீதான் என்ன பார்த்தா இருப்பேன். அந்த பிளைட்ல போனா மட்டும் அந்த ஹோபியா இருக்கும்
3: நமக்கு. எப்படி அம்மானு கத்துறீங்களா, ஆத்தான்னு கத்துறீங்களா?
1: ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன். வைஃப் சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. கணக்கு இல்ல சார், நான் எத்தனையோ தடவை பறந்துருக்கேன், ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னால மறக்கவே முடியாது.
3: நாங்களும் மறக்க மாட்டோம் உங்களே.
0: காலை 6:30
4: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு, நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
4: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
6: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பு மாலை திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: இது நம்ம நேரம். ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

நம் மண்ணின் நட்சத்திரங்களுடைய பாடல் தான் அது. இக்கோ மந்த்ரா அவரோட சேர்ந்து கிரான் ஸ்டா எல்லாம் இணைந்து கொண்டு வந்த பாடல் தான் அது. சரி, கலப்படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, இந்த பெயர் நினைவு இருக்கா, எப்படிங்க மறக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னும் எதுக்காக காத்திருக்கீங்க? மீண்டும் கலப்படம் ஜோ நேயர்களை உங்களை சந்திக்க நாங்க வரோம். ஜூலை 4ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹோர் குழாயில் அமைந்துள்ள த கம்யூன் கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட், நம் உள்ளூர் கலைஞர்கள் கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன், ரமேஷ், பிரியசக்கி, நகைச்சுவை கலைஞர்கள் நன்றி ரமேஷ் மற்றும் ஷான், இவங்க எல்லாருமே உங்களை சந்திக்கிறதுக்காக வராங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய தனி திறமைகளை அங்க வெளிப்படுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பும் காத்திருக்கின்றது. இன்னும் எதுக்காக காத்திருக்கீங்க, இப்போவே உங்க நாட்காட்டியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற சனிக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி குடும்பத்தோடு வாங்க, நம்ம நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் ரசிக்கலாம், கொண்டாடலாம். Dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang d

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

அசுரன் திரைக்காக ஒழித்த பாடல் தாங்க அது. சரி, நீங்க எல்ஆர்டி பயன்படுத்துகின்ற பயனர்களாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தான். கிள்ளான் புதிய ஷாலாம் இலகு ரயில் பாதை எல்ஆர்டி 3 மற்றும் அதன் இணைப்பு பேருந்துகளில் ஜூலை 31 வரை இலவச பயணம் வழங்க அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கின்றது. இதை பற்றி பிரதமர் வந்து இந்த ரயில் பணிமனையில் அந்த பாதை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது தெரிவித்திருக்கின்றார். பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்துவது பொது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும், அதனால பயண நேரத்தையும் எரிபொருளையும் மிச்சப்படுத்துறதுக்கு சேமிக்கிறதுக்கு உதவியாயிருக்கும். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தனது நன்றியையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். மக்களுக்கான வீடுகள் மற்றும் சிறு வணிக இடங்களுக்கு முன்னுரிமை அளித்து போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டின் மூலம் எல்ஆர்டி நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது அமைகின்றது என போக்குவரத்து அமைச்சரும் தெரிவித்திருந்தாா்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஆரம்பிக்கலாமா?
3: சிங்கப்பூர்
2: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
3: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
3: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறேன்.
2: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
4: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
4: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லு.
2: வாங்க
4: எங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
5: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا ان الانسان ليطغى ان راه استغنى صدق الله العظيم.
4: அகிலத்தார்களை படைத்து பரிமாளிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் உதவியினால் சூரத்துல் அலக் 96 அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை முன்னால் நாம் பார்த்தோம். இந்த முதல் 5 வசனத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை சாதாரண இரத்தக்கட்டியிலிருந்து படைத்து அவனை உயர்வாக்குவதற்காக வேண்டி அவன் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று அல்லாஹு கட்டளையிடுகிறான். குர்ஆனிலே சொல்லும் பொழுது குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாப். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு, அறிவுடையவர்கள்தான் நல்லுபதேசம் பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். நேர்களே, நிச்சயமாக கற்றவரும் கற்காதவரும் ஒருபோதும் சமமாக முடியாது என்பதை இந்த கேள்வியின் மூலம் ஆணித்தனமாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உயர்வு கல்வியில்தான் இருக்கிறது என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் படிப்பால் தான் உயர்வு உண்டு என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த உயர்வை அடைய கல்வியை தேட வேண்டும். கல்வியை தேடக்கூடிய சமயத்திலே பல வகையான சோதனைகள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட அந்த சோதனைகள் வரக்கூடிய சமயத்திலே மனிதன் தன்னுடைய கல்வி கற்பதை விட்டுவிடக் கூடாது. எப்படியாவது அவன் கல்வி கற்க வேண்டும். அவன் அந்த கல்வியை கற்கக்கூடிய சமயத்திலே பொருளாதாரத்தின் காரணமாக சில சோதனைகள் வரலாம், அல்லது ஏதாவது இயற்கை உபாதைகளின் காரணமாக சில சோதனைகள் வரலாம். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த கல்வியை தேடக்கூடிய விஷயத்திலே மிகவும் அவன் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து படிப்பது மட்டும் போதாது, படிப்பதோடு சேர்த்து எழுத்தறிவையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எழுத்தறிவு மிகவும் முக்கியமானது. எப்படி எழுத்தறிவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1, எழுத்தறிவால் தகவல் பரிமாற்றம் என்பது ஏற்படுகிறது. எழுத்தறிவை வைத்து யாரிடம் வேண்டுமானாலும் எதையும் எழுதி கொடுத்து தகவல் பரிமாற்றம் செய்ய முடியும். 2, பல 100 ஆண்டுகள் ஒருவரின் கல்வி பாதுகாக்கப்படும். ஒருவர் எவ்வளவு படித்திருந்தாலும் படித்ததை ஒரு புத்தகமாக அவர் பதிவு செய்துவிட்டால் அவர் இறந்த பிறகும் கூட அவருடைய கல்வி பிறருக்கு பயன்படும். காலம் முழுவதும் மனிதர்கள் பயன்பெற முடியும். 3, வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு, வாழ்க்கை தர உயர்வதற்கு நிச்சயமாக எழுத்தறிவு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. 4, கணினி மற்றும் நவீன டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவதற்கு அடிப்படையாக எழுத்தறிவு என்பது தேவைப்படுகிறது. ஒரு மனிதர் கல்வி படித்து நாவினால் மட்டும் உச்சரிப்பது போதாது, அதனால் கல்வி பூர்த்தி அடைந்து விடாது, மாறாக எழுதுவோல் மூலமே பூர்த்தியாகும். எனவே கல்வி மொழிவதும் எழுதுவதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த இரண்டையும் சேர்த்தே கற்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த ஐந்து வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐந்து வசனத்துடைய விளக்கத்திலே ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள். மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதமின் ஹசனின். தந்தை தன் மகனுக்கு அழகிய ஒழுக்கத்தை விட வேறு எதையும் அன்பளிப்பாக வழங்க முடியாது. அழகிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதில்தான் வாழ்க்கை தரம் இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், ஒரு தந்தை குறிப்பிட்ட அளவு தர்மம் செய்வதை விட தன் குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுப்பது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் படிப்பதிலும் கற்பதிலும் ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்லது நேர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: برحمتك يا أرحم الراحمين.
1: நேர்களே, சூரத்துல் அலக்குடைய 6 மற்றும் 7வது வசனத்தில் படித்த சில மனிதர்கள், திறமை உள்ள சில மனிதர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை அல்லாஹு கூறுகிறான். கல்லா இன்னல் இன்சான லயத்துகா, இவ்வாறிருந்தும் நிச்சயமாக மனிதன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக வரம்பை மீறுகிறான். அர்ரஹுஸ்தகுனா, அவன் தன்னை இறைவனின் அருளிலிருந்து தேவையற்றவன் என கருதும் பொழுது மாறு செய்கிறான் என்று 6, 7 இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலம் 2 கருத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். 1, நன்றி செலுத்த வேண்டும், வரம்பு மீறக்கூடாது. அல்லாஹ் எந்த கல்வியை கொடுத்திருக்கிறானோ அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். எந்தெந்த அருள் கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதற்காக மிக முக்கியமாக நன்றி செலுத்த வேண்டும் என்ற முதல் கருத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எந்தெந்த அருள் கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா வழங்கிய எல்லா அருள் கொடைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு 6 அறிவை வழங்கியிருக்கிறான். 1வது, தொட்டறிவது. ஒரு விஷயத்தை தொடுவதின் வழி தெரிந்து கொள்ளலாம். 2வது, சுவைத்தறிதல். துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, மதுரம், இது போன்ற விஷயங்களை சுவைத்து ஒரு மனிதர் விளங்கிக் கொள்ள முடியும். சுவைத்து அறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் தரவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு உணவையும் மனிதன் விரும்பி சாப்பிட முடியாத நிலைக்கு வந்து விடுவான். 3வது, நுகர்ந்து அறியுதல். அதாவது எது நல்ல மனமாக இருக்கிறது என்பதை மனிதன் நுகர்ந்து அறிந்து கொள்கிறான். 4வது, பார்த்தறிவது. எந்த பொருள் வெண்மையாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்வையின் மூலம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறான். 5வது, கேட்டறிவது. ஒரு சப்தம் வருகிறது என்று சொன்னால் அந்த சப்தம் எதை குறிக்கிறது, எப்படிப்பட்ட சப்தம், என்ன அந்த சப்தம் வழியாக சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் அவன் புரிந்து கொள்கிறான். 6வது, பகுத்தறிவு. எது நல்லது, எது கெட்டது என்று அவன் பிரித்து தெளிவாக விளங்கிக் கொள்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய அருளாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். இது அல்லாமல் எத்தனையோ விதமான அருள் கொடைகளை அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். அதற்காக வேண்டி அல்லாஹுவிற்கு மனிதன் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவன் நன்றி தெரிவிக்காமல் மனிதன் அல்லாஹுடைய விஷயத்திலே வரம்பு மீறுகிறான். அதை அல்லாஹு தாலா 7வது வசனத்திலே இப்படி சொல்கிறான், அர்ரஹுஸ்தகுனா, அவன் தன்னை இறைவனின் அருளிலிருந்து தேவையற்றவனாக கருதும் பொழுது அவன் மாறு செய்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனத்துடைய 2வது கருத்தை நாம் பார்க்கிறோம். தன்னை அல்லாஹுவின் உதவியை விட்டும் தேவையற்றவனாக ஒருவன் கருதுகிறான் என்றால் நிச்சயமாக அவன் நஷ்டத்திற்குரியவன். ஏனென்றால் என்னிடம் எல்லாம் உண்டு, யாருடைய தயவும் தேவையில்லை என்று அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடிய சமயத்திலே அவன் கர்வம் கொண்டவனாக மாறிவிடுகிறான். உதாரணத்திற்கு, அழகாக உள்ள மனிதர் தன்னுடைய அழகின் மீது நம்பிக்கை வைக்கிறார். அதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய குடும்ப கீர்த்தி உள்ள மனிதராக இருந்தால் தன் குடும்பத்தின் கீர்த்தியின் மீது அவர் நம்பிக்கை வைக்கிறார். ஒரு மனிதர் செல்வத்தின் மீது மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவராக இருந்தால் தன்னுடைய செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார். ஒரு அறிஞர் மிகப்பெரிய அறிஞராக இருந்தால் அவர் தன் அறிவின் மீது நம்பிக்கை வைக்கிறார். அதே போன்று சக்தி உள்ள மனிதன் தன்னுடைய சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறார். சந்ததி பாக்கியம் உள்ள மனிதன் தன்னுடைய சந்ததியின் மீது அவன் மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கிறான். படைபலம் உள்ள மனிதன் தன் படையின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவன் இறைவனுடைய அருள் தேவையில்லை என்று அவன் நினைக்கிறான். இப்படி நினைப்பது என்பது மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் எல்லா நிலையிலும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை மனிதன் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் வரம்பு மீறி கொண்டே இருந்தால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக அவன் மாறிவிடுகிறான். வரம்பு என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹுதூதுல்லாஹ் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சில சட்டங்களையும் ஒழுக்க நடைமுறைகளையும் அல்லாஹ் வகுத்துள்ளான். எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்பதே அந்த விஷயமாக இருக்கிறது. அதுதான் வரம்பு என்று சொல்லப்படுகிறது. வரம்பு மீறுதல் எப்பொழுது நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது ஹராமை செய்தல், மது அருந்துதல், வட்டி வாங்குதல், பிறர் சொத்தை அநியாயமாக அபகரிக்குதல், அந்நிய பெண்களோடு தவறு செய்தல், இப்படியெல்லாம் செய்யக்கூடிய சமயத்திலே வரம்பு மீறுதல் என்பது நிகழ்ந்து விடுகிறது. இரண்டாவது கடமைகளை புறக்கணித்தல், தொழுகை, நோன்பு, ஜக்காத், தான தர்மம் செய்யாமல் புறக்கணிப்பது, அடுத்தவரை தான தர்மம் செய்ய விடாமல் தடுப்பது, இப்படி செய்வது வரம்பு மீறுவதாகும். மூன்றாவதாக அளவுகோலை மாற்றுதல், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை தடுக்கப்பட்டதாக ஆக்குவது, இது போன்ற அளவுகோலை மாற்றி அமைத்தல் என்பதும் மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅதூஹா, இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். எவர் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுகிறாரோ அவர் மிகப்பெரிய அநியாயக்காரர் என்று அல்லாஹு சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அவனுடைய அருள் தேவையில்லை என்று வரம்பு மீறி யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹு தாலா சூரத்துல அலக்குடைய 6-7 இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவான கருத்தை அல்லாஹு சொல்லுகிறான். அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
0: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இதோ இன்னொரு இனிய இசை பயணம் நிறைவடைகிறது. விடைபெறுகின்றேன் உங்கள் தான் ட்ரீசா லசாரு. இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு இல்லைங்க, அது நினைவுகளை உயிர்ப்பிக்கும் மொழி, மனதை வருடும் மருந்து, உணர்வுகளை இணைக்கும் பாலம். அந்த இசையோடு தொடர்ந்து தீரா இசையில் உங்களை சந்திக்க வராங்க புவனா வீரமோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண்ணம் 2026 இப்போ நாக் அவுட் சுற்றுக்கான போட்டிகள் அனல் பறக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடக்க ஆட்டம் முடிவடைந்து விட்டது. நாளை June 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 பிரேசில் ஜப்பானை சந்தித்து விளையாடவிருக்கின்றது. மற்றும் ஒரு ஆட்டத்தில் ஜெர்மனி பராகுவே அணியையும் நெதர்லாந்து மொரோக்கோ அணியையும் சந்தித்து விளையாடவிருக்கின்றன. நாளைய ஆட்டங்கள் அது குறித்த நிலவரங்களோடு உங்களை நான் நாளை சந்திக்கின்றேன். நன்றி ஆர்டிஎம். உங்களுக்காக இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. வீட்டில் இருந்த வண்ணமும் வெளியே இருந்தீங்கன்னா ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இவ்வாண்டின் முதல் காலாண்டு வரை 16.37 பில்லியன் ரிங்கிட் ஒருங்கிணைந்த மதிப்புடைய கட்டி முடிக்கப்பட்ட 32,800 வீடுகள் விற்கப்படாமல் உள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்து ஐமன் அத்திரா சபு தெரிவித்தார். அவற்றில் 15,400 வீடுகள் 300,000 ரிங்கிட் அல்லது அதற்கு குறைவான விலையுள்ள வீடுகள் என அவர் குறிப்பிட்டார். இன்று செயல்பட தொடங்கியுள்ள ஷாலம் 3 இலகிரையில் LRT 3 சேவையை அதன் முதல் நாளில் 5,000 முதல் 10,000 பயணிகள் வரை பயன்படுத்துவர் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரசரண நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து தினசரி 67,000 பயணிகள் என்ற இலக்கை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளதாக பிரசரணா தலைவர் அமீர் ஹம்டன் கூறினார். உள்கட்டமைப்பு, போக்குவரத்து, ஆற்றல் மாற்றம், எண்ணெய், எரிவாயு, மேம்பட்ட உற்பத்தி துறைகளைச் சேர்ந்த 35 இத்தாலிய நிறுவனங்களின் பங்கேற்புடன் 2 இத்தாலி மலேசியா வர்த்தக பயணம் இன்று தொடங்கியது. இரு நாடுகளுக்கும் இடையே புதிய முதலீட்டு வாய்ப்புகள், தொழில்துறை ஒத்துழைப்புகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று மலேசியாவில் உள்ள இத்தாலிய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் 3 நோக்கி பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதலில் 36 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 163 பேர் காயமடைந்துள்ளதாக தலிபான் அரசாங்க துணை பேச்சாளர் ஹம்துல்லா ஃபித்ராட் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்றிரவு அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பலியானவர்களில் பெண்களும் சிறாரும் அடங்குவர் என ஹம்துல்லா தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தென் லெபனானில் உள்ள கிராமத்தில் ஹிஸ்புல்லா தரப்பினர் பயன்படுத்தி வந்த நிலத்தடி உள்கட்டமைப்பை இஸ்ரேலிய இராணுவம் தகர்த்துள்ளதாக யூத பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஜ்டால் ஜோன் நகரில் உள்ள 200 மீட்டர் நீளமுள்ள நீண்ட சுரங்க பாதையை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு. நெதர்லாந்து மோட்டோ 3 கிராண்ட் பிரி மோட்டார் பந்தயம். நேற்றைய பந்தயத்தின் போது டயரில் கோளாறு ஏற்பட்ட போதிலும் 7th நிலையில் போட்டியை நிறைவு செய்தது மனநிறைவடைப்பதாக நாட்டின் இளம் வீரர் முகமது ஹக்கீம் டேனிஷ் ரம்லி தெரிவித்தார். அவர் 16th நிலையில் போட்டியை தொடங்கிய வேளையில் பின்னர் முதல் 3 இடங்களை பிடிக்க கடுமையாக போராடினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மின்னலின் தீரா இசையில் சந்திக்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த நாள்ல, அதுவும் தீரா இசையில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதும் ஆண் குரல் குமரன் வருவாரு, இன்றைக்கு அவர் வரல, அவருக்காக நான் வந்திருக்கேன். 7:00 வரைக்கும் உங்களுக்காக வழக்க போல திங்கக்கிழமை என்னென்னலாம் ஒளியேறமோ அதெல்லாம் கண்டிப்பா போகும். அதே நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கொடுக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆக வாங்க, நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாமான் ஜெயராம் எஸ்பிபி கொண்டு வராங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கு தீரா இசையில் உங்களோட நான் புவனா வீரமோகன்.

தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரிங்க, எப்போதுமே திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி அங்கம் இருக்கும், ஏதாவது ஒரு சூழல் இருக்கும், நீங்கள் பங்கெடுக்கலாம். ஆக இன்றைக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு அழைத்து பாட போறீங்க. நீங்கள் பாடலாம், பேசலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நாங்கள் கேட்குற ஒரு விஷயத்துக்கான பதிலாக அது இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பாடலோடைய ஒரு முதல் பகுதியை நாங்கள் ஒளிபரப்புவோம், அடுத்த வரி என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சரியா, இதுக்கெல்லாம் நான் தயாராக இருக்கங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக அழைக்கலாம். இன்றைக்கு திங்கட்கிழமை வேற, எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்னு வேற நாங்கள் எதிர்பார்க்குறோம், நினைக்கிறோம். ஆக இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tuition. தொடர்புக்கு 0100972919.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

0: நம்ம நிகழ்ச்சியில போட்டின்னு ஒன்று வச்சாலே போதுங்க. நம்ம நேயர்கள் காட்டுற ஆர்வம் இருக்க, உங்களுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றிங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்க, சந்திப்போம்.
1: இல்லத்தரசியா?
0: ஓ, அப்படியா? அப்படின்னா நிறைய வேலை இருக்குமா உங்களுக்கு?
1: நிறைய வேலை இருக்கு.
0: ஐயோ, இதுக்கப்புறம் என்ன, அவருக்கு போயிட்டு எல்லாம் தயார்படுத்தணுமா? சாப்பாடு எல்லாம் சமைச்சிட்டீங்களா இன்னைக்கு? என்ன பாட்டு வருதுன்னு பாட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டணும். பாடி காட்டலாம், படிச்சு காட்டலாம், உங்க ரூபம். சரிங்களா, அடுத்த வரி என்னன்னு கேளுங்க.

0: எப்படி
1: திடீர்னு கேட்டீங்களே சரியா வரல பாட்டு
0: பாடிட்டீங்களே
1: பிடிச்ச பாட்டு அது
0: அப்படியா சரி பிடிச்ச பாட்டுன்னு வேற குடுத்துட்டு சொல்லிட்டீங்க அடுத்தது உங்க பிடிச்ச பாட்டு உங்களுக்கு குடுத்துருவோமா
1: கண்டிப்பா
0: நன்றிங்க பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க வணக்கம் சரி அவங்கள மாதிரி பலருக்கு பிடித்த மாடலா இந்த பாடல் இருக்கலாம் அந்த பாடல் உங்க எல்லாருக்குமே சேர்த்து நாங்க குடுக்கறோம் இன்னொரு போட்டி அங்கமும் இருக்குங்க நான் தயாரா இருக்கங்க என்ன வரிகள் கொடுத்தாலும் நான் பாடத்துக்கு அப்படின்னு நினைச்சுங்கன்னா இப்பொழுது நீங்க அழைக்கலாம் சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ஃப்ளைட்ல போகும்போது இந்த கிளவுட்ல போய் இடிக்குது இல்ல,
2: ஓ டர்புலன்ஸ்,
1: இந்த டைம் மட்டும் தான். அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு.
3: யாரை கை பிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல சார், நீங்க போயிட்டு இருக்கேன், என்ன அறியாம நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்ல ஒரு பிரைட் வியூ எப்படின்னாக்க, என் கண்ணாடியில வந்து தெரியுது ஃப்ளைட் வந்து இறங்கி லேண்டிங் எல்லாம் தண்ணியில போற மாதிரி, அந்த தண்ணியில இடிக்கிற மாதிரி இது பண்ணோன்னு எனக்கு அந்த ஃப்ளைட் வந்து கரெக்டா ஆடி இருக்கு. நான் கட்டி என் கனவுல நடந்துச்சு, ஆனா ஃப்ளைட் உள்ள தான் உட்காந்துருக்கேன், நான் சத்தம் போட்டு கட்டி இருக்கேன். என் வைஃப் தான் டக்குன்னு கையை தட்டி எழுப்புனாங்க. வரிசையிலே பத்து பேர்
2: உட்காந்துருப்பாங்க, தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு.
1: பறக்கவே முடியாது சார், நான் பறந்துகிட்டு இருக்கேன். அந்த பிளைட் வந்து தண்ணிக்கு மேல பறக்குது, தண்ணி அந்த அலையில இடிக்கிற மாதிரி எனக்கு அந்த பிளைட் ஆடவும் சத்தம் போட்டேன். போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன்.
2: இப்பயும் கனவுல மிதக்கிறீங்களா?
1: இல்ல சார், நான் எப்பயுமே நீதான் பார்த்தா இருப்பேன். அந்த பிளைட்ல போனா மட்டும் அந்த ஹோபியா இருக்கும் நமக்கு.
3: சார், எப்படி அம்மான்னு கத்துறீங்களா, ஆத்தான்னு கத்துறீங்களா?
1: ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன். வைஃப் சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. கணக்கு இல்ல சார், நான் எத்தனை தடவை பறந்துருக்கேன், ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னால மறக்கவே முடியாது.
2: நாங்களும் மறக்க மாட்டோம். உங்களே
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: ராய் சேதம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டி அங்கம் இரண்டாவது போட்டி அங்கத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோங்க. அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்களை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பானு.
0: பானு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பானு,
1: தாமன் சரால இருந்துக்கா.
0: சரி பானு, ரொம்ப உற்சாகமா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா ரொம்ப ரொம்ப சுலபமான பாட்டு, அவ்வளவு புகழ்பெற்ற பாடலுங்க உங்களுக்கு வர்றது. சரியா, நல்லா கேட்டுக்குங்க. சரி, இப்படி பயமுறுத்துறீங்களே, அப்படிலாம் நினைக்க கூடாது. தப்பா இருந்தாலும் பரவாயில்லங்க, தண்டனையா கொடுக்க போறோம். இருங்க கேக்கலாம்.
1: ஓகே கேக்கலாம்.
0: சரி, மீண்டும் ஒரு முறை கேக்கலாம். மீண்டும் ஒரு முறை.
1: நினைக்க அந்த மாதிரி.
0: சரி, என்ன பதில்னு பாத்துருவோமா?
1: ஓகே பாத்துருலாம்.

0: கஷ்டமும் இருக்கு.
1: ஆமா, ஆனா சந்தனம் மட்டும் தான் வந்துச்சு, மத்ததெல்லாம் எங்கயோ குழஞ்சு போச்சு.
0: ஏன்னா அது என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரட் சாங். அதனால
1: அப்படியே அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
0: அவர் பக்கத்துல
1: ஒண்ணு அவராவது உதவி பண்ணிருந்திருக்கணும் அவங்களுக்கு.
0: அவர் யோசிக்கிறார் நான் என்ன பண்றேன்னு.
1: சரிங்க, நல்ல வேலை, பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்களே, பெரிய விஷயம். அந்த பாடலை உங்களுக்காகவும் உங்க கணவருக்காகவும் நாங்க ஒளிபரப்புறோம், சரிங்களா?
0: ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
5: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
6: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனஸ் இ டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனர்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
5: குறித்த விவரங்களை 9072 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.

மீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திங்கட்கிழமை, ரொம்ப பரபரப்பான நாள். இந்த பரபரப்பான நாள்ல அந்த மனசுக்கு மருந்து கொடுக்க தீரா இசையில இன்னும் இனிமையான பாடல்கள் தொடர்ந்து 2:00 to 8:00 வரைக்கும் உங்களுக்காக கொடுக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது கல்வி தொடர்பான விஷயங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பிறகு வியாபாரங்கள், நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வியாபாரத்துல இறங்கியிருக்காங்க, அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னா 6:00 பிறகு மௌனராகம் காத்துட்டு இருக்கு. ஒரு அழகான சூழல் இருக்கு, அழகான காட்சி அமைப்பு இருக்கு, அதை கேட்டு நீங்க அழைத்து எங்ககிட்ட சொல்ல போறீங்க. என்னவா இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராய்வோம். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில இது நடந்துகிட்டு இருக்கலாம். என்னங்க இப்படி பொடி வச்சு பேசுறீங்க, அப்படி எல்லாத்தையும் இப்பயே சொல்றேன், நல்லா இருக்கு, அதுல கொஞ்சம் காக்க வைக்கணும்ல, அதுக்காகத்தான். சரி, ஆக அடுத்த வரும் பாடலுக்கு பிறகு செய்திகள் இடம்பெறும். செய்திகளுக்கு பிறகு நம்ம நிறைய பாடல்களை கேட்க போறோம், பேச போறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். இதுவே நல்ல தமிழ் தீரா இசை.

0: Linkums. உலக எண்ணெய் விலை சரிவு. மக்கள் குறைந்த விலையில் பொருட்களை பெறுவது உறுதி செய்யப்படும். மித்ராவின் உயர்வு மடானி திட்டம் இன்று தொடங்கி ஜூலை 13 வரை விண்ணப்பிக்கலாம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஈராயிரத்து 30க்குள் மலேசியா செயற்கை நுண்ணறிவு திறனுடைய நாடாக முன்னேற்றம் அடையும் இலக்கை மெய்ப்பிப்பதற்கான முயற்சிகளை வழிநடத்த இலக்கவியல் அமைச்சு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2030 இலக்கவியல் மலேசியா MD 2030 பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, திறன், சமூகம், நம்பிக்கை, பாதுகாப்பு, புத்தாக்கம் ஆகிய 7 முக்கிய துறைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துறைகள் ஒவ்வொரு தொடர்புடைய அமைச்சால் வழிநடத்தப்படுகின்றன. இவ்வேளை அரசாங்க முன்னெடுப்பின் கீழ் கர்ஃப்டெக் மலேசியாவை நிறுவுவதன் மூலம் பொது சேவை வழங்கலை அறிமுகப்படுத்துவதிலும் மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. உலக கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பயனீட்டாளர்களுக்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதையும் அரசாங்கம் உறுதி செய்யும் என்றார் அவர். எரிசக்தி நெருக்கடியின் போது பூடி மடானி ரோன் 95 இலக்கிடப்பட்ட உதவித்தொகை, டீசல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு திட்டம் SKDS முனைப்புகளை செயல்படுத்தியதன் மூலம் மலேசியா விலையேற்றத்தை கணிசமாக கட்டுப்படுத்த முடிந்தது அதற்கு சான்று பகர்வதாக அவர் கூறினார். அதுமட்டுமின்றி பொருளாதார நிலையற்ற சூழலிலும் நிறுவனங்களின் பணப்புழக்கம் வலுவாக இருப்பதை உறுதி செய்ய குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் நிலை குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இவ்வேளை உலகளாவிய விநியோக நெருக்கடியின் தாக்கத்தை கையாள இதுவரை 120 முனைப்புகள் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தால் எட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அக்மல் நஸ்ருல்லா தெரிவித்துள்ளார். அவற்றுள் 27 முனைப்புகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் 93 முனைப்புகள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் வெறும் அறிவிப்புகளாக மட்டுமல்லாமல் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதை இது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான MH370 சுழியம் விமானத்தை தேடும் பணியை தொடர மலேசியாவுக்கும் ஓசியன் இன்ஃபினிட்டி நிறுவனத்திற்கும் இடையிலான உடன்பாட்டை ஜூலை 1 தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் 30 வரை நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். MH370 சுழியம் விமான பயணிகளின் குடும்பத்தினருக்கு தெளிவான முடிவை அளிப்பதில் அரசாங்கம் கொண்டுள்ள தொடர்ச்சியான உறுதியான கடப்பாட்டை இம்முடிவு குறிப்பதாக அவர் கூறினார். கோலாலம்பூரில் இருந்து 239 பேருடன் பெய்ஜிங்கிற்கு புறப்பட்ட MH370 சுழியம் 2014 மார்ச் 8 மாயமானது. புத்தொழில் வணிகத்துக்கான உயர்வு மடானி திட்ட மானியத்திற்கு இன்று முதல் ஜூலை 13 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என்று மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா தெரிவித்துள்ளது. B40 அல்லது M40 பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சமூக தொழில் முனைவோருக்கு இந்த விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 20,000 ரிங்கிட் தொடங்கி 50,000 ரிங்கிட் வரை மானியம் வழங்கப்படுவதாக மித்ரா கூறியது. மலேசிய ஐரோப்பிய ஒன்றிய சுயேட்சை வாணிக உடன்பாட்டின் கீழ் உள்ள 5 பிரிவுகளை உள்ளடக்கிய பேச்சுகளை மலேசியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நிறைவு செய்துள்ளன. இவ்விரு தரப்பினரும் 2027 ஆண்டுக்குள் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவு செய்ய இலக்கு கொண்டுள்ளதாக முதலீடு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் சிம்ஜிசின் கூறினார். கோலாலம்பூரில் இம்மாதம் 8 தொடங்கி 12 வரை நடைபெற்ற 4வது சுற்று பேச்சில் சுங்க வர்த்தக எளிதாக்கம், வர்த்தக தீர்வுகள், சிறந்த ஒழுங்குமுறை நடைமுறைகள் ஆகிய மூன்று பிரிவுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஷாலம் மூன்றாம் இலகிரையில் எல்ஆர்டி மூன்று சேவையின் முதல் நாளான இன்று 5,000 முதல் 10,000 பயணிகள் அதனை பயன்படுத்துவர் என்று பிரசரண மலேசியா கணித்துள்ளது. இந்த எண்ணிக்கை கட்டம் கட்டமாக உயர்ந்து நாள் ஒன்றுக்கு 67,000 பயணிகள் என்ற இலக்கை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான அமீர் ஹம்டான் தெரிவித்தார். இதுவரை இச்சேவைகள் சீராக உள்ளதாகவும் அதன் வசதிகள் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2026-2029 தவணைக்கான தனது செயற்குழுவை மலேசிய சிறு நடுத்தர நிறுவனங்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாடு சிறு நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கான கொள்கை உருமாற்றங்கள் உள்ளிட்ட முன்னுரிமைகளையும் அது வரையறுத்துள்ளது. அச்சங்கத் தலைவர் டாக்டர் வில்லியம் அங் செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்துவார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: வியட்நாம் ஹனோயில் ஆசிய நாடுகளையும் சீனாவையும் சேர்ந்த கலைஞர்களின் படைப்புகளை உட்படுத்திய கலை கண்காட்சி திறக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டாரத்தின் பண்பாட்டு விழுமியங்களையும் பாரம்பரிய கலையையும் அறிந்து கொள்ள சுற்றுப்பயணிகளுக்கு வாய்ப்பாக இது அமைகிறது. இதில் 90க்கும் அதிகமான தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன் மலேசியாவிலும் தாய்லாந்திலும் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியை பாகிஸ்தான் வான்வழியாக தாக்கியதில் 25 பேர் கொல்லப்பட்டனர். அங்குள்ள பயங்கரவாதிகளை இலக்கிட்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்லாமாபாத் கூறியுள்ளது. எனினும் இத்தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கான் அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. காபூலில் கடந்த 2021 தலிபான் ஆட்சி தொடங்கியதிலிருந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே மோதல் வலுத்துள்ளது. கராச்சி கடந்த வார இறுதியில் நிகழ்ந்த கடும் தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாத குழுவை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது. தென்கொரியா சில்லு உற்பத்தியிலும் செயற்கை நுண்ணறிவு AI தரவு மையங்களிலும் 1.2 டிரில்லியன் டாலரை முதலீடு செய்ய உள்ளது. இந்த தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 பங்கிற்கும் அதிகமானதாக உள்ளது. சில்லுக்கும் AI துறைக்குமான தேவை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை புறக்கணிக்கப்பட்டுள்ள வட்டார மேம்பாட்டுகளுக்காக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அதிபர் லீ ஜே மியோங் கூறியுள்ளார். ஆசியாவின் 4ம் பொருளாதார வல்லரசு நாடான தென்கொரியா உலகளவில் AI துறையில் முன்னணி வகிக்கிறது. அமெரிக்கா கலிபோர்னியா சென்ட் ஜோஸில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டார், மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்தார். இந்த புகழ்பெற்ற பொழுதுபோக்கு தளத்தில் உலகக்கிண்ண கார்பந்தாட்டங்கள் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றன. சம்பவம் நிகழ்ந்தபோது போட்டிகள் எதுவும் ஒளிபரப்பப்படவில்லை என சென்ட் ஜோஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது. அன்றைய ஆட்டம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு நிறைவடைந்தது. இது கொலை சம்பவம் அடிப்படையில் விசாரிக்கப்படுவதை தொடர்ந்து அருகிலுள்ள இடங்கள் மூடப்பட்டுள்ளன. உலகக்கிண்ண கார்பந்து பிரேசில் 6வது முறையாக கிண்ணத்தை தட்டிச் செல்லும் வேட்கையில் நாக் அவுட் சுற்றில் களமிறங்குகிறது. 32 அணிகள் இறுதிச் சுற்றில் கார்லோ ஆன்சிலோட்டி தலைமையிலான அந்த அணி ஜப்பானுடன் பொருதுகிறது. பின்னிரவு 1 மணிக்கு அந்த ஆட்டம் தொடங்குகிறது. 24 ஆண்டுகளுக்கு பின் பிரேசில் மீண்டும் உலகக்கிண்ணத்தை வெல்ல கங்கணம் கட்டியிருந்தாலும் ஜப்பான் சவாலான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த அக்டோபரில் நட்பு முறையிலான ஆட்டத்தில் பிரேசில் ஜப்பானிடம் 2-3 என்ற கோல்களில் தோல்வியடைந்தது. இது தமது அணியினருக்கு நல்ல அனுபவமாக இருந்ததாக ஆன்சிலோட்டி கூறியுள்ளார். உலக எண்ணெய் விலை சரிவு. மக்கள் குறைந்த விலையில் பொருட்களை பெறுவது உறுதி செய்யப்படும். மித்ராவின் உயர்வு மடானி திட்டம் இன்று தொடங்கி ஜூலை 13 வரை விண்ணப்பிக்கலாம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

ஷகீரா ஈசா எங்களோட இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றிங்க. நீங்க மின்னல் எஃப்எம் கேட்கணுமா, உலகம் முழுக்க போனாலும் நீங்க கேட்கலாம். ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக இணைய வசதியோடு தாராளமா நீங்க கேட்கலாம். இப்ப உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இல்லையா, அது ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாகவும் நீங்கள் இலவசமாக ஆட்டங்களை கண்டு கழிக்கலாம். சரி, இதற்கிடையில திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே இன்றைக்கு கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்குது. கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப பிடி த்ரீ முடித்த பிறகு, அப்போ வந்து பிஎம்ஆர் பிடி த்ரீ முடித்த பிறகு இப்போ ஆர்ட் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, கலை புலமாக அறிவியல் புலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்படி தேர்ந்தெடுக்கலாம், ஒருவேளை மாணவர்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும் இல்லையா, இது சம்பந்தமா தான் ஒரு தகவல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதற்கு முன்பா ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். என்ன பாடல் அப்படின்னா சலங்கை ஒளிபடத்துக்காக பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருக்கிறது.

0: டி முடித்த பிறகு அடுத்து என்ன செய்யலாம், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கலை புலமா இல்ல அறிவியல் புலமா இதை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்றத நம்மோடு விளக்குவதற்காக யுகேஸ்வரி சுப்பையா காத்துட்டு இருக்காங்களா, அவங்களை சந்திக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் PT3 பயிலும் மாணவர்கள் தங்களுடைய படிவம் 4 அறிவியல் பிரிவுல படிப்பதற்காக என்னென்ன திறமைகளை கொண்டு இருக்கணும், அவர்களுக்கு பெற்றோர்கள் எவ்வாறு வந்து அவங்க அறிவியல் பிரிவுக்கு சிறந்தவர்கள் என்பதை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை சொல்லியிருந்தேன். இந்த வாரம் கலை பிரிவுல படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அவர்கள் எந்த விஷயங்கள்ல ஆர்வமா இருக்காங்கன்னு என்பதை பார்ப்போம். தமிழ், ஆங்கிலம், வரலாறு, புவியியல், பொருளாதாரம் போன்ற பாடங்கள்ல வந்து ஆர்வம் இருப்பவர்கள் அவங்க பிள்ளைகள். தொடர்ந்து வாசிப்பு, எழுத்து, பேச்சு மற்றும் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்களா இருக்காங்களா? மனிதர்கள், சமூகம், அரசியல், சட்டம், கலாச்சாரம் போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவர்களா இருக்காங்களா? படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவ் திங்கிங் மற்றும் விமர்சன சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங் அதிகம் உள்ளவர்களா உங்க பிள்ளைகள்? சட்டம், ஆசிரியர், ஊடகம், நிர்வாகம், உளவியல், வணிகம், மனிதவள மேலாண்மை போன்ற துறைகள்ல எதிர்கால இலக்கு கொண்டவர்கள் அவங்க பிள்ளைங்க. குழந்தைகள் எந்த பாடங்களை தொடர்ந்து ஆர்வத்துடன் நல்ல செயல்திறனுடன் இருக்கிறார்கள் என்பதை கவனிங்க. தனது கருத்துக்களை தன்னம்பிக்கையுடன் பேசவும் எழுதவும் விரும்புகிறாங்களா பாருங்க. அறிவியல் மற்றும் கூடுதல் கணிதத்தை விட சமூக அறிவியல் மற்றும் மொழி பாடங்கள்ல வந்து அதிக ஈடுபாடு காட்டுறாங்களான்னு பாருங்க. எதிர்கால தொழில் கனவு கலை பிரிவு சார்ந்த துறைகளுக்கு பொருந்துகிறதான்னு பாக்கணும். இதுல முக்கியமான நினைவூட்டல் என்னன்னா, கலை பிரிவை தேர்வு செய்து திறமை குறைவின் அடையாளம் அல்ல. ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்திறமையும் தனிப்பட்ட கற்றல் பாணியும் உள்ளது. அந்த திறமையையும் ஆர்வத்தையும் அடிப்படையாக கொண்டு சரியான கல்வி பிரிவை தேர்வு செய்வதே வெற்றிக்கான சிறந்த வழியாகும். நன்றி.

0: ஆரம்பிக்கலாமா?
1: ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இததான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுவார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
1: வரவேற்கின்றோம். ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் மணி 3 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க, தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற போகுது. ஆக மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இதில் வந்து மேற்பார்வையில் வந்து நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சியாக கலப்படம் உங்களை கவரப்போகுது. ஆக நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் தான் கலப்படம் அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப நாளாக ஆச்சுங்க, எப்போ வரும்னு காத்திருந்தீங்க. ஆக எப்போதும் தலைநகரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, இப்போ வந்து தலைநகரத்தை தாண்டி கலப்படம்ன்ற விஷயத்தை ஜோஹூர் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். ஆக நம்ம நாட்டில் ஏந்து கலைஞர்கள் அப்படின்னு வராங்கன்னு சொல்லும் பொழுது கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ் மற்றும் பிரியசகி ஆகியோர் பாட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நகைச்சுவை அப்படின்ற ஒரு விஷயம் கலப்படத்தில் பாரம்பரியமாக இருந்து வருது இல்லையா, அந்த மாதிரி நன்றி ரமேஷ் மற்றும் ஷான் உங்களை சந்திக்க போகிறாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லாத சில கலைஞர்கள் திடீர்னு வரலாம், இதை வந்து நாங்கள் இப்போவே சொல்ல மாட்டோம் எதுவுமே. அதை காத்திருங்க, அமைதியாக பொறுத்திருந்து காத்திருங்க. நிச்சயமாக வார இறுதி நாளாக இருக்கிறதுனால ஜோஹூர் மக்கள் கண்டிப்பாக வருவீங்க, நல்ல ஒரு ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுக்காக இங்கிருந்து திரண்டு அங்கே வந்துகிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க, வரும் சனிக்கிழமை ஜூலை 4 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 கலப்படம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க மின்னல் காத்துக்கொண்டிருக்கிறேன்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: திரைசில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியர்கள் நிறைய பேர் வணிகம், வியாபாரம் இந்த மாதிரி துறையில ஈடுபட்டு வராங்க. அவங்களுடைய சந்திப்புகளை நீங்க கேட்டுட்டு வரீங்க. அந்த வகையில இன்றைக்கும் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஓவியம் படம் வரைதல் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம், இந்த ஓவியம் வாங்குறது படம் வாங்குறது அப்படின்னு நினைப்போம். ஆனா இவருக்கு முற்றிலும் மாறுபட்டு பழைய பாரம்பரியத்தை இப்ப புதுமையா கொண்டு வந்திருக்கிறாரு. சந்திக்கலாம்.
1: வணக்கம் மினல் எஃப்எம். என் பேர் வந்து சுஷ்மிதன். நான் கிளாங்லேந்து வரேன். சோ நான் வந்து இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, ரீசெண்டா மியூரல் பெயிண்டிங், பென்சில் ஆர்ட், டிராவிங் ஆர்ட், அப்புறம் கலர் ஆர்ட். இப்ப ரீசெண்டா ரொம்ப வைரலா வந்து நம்மளோட பிசினஸ்ல வந்து போய்கிட்டு இருக்கிறது வந்து செங்கல் பெயிண்டிங். ஆக்சுவலி நம்மளோட பிசினஸ் பேர் வந்து சித்திரம் ஸ்டுடியோ. நம்மளோட சோசியல் மீடியா வந்து டிக்டாக்ல மட்டும் தான் வச்சிருக்கோம். டிக்டாக் மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால சோ அதுல இருந்து தான் எனக்கு மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. நீங்க அதுல வந்து போய் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து செங்கல் பெயிண்டிங், அப்புறம் சாமி ஸ்டாச்சூஸ்க்கு வந்து பெயிண்டிங் பண்றது, கலர் அடிக்கிறது, இதுதான் வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க ரொம்ப விஷயம், லைக் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிடைக்கிற ஒரு விஷயம். அது வந்து செங்கல் பெயிண்டிங் எடுத்துக்கிட்டாக்கா சாமி வந்து மோஸ்ட்லி வந்து செங்கல்ல தான் வச்சு வணங்குவாங்க. சோ இப்ப அந்த மாதிரி நான் இப்ப ஸ்டார்ட் பண்றதுனால இப்ப நார்மலா வீட்டுல ஆளுங்க வச்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி நாம வந்து அங்க போய் லைக் இந்த லொகேஷன் அவங்க வச்சு அந்த மாதிரி வழிபட்டாங்கன்னா அங்கேயும் போய் நம்ம வந்து செய்வோம். செங்கல் பெயிண்டிங் நம்ம செய்வோம், மியூரல் பெயிண்டிங் இல்லாட்டி வால் பெயிண்டிங், இது ரெண்டுல இது வந்து எப்படி எடுத்துக்கிட்டாக்கா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் படி தான் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லுவோம் அதோட வந்து பிரைஸ் எவ்வளவு. இன்னொன்னு வந்து ஹை டீடைலா, லோ டீடைல் இல்லாட்டி மீடியம் டீடைலா அதை நம்ம பார்ப்போம். சோ அது பேஸ் பண்ணி தான் அந்த பிரைஸ் வந்து வரும். என்ன மாதிரி இப்ப வீட்டுலயா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது டான்ஸ் ஸ்டுடியோவா இருக்கட்டும், இல்லாட்டி சாப்பாடு கடையா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட், ஜிம், இந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி இடமா இருந்தாலும் நம்ம வந்து அங்க போய் செய்யலாம். சில பேர் வந்து இப்ப கோயில்ல கேட்பாங்க, கோயில்ல கூட சாமி படமா இருக்கட்டும், இல்லாட்டி அதுல ஏதாவது காட்சி மாதிரி ஒரு படம் இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்கணும் அதே மாதிரி நம்ம அதுல வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து என்ன தொடர்பு கொள்ளணும்னா வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டி என்னோட கால் ரெண்டு ஒரே நம்பர் தான், 0137 6237 5544. சோ இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து தொடர்பு கொள்ளணும், இல்ல வந்து ஆர்டர் ஏதாவது ப்ரீ புக்கிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு மியூரல், செங்கல் பெயிண்டிங் இல்லாட்டி வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிலோஃப்டான ஒரு பர்சனுக்கு வந்து படம் வரைஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி, நீங்க வந்து முன்கூட்டியே வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ மீனல் எஃப்எம்.

கம்பீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரிங்க, இப்போ வந்து என்ன காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். எதனால அப்படின்னா, இப்போ உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி நடந்துகிட்டு இருக்கு, அதிகாலை விளையாட்டுகள், அதுக்கப்புறம் பகல்ல இருக்குது திடீர்னு என்னங்க நாளைக்கு வேலைக்கு போகணுமே அப்படின்னு யோசிக்க தோணுது நமக்கு. ஆக நாளைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு, குறிப்பாக பிரேசில் ரசிகர்களுக்கு ஒரு சவால் காத்துட்டு இருக்கு. ஏன்னா முக்கியமான கிக் ஆஃப் ஆட்டம்லாம் தொடங்கிருச்சு இல்லையா. முதல்ல இப்போ வந்து பிரேசில் 1 மணிக்கு அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது, ஜப்பானை மோதவிருக்கிறாங்க. ஏற்கனவே 2-3 என்ற கோல் கணக்கில் ஜப்பானிடம் பிரேசில் தோல்வியடைந்த வரலாறு, ஒரு சரித்திரம் இருக்கு. அது வந்து இப்போ ஒரு மாதிரி ஒரு பதற்றத்தை கொடுத்தாலும், நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது அப்படின்றது பிரேசில் ரசிகருடைய எதிர்பார்ப்பு, பார்த்துக்கங்களேன். அதனால ஜப்பான் ரசிகர்கள் கூட இருக்கல, உங்களை நாங்கள் மறக்கல. இருந்தாலும் இது போன்ற ஆட்டங்கள் காத்துட்டு இருக்கு. நாளை அதாவது விடிந்தால் 1 மணிக்கு காலையில் பிரேசில் ஜப்பான் வந்து மோதவிருக்கின்றார்கள். அப்புறம் நாளை காலை மணி, அதிகாலை மணி 4:30 ஜெர்மனி பராகுவேவை சந்திக்கவிருக்கின்றது. அதுக்கப்புறம் காலை மணி 9 நெதர்லாண்ட்ஸ் மொரோக்கோவை சந்திக்கவிருக்கின்றது. இப்படி ஆட்டங்கள் அதிகாலையிலேயே போய்கிட்டு இருக்குது. அதனால நாளைக்கு வேலைக்கு போறவங்க பார்த்து நல்ல தூக்கத்தோட இருக்காது தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுங்களேன். இதற்கிடையில 21 பிறகு இந்த உலக கிண்ணம் பிரேசிலுக்கு வருமா அப்படின்னு தெரியல. 5 இப்ப ஜெர்சியில இருக்கு, 6வது ஒன்று பதியுமா அப்படின்றதும் எதிர்பார்ப்புல காத்திருக்குது. இருந்தாலும் பட்டியல வச்சுக்கோ நம்ம, நிச்சயமா கை கூடி வருமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த முறை உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி நம்ம எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. வரலாறுக்கு மேல வரலாறு பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே ஆக கடைசி நிலவரங்களை அவ்வப்போது நாங்களும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே நேரத்தில் ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக இலவசமாகவும் நீங்கள் உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டிய ஆட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். ஃபீஃபா 2026 உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு நிலையம் ஆர்டிஎம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: ஆக மின்னல் சந்திக்க காத்துட்டு இருக்காங்க மோகன் தெய்வீகன். நம்ம பிரேமா வர போறாங்க, அப்புறம் நிறைய பேர் வராங்க மின்னல் எஃப்எம்ல உங்களை சந்திப்பதற்காக. ஜோஹர் மக்களை கலப்படுத்த மறந்துடாதீங்க. இதற்கிடையில உலக கிண்ண காட்பந்தாட்டம் குறித்த விவரங்களை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சொன்ன உடனே ஒரு நேயர் அழைச்சிருந்தாங்க, உங்களை சந்திப்போம். ஹலோ
4: ஹலோ, வணக்கம.
3: வணக்கம்.
4: கலைமேரி பேசுறேன். குட் ஈவினிங் உங்களுக்கு.
3: கலைமேரி,
4: தேங்க்யூ. இந்த நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்களே பிரேசிலும் ஜப்பானும் நாளைக்கு போட்டியிடும், அதாவது ஏர்லி மார்னிங் 1:00.
3: ஆனா
4: நான் தூங்கிருப்பேன்.
3: ஓ, உங்களுக்கு தெரியாது அப்பனா?
4: தெரியாதுல.
3: மன்னிச்சிருங்க, பிரேசில் ஜெயிக்கணுங்க எனக்கு.
4: மன்னிச்சிருங்க
3: எனக்கு பிரேசில் ஜெயிச்சிருக்கோம்.
4: This is very bad. This is very bad.
3: Cannot laugh. ஆசியால அந்த பக்கத்து இருக்கட்டும். பிரேசில் தேச்சா போதுங்க எனக்கு. சரிங்களா?
4: இல்ல இல்ல, அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஒரு தடவை ஜப்பானுக்கு கொடுப்போமே. என்ன
3: சரி பாப்ப, என்ன நடக்குதுன்னு என்ன எழுதப்பட்டிருக்கோ. சரியா? உங்கள் விசில் ஜப்பான் பக்கம் இருக்கட்டும், என்னுடைய விசில் பிரேசில் பக்கமா இருக்கட்டும். எங்க வீட்லயே அதுதான் நடக்கும், நீங்க வேணா பாருங்க. அதனால 1 மணிக்கு காலையில மறந்துடாதீங்க, சரிங்களா?
4: ஓகே,
3: நன்றி நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட 2030 இலக்கவியல் மலேசியா செயல் திட்டம், செயற்கை நுண்ணறிவு AI, தானியக்க முறை, தரவு சார்ந்த பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு ஏற்ப நாட்டை தயார்படுத்துவதற்கான முக்கிய வியூக நடவடிக்கை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தற்போதைய புவிசார் அரசியல் நிலைத்தன்மை, நிலையற்ற தன்மை மற்றும் உலகளாவிய இலக்கவியல் பொருளாதார போட்டி ஆகியவற்றை எதிர்கொள்வதில் மலேசியாவின் மீள்திறனையும் இத்திட்டம் வலுப்படுத்தும் தாக அவர் கூறினார். நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து விநியோகத் தொடர் நிலையானதாகவும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருப்பதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சு பல்வேறு வழிமுறைகளை செயல்படுத்தி வருகிறது. மேற்கு ஆசியாவில் நிலவும் மோதலின் விளைவுகளுக்கு நடுவே இந்நடவடிக்கையை அமைச்சு மேற்கொள்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு தாய்லாந்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் சிதறிய பாகங்களால் இரு மலேசியர்கள் காயமடைந்ததாக கிளாந்தான் காவல்துறை தலைவர் டத்து முகமது யூசுப் மாமாத் தெரிவித்துள்ளார். நராத்திவாட் வட்டாரத்தில் தபாய் பகுதியில் அவர்கள் சென்ற வாகனம் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டதில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். அவ்விருவரையும் தாய்லாந்து அதிகாரிகள் நராத்திவாட் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக டத்து முகமது யூசுப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின்படி கத்தாரில் உள்ள ஈரானின் $6 பில்லியன் நிதி விடுவிக்கப்பட்டு நாட்டிற்கு திருப்பித் தரப்பட வேண்டும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியான் கேட்டுக் கொண்டுள்ளார். திட்டமிட்டபடி மொத்தம் $12 பில்லியனில் $6 பில்லியன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். எஞ்சியுள்ள தொகையை மீட்டெடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். விளையாட்டு நாட்டின் சைக்கிள் ஓட்ட சகாப்தம் எம் குமரேசன் இவ்வாண்டு தொடங்கி சைக்கிள் ஓட்ட பந்தயத்துக்கான ஒலிம்பிக் மேம்பாட்டு திட்ட நிபுணத்துவ குழுவுக்கான தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில நிலையிலான திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கு உதவ அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றம் தெரிவித்துள்ளது. எம் குமரேசன் 1992 பார்சிலோனா ஒலிம்பிக் போட்டியில் இறுதி சுற்று வரை முன்னேறிய முதல் மலேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் ஆவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் தீர இசை திங்கட்கிழமை 6:03 ஆயிடுச்சு. இப்பொழுது தொடங்கி 7:00 வரைக்கும் உங்களுக்காக இடம்பெறும் நிகழ்ச்சி மௌன ராகம். இதுவரைக்கும் திருமணமாகி அனுபவம் உள்ளவங்க நடத்திட்டு இருந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு என் கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சதை இன்னைக்கு பண்ணுவோம். சரி, ஒரு ஒரு சூழல் இருக்கு உங்ககிட்ட, அந்த சூழல் நாங்க ஒளிபரப்புறோம். இது குறிப்பா கணவர்கள், கணவன்மார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களை நம்ம வந்து இன்றைக்கு வந்து அவங்களை பத்தி தான் பேச போறோம். வந்துட்டீங்களா என்னை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, நல்லதை தான் பேச போறோம் இன்றைக்கு. அதனால இந்த சூழலை நல்லா கேட்டுக்குங்க. இந்த சூழலை கேட்ட பிறகு நாங்க ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதுக்கேத்த மாதிரி நீங்க அழைச்சி எங்ககிட்ட பேசணும் சரிங்களா?
1: ஏம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், அதான் நான் இருக்கேன்ல.
2: ஓ சோ ஸ்வீட்ங்க.
1: நாளைக்கு வெளியே போகணுமா? தனியாலாம் போக வேணாம், நானே கூட்டிட்டு போறேன் சரியா?
2: ரொம்ப நன்றிங்க. சரி சரி, ஒன்னாவே போயிருவோம்.
1: சமைக்கலாம் வேணாமா, நானே வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் பண்ணு.
2: அப்பா இந்த மாதிரி கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க.
1: பேங்க் வேலை, பில் கட்டுறது, டாக்டர் அப்பாயின்மெண்ட், அம்மா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
2: எங்க அந்த முக்கியமான டாக்குமெண்ட் எங்கங்க இருக்கு?
1: எனக்கு தெரியுமா, அதையும் நானே பாத்துக்கிறேன்.
2: எங்க ஒன்னு கேக்கணும், எங்க இந்த வீட்டு செலவு, இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த ஆன்லைன் பேமெண்ட், இப்படி எனக்கு எதுவுமே தெரியலையே. நான் எப்பதாங்க கத்துக்கிறது, எப்பதாங்க நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது?
0: இதுதாங்க சூழல். அதாவது ஒரு கணவர் அப்படின்னா இப்படிப்பட்டவர் தாங்க கணவர் அப்படின்ற சொல்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாமே நானே பாத்துக்கிறேன், எல்லாமே நானே சார், அங்க போகணுமா நானே கூட்டிட்டு போறேன், கட்டணம் செலுத்தணுமா நானே பண்றேன், இப்படின்னு சொல்ல கணவர்கள் கணவர் இந்த கணவனை தான் சில பெண்கள் வந்து ரொம்ப நல்ல கணவர் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கணவர் தான், அவரவருடைய அன்பு மொழியா கூட அது இருக்கலாம். ஆனாலும் அந்த பெண் அப்படின்றவங்க வந்து அவங்களும் தனிச்சு செயல்படணும், ஒரு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தனிச்சு செயல்படணும் அப்படின்ற அவங்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி கணவர் இருக்கும் பொழுது அவங்க தனிச்சு செயல்பட முடியாது. ஒருவேளை இது எடுத்துக்காட்டு, அவர் இல்லாமல் போகும்போது அந்த இடத்துல கஷ்டப்படக்கூடியவங்க அவங்களாதான் இருப்பாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பா காலகட்டத்தில் பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய அப்பா அப்படிதான் இருந்திருப்பாங்க, எல்லாமே அவர் தான் பார்த்திருப்பாங்க. அம்மா வந்து வீட்டில் இருந்து நம்மளை எல்லாத்தையும் வழி நடத்திட்டு இருப்பாங்க. ஆக இப்போ நீங்க கேட்ட வரைக்கும் சொல்லுங்க, அழைத்து ஒரு நல்ல கணவர் இப்படி இருக்கணுமா? 4-7-6-8

0: என்னங்க ஒரு சூழல் கொடுத்தோம், இந்த சூழலுக்கு இப்படியாப்பட்ட அழைப்பா, நம்ம தொலைபேசியே வந்து பழுதாயிரும் போல, அப்படியாப்பட்ட அழைப்புகள் வந்துட்டு இருக்குங்க. சரி, மீண்டும் அந்த சூழல் என்ன அப்படின்றது உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.
1: ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், அதான் நான் இருக்கல.
2: ஓ சோ ஸ்வீட்ங்க.
1: நாளைக்கு வெளியே போகணுமா? தனியாலாம் போக வேணாம், நானே கூட்டிட்டு போறேன். சரியா?
2: ரொம்ப நன்றிங்க. சரி சரி, ஒன்னாவே போயிருவோம்.
1: சமைக்கலாம் வேணாமா, நானே வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் பண்ணு.
2: அப்பா இந்த மாதிரி கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க.
1: பேங்க் வேலை, பில் கட்டுறது, டாக்டர் அப்பாயின்மெண்ட், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
2: அந்த முக்கியமான டாக்குமெண்ட் எங்கங்க இருக்கு?
1: எனக்கு தெரியுமா, அதையும் நானே பாத்துக்கிறேன்.
2: ஒன்னு கேக்கணும், ஏங்க இந்த வீட்டு செலவு, இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த ஆன்லைன் பேமெண்ட், இப்படி எனக்கு எதுவுமே தெரியலையே. நான் எப்பதாங்க கத்துக்கிறது, எப்பதாங்க நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது?
0: சமைக்க வேண்டாம், நானும் பாத்துக்கிறேன், அங்க போகணுமா நானே கூட்டிட்டு போறேன், பில் கட்டணுமா நானே பண்ணிடுறேன், அப்படிலாம் செய்யற இந்த கணவர் உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நல்ல கணவர், ஒரு கணவர் அப்படின்றவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு நேயர் அழைச்சிருக்காங்க, அவங்கள சந்திப்போம். சுவாதி சொல்லுங்க. சுவாதி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த இப்படிப்பட்ட கணவர் தான் நல்ல கணவரா?
3: பிராக்டிக்கலா பார்த்தா வந்து அது சரிப்பட்டு வராது, ஏன்னா அவங்க இல்லாத சமயத்துல வந்து நம்மளுக்கு எல்லாமே செய்ய தெரியணும். எல்லாமே செய்ய தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம்
0: அப்படின்றீங்க. ஆனாலும் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில?
3: ஆமா,
0: உங்க வாழ்க்கையில இதேதான் நினைக்கிறீங்களா?
3: ஆமா இதுதான், ஏன்னா அவங்க இல்ல, இப்ப அவங்க வந்து முன்னே என்னை நிறைய பிராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்க, இப்ப வந்து எனக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு, நான் என் வாழ்க்கையை நான் பாத்து.
0: அதாவது உங்களை தனித்து செயல் உங்களை தனித்து செயல்பட வச்சதுனால உங்களுக்கு அந்த அனுபவம் இப்ப கொடுத்திருக்கு உங்க கணவர்.
3: ஆமா, தனி யாரையும் எதிர்பார்க்காம என் வாழ்க்கையை நான் வந்து சரியா செய்ய முடியுது.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி சுவாதி.
3: நன்றி.
0: ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க, அந்த நேரம் சற்று முன்பு பேசியிருந்தாங்களே, எல்லாமே செய்துகிட்டு இருக்கிற கணவரை வந்து எப்போதுமே அவங்க அந்த மனைவி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எது பண்ணாலும் கணவனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க சொன்ன மாதிரி அவங்க கணவர் ஆரம்பத்துல இருந்து இது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கு அவர் இல்ல, ஆனா அவங்களால தனிச்சையா செயல்பட முடியுது. அதனால நம்ம ஒளிபரப்புனம்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த கணவர் தவறுன்னு சொல்ல விரும்பல, அவர் வந்து ஒரு கணவர்னா இப்படிதான் இருக்கணும்னு அவர் மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை புகுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு கணவர் அப்படின்றது சற்று முன்பு ஒருத்தர் ஒளிபரப்பணும்ல, எல்லாமே நான் நீங்க

0: சீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு சூழலை கொடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு கணவர்னா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. சொல்லுங்க யோகேஸ்வரி, என்ன நினைக்கிறீங்க, இவரு தான் நல்ல கணவரா, இப்படிதான் இருக்கணுமா ஒரு கணவர் அப்படின்றாரு?
1: கணவர்னு எப்படி இருக்கணும்னு, இப்போ என்னோட கணவர் வந்து நான் கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, என் 2 பிள்ளைங்களுமே அவர் தான் பாத்துக்கோ. அவர் லீவ் ஓய்வு நேரத்துல வந்து அவர் என்ன பண்ணுவோம், அவர் லீவ் டைம்ல என்ன பண்ணுவோம், அவர் ஃபுல்லா பிள்ளைங்களை கேர் பண்றது அவர் தான்.
0: இல்ல பிள்ளைகள் பாக்குறது இருக்கட்டும், நம்ம கொடுத்த சூழல் என்னன்னா எல்லாமே நானே பாத்துக்கிறேன், வீட்டுல உள்ள எல்லா கட்டணமா இருக்கட்டும் எல்லாமே நானே செய்யறேன், அங்க போனோமா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்றது நல்ல கணவரா?
1: அதுல எல்லாத்தையும் அதே கூட்டிட்டு போவாரு, எல்லாமே அதே செய்வாரு, ஒரு ஒரு சமயம் என்னையும் சொந்தமா செய்ய சொல்லுவாரு,
0: பங்களையும் பறக்க விடுவாரு கொஞ்சம்.
1: ஆமா, என்னையும் செய்ய சொல்லுவாரு, இங்க போங்க இது கட்டிக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு.
0: சரி, இப்ப ஒளிபரப்பு நம்ம ஒரு கணவர், அந்த கணவருக்கு நீங்க எவ்வளவு புள்ளிகள் கொடுப்பீங்க ஏறக்குறைய ஒரு 100க்கு?
1: அவரு கணக்குக்கு வந்தா அவரோட வயச வந்தா அவர் எஞ்சி பிடிச்சா
0: 50-50 தான் கொடுப்பீங்க?
1: 50-50 தான் கொடுப்பேன்.
0: சரி, உங்க கணவருக்கு?
1: என் கணவருக்கு நான் 100% கொடுப்பேன்.
0: அது எப்படி? சரிங்க, ரொம்ப நன்றி. நம்ம கொடுத்த சூழலுக்கு 50 புள்ளிகள் தானா, அவங்க கணவருக்கு 100 கொடுப்பாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கிற நேர்கள் என்னமோ ஒரு சூழல்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, என்ன அது நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தெரியுது, உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்புறோம்.
2: ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், அதான் நான் இருக்கல.
3: ஓ சோ ஸ்வீட்ங்க.
2: நாளைக்கு வெளியே போகணுமா? தனியாலாம் போக வேணாம், நானே கூட்டிட்டு போறேன். சரியா?
3: ரொம்ப நன்றிங்க. சரி சரி, ஒன்னாவே போயிருவோம்.
2: சமைக்கலாம் வேணாமா, நானே வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் பண்ணு.
3: அப்பா, இந்த மாதிரி கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க.
2: பேங்க் வேலை, பில் கட்டுறது, டாக்டர் அப்பாயின்மெண்ட், அம்மா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
3: எங்க அந்த முக்கியமான டாக்குமெண்ட் எங்கங்க இருக்கு?
2: எனக்கு தெரியுமா, அதையும் நானே பாத்துக்கிறேன்.
3: எங்க ஒன்னு கேக்கணும், எங்க இந்த வீட்டு செலவு, இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த ஆன்லைன் பேமெண்ட், இப்படி எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் எப்பதாங்க கத்துக்கிறது, எப்பதாங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது?
0: ஒரு கணவர் அப்படின்றவரு இப்படிதான் இருக்கணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பெண்கள் தான் அழைச்சிட்டு இருக்கீங்க, ஆண்கள் கூட தாராளமா அழைக்கலாங்க, உங்க கருத்துக்களை ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நீங்களும் ஒரு நல்ல கணவரா இருக்கலாம், இல்ல கணவரா ஆக போறவரா இருக்கலாம், அழைத்து சொல்லுங்க. ஒரு நல்ல கணவர் அப்படின்றவர் இப்படி எல்லாம் பாத்துக்கிறாரு மனைவியை, அதாவது நானே பண்ணிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? திருமணம் ஆகாத பெண்கள் இருக்கிறீங்களா, நீங்களும் அழைத்து சொல்லுங்க. உன்னை உங்களுக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், நீங்களும் ஒரு கனவோட இருப்பீங்க, என் கணவர் இப்படிதான் இருக்கணும், இந்த அளவோட தான் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அழைத்து எங்களோட சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு

0: பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
1: சரி, இந்த வார இறுதி நாளில் ஓய்வாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோஹர் மக்களே, உங்களுக்காக கூலாயில் நம்ம கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. சரி, ஒரு விஷயத்தை கேட்டிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழலை கொடுத்த உடனே நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம நேர்களை சந்திப்போம். சொல்லுங்க நாகேஸ்வரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கணவர்னா அப்படி தான் இருக்கணுமா?
2: அப்படி இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா இப்ப உள்ள நடைமுறை வாழ்க்கையில வந்து கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் நம்மளும் யாரும் டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது, நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னோட கருத்து அது, எல்லாமே ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது, நம்மளுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆமா,
1: சரி, அதனால இந்த கணவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மாத்திக்கணும்.
2: இந்த கணவர் ஓவர் லவ் கட்டுறாரு அவங்க மேல, அந்த லவ் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ஒட்ட லேர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சப்போஸ் அவர் இல்லாத டைம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, யாரு டிபெண்ட் பண்ணிருக்கிறது நம்மனால முடியும் என்னால முடியும்னு சொல்லி அவங்களும் அது இதுல இறங்கணும்.
1: சரிங்க, இதுதான். சரி, நன்றிங்க. நன்றி.
3: வணக்கம் போனா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மாலா பேசுறேன்.
1: மாலா, என்ன நினைக்கிறீங்க? கணவர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமே அவரே செய்யக்கூடாது அப்படின்றீங்க, அவங்களையும் தனிச்சு செயல்பட வேணும்ன்றீங்க.
3: ஆமா, இந்த நம்மளுக்கும் தெரியணும்ன்றேன். இவன்தும் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுக்கும் தெரியணும், நம்மளுக்கும் அவங்க என்ன செய்யறாங்க தெரியணும்ல. சோ அவங்க கட்டிடுவாங்க, அவங்க இதை செஞ்சிருவாங்கன்னு நம்ம இதா இருந்துட்டா நம்மளுக்கு தெரியாது அவங்க பே பண்ணாங்களா என்னன்னு. நம்மளும் அந்த அந்த லுக்ல இருக்கணும்ன்றேன்.
1: சரி, ஆக இந்த கணவர் நல்ல கணவரா இல்லையா, இப்படிதான் இருக்கணுமா இல்லையா?
3: அது ரொம்ப ரொம்ப அவரே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கு, எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல.
1: ஓ, அப்படியா, வெளிப்படையா சொல்லிட்டீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. மனைவிக்காக அவங்கள தன்னிச்சையா செயல்பட விடாம அந்த அந்த பாசத்தின் பேர்ல எல்லாமே நானே உனக்கு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றவரு, இப்படிதான் ஒரு கணவர் இருக்கணுமா அப்படின்றதான் நாங்க கேட்டிருந்தோம். நீங்களும் அழைத்து எங்ககிட்ட சொல்லுங்க. ஆண்களுடைய அழைப்பை ரொம்ப எதிர்பார்க்கறவங்க, உங்களுடைய கருத்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது. நீங்க அழைப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ஃபிளைட்ல போகும்போது இந்த கிளவுட்ல போய் இடிக்குது இல்ல,
2: ஓ டர்புலன்ஸ்,
1: இந்த டைம் மட்டும் தான். அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு.
3: யாரை கை பிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல சார், நீங்க போயிட்டு இருக்கேன், என்ன அறியாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்ல ஒரு பிரைட் வியூ எப்படின்னாக்க, என் கண்ணாடியில வந்து தெரியுது ஃபிளைட் வந்து இறங்கி லேண்டிங் எல்லாம் தண்ணியில போற மாதிரி, அந்த தண்ணியில இடிக்கிற மாதிரி இது பண்ணோன்னு எனக்கு அந்த ஃபிளைட் வந்து கரெக்டா ஆடி இருக்கு. நான் கத்தி என் கனவுல நடந்துச்சு, ஆனா ஃபிளைட் உள்ளதான் உட்கார்ந்து இருக்கேன், நான் சத்தம் போட்டு கத்தி இருக்கேன். என் வாய்ஸ் தான் டக்குன்னு கையை தட்டி எழுப்புனாங்க. வரிசையிலே பத்து பேர்
3: உட்காந்துருப்பாங்க, தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு.
1: பறக்கவே முடியாது சார், நான் பறந்துகிட்டு இருக்கேன். அந்த பிளைட் வந்து தண்ணிக்கு மேல பறக்குது, தண்ணி அந்த அலையில இடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிளைட் ஆடவும் சத்தம் போட்டேன், போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன்.
3: இப்பயும் கனவுல மிதக்கிறீங்களா?
1: இல்ல சார், நான் எப்பயுமே நீதான் என்ன பார்த்தா இருப்பேன். அந்த பிளைட்ல போனா மட்டும் அந்த ஹோபியா இருக்கும் நமக்கு.
3: சார் எப்படி அம்மானு கத்துறீங்களா, ஆத்தான்னு கத்துறீங்களா?
1: ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன். வாய்ப் சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. கணக்கு இல்ல சார், நான் எத்தனையோ தடவை பறந்துருக்கேன், ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னால மறக்கவே முடியாது.
3: நாங்களும் மறக்க மாட்டோம் உங்களே.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுல மௌன ராகம், மௌன ராகத்துல ஒரு சூழல் உங்களுக்கு நாங்க கொடுத்திருந்தோம். அந்த சூழல் என்ன அப்படின்றத ஒரு முறை கேட்கலாம்.
5: ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், அதான் நான் இருக்கேன்ல.
6: ஓ சோ ஸ்வீட்ங்க.
5: நாளைக்கு வெளியே போகணுமா? தனியாலாம் போக வேணாம், நானே கூட்டிட்டு போறேன். சரியா?
6: ரொம்ப நன்றிங்க. சரி சரி, ஒன்னாவே போயிருவோம்.
5: சமைக்கலாம் வேணாமா, நானே வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் பண்ணு.
6: அப்பா இந்த மாதிரி கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க.
5: பேங்க் வேலை, பில் கட்டுறது, டாக்டர் அப்பாயின்மெண்ட், அம்மா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
6: எங்க அந்த முக்கியமான டாக்குமெண்ட் எங்கங்க இருக்கு?
5: எனக்கு தெரியுமா, அதையும் நானே பாத்துக்கிறேன்.
6: எங்க ஒன்னு கேக்கணும், எங்க இந்த வீட்டு செலவு, இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த ஆன்லைன் பேமெண்ட், இப்படி எனக்கு எதுவுமே தெரியலையே. நான் எப்பதாங்க கத்துக்கிறது, எப்பதாங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது?
4: ஒரு அன்பு மொழி அவரோடையது, ஆனாலும் ஒரு மனைவியோட எதிர்பார்ப்பு, எனக்கும் வேலையை கொடுங்க நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சில கணவர்கள் இன்னும் இருக்கிறாங்க இந்த மாதிரி, கணவன்மார்கள் வந்து ஒரு குடும்ப தலைவனா நான் தானே இதெல்லாம் பண்ணணும், ஏன் பொறுப்பாச்ச இது அப்படின்னு சில ஆண்கள் இருக்கலாம். இப்போ பல வருடங்களுக்கு, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்பாக்கள் இப்படிதான் இருந்திருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன், நானே பண்றேன், நானே போறேன். ஏன்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் வேலைக்கு போகல, அம்மாலாம் வீட்டில் தான் இருந்தாங்க, இல்லத்தரசியா இருந்தாங்க. ஒரு பெரிய சுமை அவங்க முதுகுல தான் சுமக்கப்பட்டது, யாரு அப்பாக்கள் முதுகுல. அப்போ இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் சாத்தியமா இருந்தது. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் அழைத்தீங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு கணவர் என்பவர் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
7: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஓகே, நான் சுகுணாவுல இருந்து பேசுறேன்.
4: சொல்லுங்க சுகுணா, எப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கணுமா கணவரு?
7: கண்டிப்பா தவறு.
4: தவறா?
7: தவறு.
4: அங்க உங்களுக்கு இந்த மாதிரி கணவர் பிடிக்காதோ?
7: இல்ல, அவங்க இப்ப பழகிறது. ஒரு காலகட்டத்துல அவரு இல்லன்னு வச்சு இவங்க வந்து பிளவ் ஆயிருவாங்க. ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, ஒண்ணுமே சொல்லி தரல. அப்ப அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் ஒண்ணும் இல்லாம
4: சொல்லுங்க ஜெயந்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இருக்கணுமா?
8: அக்கா எனக்கு அதெல்லாம் தலைக்கில நடந்துருச்சு. என்னோட கணவர் நீங்க என்ன அந்த சூழ்நிலை இருக்கா அதெல்லாம் அப்படி என் கணவருக்கு வந்து நான் செய்யறேன்.
4: ஏன், என்னாச்சு அவருக்கு?
8: அவருக்கு இது எதுவுமே சொல்லி கொடுக்கல, இது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும்.
4: இப்ப நீங்க சொல்றது அவருக்கு தெரியுமா?
8: தெரியும், அவர்கிட்ட நான் நிறைய தானே சொல்லிருக்கேன், என்ன எதிர்பார்க்காதீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யுங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நம்புறீங்க வழி, ஒரு பேங்க் கார்டுல போய் கார்டு போட்டு காசு எடுக்க கூட அவங்களுக்கு தெரியாது. நான் செஞ்சு கொடுப்பேன்.
4: இல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, நீங்க
8: சொல்லி கொடுத்துட்டேன்க்கா, பல தடவை சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா, இல்ல என்னோட வைஃப் செஞ்சுக்குவாங்க, வைஃப் பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை.
4: ஐயோ,
8: அந்த மாதிரியே இருக்காங்க.
4: சூழலை மாத்தி அனுமதி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அவங்க ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவங்களையும் தன்னிச்சையா செயல்பட விடணும் அப்படின்னு நிறைய பெண்கள் அழைத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது சற்று முன்பு நம்ம ஒளிபரப்புனோம், ஒரு சூழலை கொடுத்துருந்தோம் இல்லையா. ஒரு கணவர் என்பவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது சில பேருடைய கருத்தா கூட இருக்கலாம். சில பேர் வந்து இல்லைங்க, தனிச்சு செயல்பட விடுங்க, அதுக்கேற்ற மாதிரி சில பெண்கள் அவங்க சமூக சூழலையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அழைத்து சொல்லுங்க 03-22-22-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: சரி, ஒரு சூழல் கொடுத்துருந்த இல்லையா, அந்த சூழலை உண்மையா பண்ணிட்டு இருக்கிற கணவரை பார்த்து சில பெண்கள் இப்படிதான் பாடுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அது அந்த சூழலை மீண்டும் உங்களுக்காக ஒளிபரப்புறோம், கேட்டுக்கங்க. ஏன்னா புதுசா இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு புரியலங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். கேட்போம்,
1: ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், அதான் நான் இருக்கேன்ல.
2: ஓ சோ ஸ்வீட்ங்க.
1: நாளைக்கு வெளியே போகணுமா? தனியாலாம் போக வேணாம், நானே கூட்டிட்டு போறேன். சரியா?
2: ரொம்ப நன்றிங்க. சரி சரி, ஒன்னாவே போயிருவோம்.
1: சமைக்கலாம் வேணாமா, நானே வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் பண்ணு.
2: அப்பா, இந்த மாதிரி கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க.
1: பேங்க் வேலை, பில் கட்டுறது, டாக்டர் அப்பாயின்மெண்ட், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்.
2: அந்த முக்கியமான டாக்குமெண்ட் எங்கங்க இருக்கு?
1: எனக்கு தெரியுமா, அதையும் நானே பாத்துக்கிறேன்.
2: ஒண்ணு கேக்கணும், ஏங்க இந்த வீட்டு செலவு, இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த ஆன்லைன் பேமெண்ட், இப்படி எனக்கு எதுவுமே தெரியலையே. நான் எப்பதாங்க கத்துக்கிறது, எப்பதாங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது?
0: மனைவியோட கேள்வி இதுதான். ஆனாலும் உனக்காக எல்லாமே நானே பண்ணிக்கிறேனே அப்படின்னு அந்த கணவர் சொல்றாரு. அடுத்து நேயர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு கணவர் அப்படின்றது இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
3: நான் ஷாம்லா பேசுறேன்.
0: சொல்லுங்க ஷாம்லா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ஒத்து வராது நமக்கு.
0: இப்படி கணவர் இப்படி இருக்க கூடாதுன்றீங்க?
3: ஆமா, இந்த மாதிரி இருக்க கூடாது. ஏன்னா ரொம்ப எல்லாமே அவரே செஞ்சிட்டாருன்னா மனைவிக்கு எதுவுமே தெரியாத, ஒரு எமர்ஜென்சி நேரத்துல கூட ஒன்னும் தெரியாம நம்ம தவிச்சுக்கிட்டு நிக்கணும். அப்புறம் அதனாலதான் நம்ம அம்மா ஜெனரேஷனோட அது முடிஞ்சு.
0: கணவர் என்னவோ நல்ல கணவர் தான், ஆனா இப்படி இருக்க கூடாதுன்றீங்க. கணவர் அப்படின்றது அந்த அன்பு வந்து அவங்களை தன்னிச்சையா செயல்பட வைக்கணும்ன்றீங்க.
3: ஆமா,
0: நன்றி நன்றி.
4: வணக்கம், மேகலா பேசுறேன்.
0: மேகலா
4: சொல்லுங்க.
0: சொல்லுங்க மேகலா.
4: இன்னைக்கு ரொம்ப சூப்பரான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, இதுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்.
0: ஏன், என்னாச்சு?
4: என் கணவர் இறந்துட்டாரு, ஆனா இவரு தான் எல்லாமே செய்வாரு, என்னைய செய்ய விட மாட்டாரு. சொல்லியும் கொடுத்தது இல்ல, சொல்ல போனா டிரைவிங் கூட லைசன்ஸ் எடுத்து அவரு ரொம்ப முடியாம இருந்தப்பதான் நான் காடி ஓட்டியே ஆரம்பிச்சேன். நான் கேட்கும் போது சரி சரி நீ ஓட்டுன்னு சொல்வாரு, பார்த்தா ஸ்டார்ட் பண்ண இல்ல நான் ஓட்டுறேன்
0: பரவாயில்ல.
4: எல்லா வேலையும் அவரே செஞ்சாரு.
0: அவர் இறந்த பிறகு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க?
4: ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னத்துல என்ன இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, என்ன செய்யணும், எவ்வளவு கட்டி இருக்காரு, எது கட்டல, எந்த இதுவும் எனக்கு தெரியாது. இன்னொன்னு அந்த தயக்கம், என்ன நான் செஞ்சதே இல்ல இல்ல, அந்த பயம் போராடுது. அப்புறம் ஒரு கட்டத்துல ஹேவ் டு, வேற வழியே இல்ல, நம்ம செஞ்சுதான் ஆகணும். சோ அதுல ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி அது அவங்களோட அன்பு, அதை ஏத்துக்கலாம். ஆனா ஒய்ஃப்க்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து நாளைக்கு அவங்க இல்லாத அவங்களே அதை யோசிக்கணும். நாளைக்கு நம்ம இல்லன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. சோ அட்லீஸ்ட் அதை சொல்லி கொடுத்துட்டோமா அவங்க கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதும் ஒரு வகையில காதல் தான்.
0: சரி, இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு அவர் இறந்து?
4: தெரியாது எல்லாமே அவங்களே போய் செய்யறது வந்து ஐயோ அது எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன்.
0: சரிங்க, சீக்கிரமா நீங்க இதெல்லாம் கடந்து போயிடணும். இப்ப ரொம்ப தைரியமான பெண்ணா பேசுற மாதிரி, நல்ல ரொம்ப இரும்பு பெண்ணா பேசுறீங்க. இப்படியே தைரியமா இருங்க, எல்லாம் சரியாகணும் உங்களுக்கு. ரொம்ப அழகான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கணுங்க. நன்றி
4: நன்றி பொண்ணா.
0: நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9. தீரா இசையில் மௌன ராகம் இது. ஆக நீங்கள் அழித்து பேசலாம். ஒரு சூழலை நம்ம கொடுத்து வச்சிருந்தோம், அதாவது கணவன் மாறு, ஒரு கணவன் தான் எல்லாமே நானே உனக்கு பண்றேன் அப்படின்னு அந்த பெண்ணை வந்து எப்படி சொல்றாருன்னா, உனக்கு எல்லாம் நீ எதுவுமே பண்ணாத, சமையல் கூட நீ பண்ணாத, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அது அன்புதான், ஆனாலும் அது அவங்களை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு விடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: இவன் ஒரு கால ஹஸ்பண்டே எல்லாமே செஞ்சாலும் வாய்ஸ் கிட்ட வந்து எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். இன்னொன்னு, இப்ப உள்ள காலத்துல வந்து எல்லா பெண்களும் வந்து இண்டிபெண்டன்டா இருக்காங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா, பெண்களுக்கும் அந்த ஒரு சக மரியாதையும் சக உரிமையும் கொடுக்கணும்.
2: நானே திருமதி நாராயணி குமரேசன் தாமான் சந்தோஷம் வந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: நான் நினைக்கிறது ரெண்டு பேருமே முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே சமயம் லேடிய வந்து டேக் கேர் பண்ணணும் ஹஸ்பண்ட், அந்த விஷயமும் இருக்கணும். ஏன்னா எனக்கு நான் வந்து ரொம்ப ஏங்கி போயிட்டேன். எங்க வீட்டுக்காரு வந்து எல்லாம் நீ செஞ்சா சரி, அவரு வேலைக்கு போயிட்டு வருவாரு அவ்வளவுதான், எல்லாமே நீ செஞ்சா சரியாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் என்கிட்டே விட்டுருவாரு. நான் டிரைவ் பண்ணுவேன், பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணுவேன், எனக்கு 5 பிள்ளைங்க ஒப்படைச்சிருவார். ஆனா எனக்குள்ள இன்னுமே எனக்கு டேக் கேர் பண்ணலையே.
0: என்னைய
2: வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவரு என்னைய கூட்டிட்டு போய் அதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இங்க கொஞ்சம் ஒப்பசிட்,
0: ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு கதைகள் வருதுங்க. ரொம்ப நன்றி அழைப்புக்கு. வணக்கம். அதாவது நம்ம வந்து ஒரு சூழல் கொடுத்திருந்தோம், அவர் வந்து நல்ல கணவர் தான், ஆனா எல்லாத்தையும் தானே செய்து தன்னுடைய மனைவியை வந்து தனியா சமாளிக்கும் அந்த தன்மையை அவர் கொடுக்கல. ஆனாலும் அன்பு என்பது எல்லா வேலையும் செய்து கொடுப்பது மட்டும் இல்ல, அதை செய்ய கற்றுக் கொடுப்பதும் அன்புதான். அதனால இன்றைக்கு வந்த அழைப்பிலே நமக்கு நிறைய பதில் கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம இப்படி ஒரு சூழல் கொடுத்தோம், அதற்கு எதிர்ப்பதமா சில சூழல்களும் இருந்தது. எது எப்படியோ அழகான வாழ்க்கையில எது இது யாரையுமே எதிர்பார்க்காமல் நாமும் கற்றுக்கொண்டு வாழ நினைப்பதுதான் நமக்கும் பாதுகாப்படுது, நமக்கும் வாழ்க்கையில ஒரு உறுதியான தன்மையை கொடுக்கும். அது இன்றைக்கு அழைத்து பேசின எல்லா பெண்களுக்கு நன்றியே. ஆண்களுடைய அழைப்பு வரவே இல்லை இன்னைக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 2030 ஆம் ஆண்டில் நாட்டில் உயர்தர மிளகு உற்பத்தியை 39,000 மெட்ரிக் டன்னுக்கு அதிகரிக்க தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு இலக்கிட்டுள்ளது. தற்போது அதன் உற்பத்தி 33,000 டன்னாக உள்ளதாக துணை அமைச்சர் டாக்டர் ஹுவாங் லியோ சேல் கூறினார். பதப்படுத்தப்பட்ட மிளகு ஏற்றுமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதோடு உயர்தர தயாரிப்புகளின் மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்கான முனைப்புகளில் அதன் இலக்கு ஒரு பகுதியாகும் என அவர் சொன்னார். சரவா பத்தூங்கில் குறைந்தது 700 மாணவர்கள் தங்கக்கூடிய உறைவிடக் கல்லூரியை நிர்மாணிக்க உயர்கல்வி அமைச்சு பரிசீலித்து வருகிறது. புறநகர் பகுதி மாணவர்களுக்கு நுட்பத்திறன் கல்வி டிவேட் அணுகலை விரிவுபடுத்தவும் இது நோக்கமாக கொண்டுள்ளது என துணை அமைச்சர் அடம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்தார். இந்த வசதிகள் சரவா மெட்ரோ பத்தூங் போலிகிளினிக் உள்ளிட்ட பத்தூங் சமூக கல்லூரி மாணவர்களுக்கு துணை புரியும் என்றார் அவர். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் நெடுகிலும் தேர்தல் குறித்த துல்லியமான நம்பகத்தன்மையான தகவல்களை PRNJohor.com என்ற தளம் வாயிலாக அறிந்து கொள்ள பர்சா நேஷனல் தலைவர் டாத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமேடி வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இத்தளத்தின் வாயிலாக ஒவ்வொரு BN வேட்பாளரின் தேர்தல் வாக்குறுதிகளை அறிந்து கொள்ளலாம் என்றார் அவர். ஜப்பானின் மத்திய கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் 130 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் 35 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது ஞாயிற்றுக்கிழமையன்று பாதிக்கப்பட்ட 190 மில்லியன் மக்கள் எண்ணிக்கையிலிருந்து சற்று குறைந்துள்ளது. 269 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அதிகபட்சம் 30 பாகை செல்சியஸ் வெப்பத்தால் பாதிக்கப்படுவர் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய உக்ரைன் நகரமான டினிப்ரோவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகார தரப்பு கூறியுள்ளது. நகரின் தனியார் நிறுவனத்தை நோக்கி இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் அலெக்சாண்டர் கன்சா குறிப்பிட்டார். காயமடைந்தவர்களில் 5 பேர் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு 24 மணி நேர ஸ்பா பிரான்கோசம் பந்தயம். நேற்றிரவு பெல்ஜியத்தில் நடைபெற்ற போட்டியில் அதன் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடிய முதல் மலேசிய அணி என்ற வரலாற்றினை ஜோஹோர் மோட்டோ ஸ்போர்ட்ஸ் பந்தய அணி படைத்துள்ளது. துங்கு பங்லிமா ஜோஹோர், துங்கு அப்துல் ரஹ்மான் சுல்தான் இப்ராஹிம், துங்கு புத்ரா துங்கு அபு பாக்கர் சுல்தான் இப்ராஹிம் தனது அணியினருடன் இணைந்து இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இரவு மணி 7 10 நிமிடம் ஆக போது மின்னல் எஃப்எம் தீராயிசையில பாட்டு கடையை நம்ம திறந்தாச்சு. சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன அழைத்து எங்களோட பேசலாம். நீங்க 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28.
2: இசையில் பாட்டுக்கடை ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. சரி, முதலாவதாக வந்திருக்கிற நம்ம நேயர், பாட்டுக்கடைக்கு வந்திருக்கிற நேயரை சந்திப்போம்.
3: வணக்கம் போனா. வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: நான் மகா பேசுறேன், சென்னையிலிருந்து.
2: முழு பேர் என்ன? வெறும் மகாதானா?
3: மகாலிங்கம்.
2: சரி சொல்லுங்க மகாலிங்கம், இப்ப பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு இளையராஜா குரல்ல இருந்து ஒரு பாட்டு கேட்கணும் ஆசையா இருக்கு.
2: என்ன பாட்டு?
3: ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அருகில் வந்தது.
2: சரி, உங்களுக்காக அந்த பாடல் குடுக்கறேன். யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
3: என் மகளுக்கும் எங்க அக்கா மகளுக்கும.
2: ஏன் அக்கா மகளுக்கு?
3: அக்கா மகளும் நானும் வீட்டு முறையில வந்துட்டு இருக்கோம், மூணு பேரும்.
2: சரி சரி, பத்திரமா போங்க. சரிங்களா?
3: ஓகே, போனா.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேனும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: ஜீவா பேசுறீங்களா?
0: சொல்லுங்க ஜீவா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து பார்த்திபன் கனவு படத்துல இருந்து ஆலங்குயில் கூவும்ரை அந்த பாட்டு வேணும்.
0: நல்ல பாட்டு. யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
3: அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல். கணவன் மனைவியில இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒற்றுமையை மூட்டுற ஒரு பாடல்னு எனக்கு தோணும். சோ அது கண்டிப்பா.
0: சரி, முதல்ல ஒரு மௌன ராகத்துல ஒரு தலைப்பு கொடுத்தோம்ல, ஏன் அதுக்கெல்லாம் கூப்பிடல நீங்க?
3: நான் இப்பதான் காடி எடுத்து வெளியே வரேன், அதனாலதான்.
0: சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு பாட்டு தானே. இப்ப நீங்க யாருக்கு கேக்குறீங்களோ அவங்க கேப்பாங்களா நிகழ்ச்சிய?
3: கண்டிப்பா கேப்பாங்க.
0: சரி, ஒளிபரப்பிடுவோம். இதுல என்ன வந்துட போகுது? நன்றி, வணக்கம் வணக்கம்.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும். இன்றே சேருங்கள்.

0: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 219 19. திரை இசையில் பாட்டுக்கடை ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா பரபரப்பா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மக்கள் கூட்டம் ரொம்ப நெரிசலா இருக்கும்னு சில நேர்கள் அழைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நேயரை சந்திப்போம்.
1: நான் கவிதா பேசுறேன், குளியம்ல இருந்து.
0: சொல்லுங்க கவிதா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாட்டு கடையில?
1: தேவ வாக்கு படத்துல இருந்து ஓரெல்லாம் சாமியாக.
0: ஏன் அந்த பாட்டு?
1: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சி கேக்குற அனைவருக்கும் நான் டெடிகேட் பண்றேன்.
0: ரொம்ப நன்றி, அந்த பாடலை கேட்கலாம் அடுத்தது.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01709712919. தீரா இசையில் பாட்டு கடை போய்கிட்டு இருக்கிறங்க. அடுத்தது நம்ம பாட்டு கடைக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம்.
2: முட்டி மோதி வரத்துக்குள்ள பாட்டு கடைக்குள்ள.
1: சரிங்க, ரொம்ப நெரிசலோ.
2: ஒரு வாட்டி சுங்கனி ஒரு வாட்டி நிகழ்ச்சி சொன்னாங்க, முயற்சி உடையான் வீடு கொண்டு விடுவான்னு. விடாமுயற்சி
1: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு இன்னைக்கு
2: பாருங்க. ஓகே,
1: ரொம்ப வந்து களைப்பா ஆயிருப்பீங்க. என்ன பாட்டு வேணும்?
2: ஓகே, என்ன பாட்டுனா வந்து அருண்மொழி குரல்ல ஒரு நல்ல போடுங்க, ஆதாம் ஏவா போல வந்து.
1: நல்ல பாட்டுங்க. சரி, அந்த பாடம் கேட்கலாம்.
2: உங்களுக்கு பிடிக்கல?
1: ரொம்ப பிடிக்கும். அவர் தானே அருண்மொழியா இருந்தாலும் புல்லாங்குழல் வந்த நெப்போலியனா மாறிடுவாரு.
2: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. எனக்கு அந்த வயசுல போடுங்க பாட்டு. ஆதாம் ஏவாள் பாட்டு போடுங்க.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி.

0: இசையில் பாட்டு கடை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரம் இன்னுமே நிறைய பேர் வந்து நெரிசல்ல மாட்டிக்கிட்டு இருக்கலாம், நிறைய பேர் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கலாம், இன்றைக்கு திங்கட்கிழமை ரொம்ப அசதியா இருந்திருக்கலாம். இருந்தாலுமே நேர்கள் வந்து பாட்டு கடை அப்படின்னு வரும்போது கார ஓரத்துல கூட நிறுத்தி நான் கூப்பிட்டு இருக்கேங்க முதலே இந்த அப்படின்னு கூட நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பாடல் நிச்சயமா ஒளியர், அதாவது நிறைய தேர்வுகள் இருக்கு நமக்கு பாடலை கேட்கணும் அப்படின்னா, எல்லா தேர்வுகளும் இருக்கு. ஆனாலும் வானொலியில அழைத்து அந்த பாடலை கேட்டு அதுக்கப்புறம் அது ஒளியர்ன பிறகு கிடைக்கிற சந்தோஷமே வேறதான் அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. அதனால வந்துகிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நேர சந்திப்போம்.
1: நான் விசாலட்சுமி பேசுறேன்.
0: யா, என்ன பாட்டுங்க வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வீரா படத்துல இருந்து மலைக்கோவில் வாசலில் பாட்டு கேட்கணும்னு தோணுது. பாட்டு கடையில
0: ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ?
1: ஆமா பிடிக்கும்.
0: சரி, ஏன் யாருக்கு விரும்பி கேக்குறீங்க அந்த பாட்டை?
1: பிள்ளைங்களுக்காக.
0: எங்க வீட்டுல இருக்கீங்களா?
1: ஆமா வீட்டுல கேட்டுட்டு இருக்கேன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன்.
0: அப்படி வேலையா நிக்கே?
1: வேலைதான்.
0: வேலை முடிச்சு சீக்கிரமா வந்துட்டீங்களா? நெரிசலா இருந்துச்சா?
1: இல்ல இல்ல, நாங்க பகாம இருக்கனால எங்க நெரிசலா இல்ல. வீட்டுக்கும் வேலைக்கும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும்.
0: என்னது 5 நிமிஷமா?
1: ஆமா.
0: இன்னைக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? சந்தோஷமா இருங்க, அது போதும். நன்றிங்க, வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம். எஸ், கிடைச்சிருச்சு, லைன் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்க கரல கேட்டது. என் பேர் பூபாலன்.
0: ஓ பூபாலன், இனிமே கோல் பூக்குந்த மாதிரி, கோல் அப்படின்ற மாதிரி.
1: ரொம்ப நேரமா இன்னைக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி இப்படி இருக்க அடைச்சிருச்சு போங்க.
0: சந்தோஷம் வந்ததுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எப்படியாச்சும் பாட்டு கடையில ஒரு பாட்டு, இந்த பாட்டு இந்த ஒரு 3 நாளா மனசுலயே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பழைய பாட்டு தான், ஆனா நல்லா இருக்கும்.
0: என்ன பாட்டு?
1: இந்த பட்டாக்கத்தி பைரவன் படத்துல இந்த எங்கெங்கோ செல்லும்.
0: ஏன் அந்த பாட்டு 3 நாளா உங்க மனசுல போய்கிட்டு இருக்கு?
1: அதாங்க தெரியல, எனக்கே தெரியலங்க. எப்படி இந்த பாட்டு திடீர்னு டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுதுன்னு தெரியல. இந்த ஒரு 3 நாளா அப்படி முணுமுணுப்பா இருக்கு. ஒரு சாங் ஆஃப் தி டே ஆயிருச்சு அது எனக்கு.
0: சரி பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இத குடும்பமா கொடுக்க மாட்டோம் நாங்க.
1: ஐயோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: எங்க மலேசியா மக்கள் எல்லாருக்கும், FM கேக்குறவங்க எல்லாருக்கும்
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பூபாலன். சந்தோஷமா இருங்க, அடுத்து உங்க பாடலை கேக்கலாம்.
1: தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.

0: ஆரம்பிக்கலாமா?
1: ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்த திங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்டா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
1: பேரங்காடியில லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. அங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா இந்த வார இறுதியில எங்க போகலாம் அப்படின்னு? சரி, ஜோஹர் மக்களை சந்திக்க மின்னல் புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அங்க நம்ம நாட்டின் உள்ளூர் கலைஞர்கள் எல்லாம் கலந்துக்க போறாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி, அப்புறம் நகைச்சுவையும் இதுல காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க வந்து பாக்குறது மட்டும் இல்லைங்க, அதாவது நீங்க வந்து பாக்குறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நிகழ்ச்சியில பங்கு கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அங்கேயிருந்து ஜோஹர்ல இருந்து எட்டி பார்த்த பக்கத்துல சிங்கப்பூர் வேற இருக்கு இல்லையா, சிங்கப்பூர் மக்கள் நீங்களும் தாராளமா வந்து கலந்துக்கலாம், நிகழ்ச்சிகள்லயும் நீங்க பங்கெடுக்கலாம். ஆக மறந்துடாதீங்க, கலப்படம் உங்கள் மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க அப்படின்னு நாங்க உங்களுக்கு அழைக்கிறோம். ஜூலை 4 நமது தீரா இசையின் நிறைவு பாடலுக்கு வந்துட்டும் இறுதி நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்கிறாரு, அவரை சந்திப்போம்.
2: நான் வந்து நாகராஜா பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுறது.
1: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுல. என்ன பாட்டு வேணும்? பாட்டு கடையில
2: நம் தன நம் தன காலு காதல் வரும் அந்த பாடல் முடியுமா?
1: சரிங்க, உங்க விருப்ப பாடல அடுத்து கேட்கலாம்.
2: இந்த பாடல் வந்து என் வைஃப்க்கு டெடிகேட் பண்றேன்.
1: அவங்க பேர் என்ன?
2: அவங்க பேரு சுபத்ரா.
1: சுபத்ரா, சரி, நாங்களும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அவங்கள.
2: கண்டிப்பா,
1: நன்றி நன்றி. சரி, அவரு கேட்ட பாடல தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். இதற்கு இடையில நமது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. அடுத்து கிஷன் உங்களை காற்றின் மொழியில சந்திக்க போறாரு. ஆக நான் விடைபெறும் நேரமும் வந்துருச்சு. ஆக நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். சரி, வாங்க அவர் கேட்ட பாடல நம்ம கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பகத் மடானி முனைப்பின் வாயிலாக 25,000 தனிநபர் பயனடைவர் என அரசாங்கம் இலக்கிட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் திறமையாளர்களின் மேம்பாட்டினை வலுப்படுத்த அரசுசார் நிறுவனங்கள், அரசுசார் முதலீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பெட்ரோநாஸை இணைக்கும் தேசிய முனைப்பு இதுவாகும் என அவர் கூறினார். நகர் செம்பிலான் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து மாநில ஆட்சியாளர் கழகம், நீதி உட்பட சட்டம், டிகேயு விவகாரங்களில் பரிசா நேஷனல் தலையிடாது என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி கூறியுள்ளார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணியாக கட்சியின் உயர்நிலை தலைவர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது இந்த வலியுறுத்தலும் முன்வைக்கப்பட்டதாக அம்னோ தலைவருமான அவர் குறிப்பிட்டார். ஜெர்மனி லிண்டாவில் நடைபெறும் 75th லோரேட்டி லிண்டாவ் நொபெல் கூட்டத்தில் நாட்டை பிரதிநிதித்து 3 இளம் விஞ்ஞானிகள் கலந்து கொள்கின்றனர். மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் யுகேஎம்மின் மருந்தக புலத்தின் விரிவுரையாளர் டாக்டர் நூர் லியானா முகமது யூசுப், மலாயா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் புலத்தின் ஆராய்ச்சி உதவியாளர் டாக்டர் பிரஷானா கே மனோகரன் உட்பட கடல் புவி அறிவியல் கழகத்தின் உதவி ஆராய்ச்சியாளர் டாக்டர் ரூத் நவோமி மேனுவல் ஆகியோர் இதில் அடங்குவர் என அமைச்சர் டாக்டர் சாங் லீ காங் குறிப்பிட்டுள்ளார். இன்று தென் தாய்லாந்து நரத்திவாட் மாநிலத்தில் பாதுகாப்பு தன்னார்வல அணியினரின் வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இரு மலேசியர்கள் காயமடைந்தனர். உள்நாட்டு நேரப்படி காலை 11:40 அளவில் இச்சம்பவம் குறித்து புகார் பெற்றதாக நரத்திவாட் காவல்துறை தலைவர் பிரயோங் கோக் சக்கா தெரிவித்தார். ஜூலை 10 விசா இன்றி தங்கியிருக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டினரை கைது செய்யும் ஆணையை பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. 10 மேலாக நிராகரிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான ஆப்கான் நாட்டினரை தாயகத்திற்கு அனுப்பும் கொள்கையை இது மேலும் மோசமாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முழுவதும் இந்த சட்டம் செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக ஈரான் அமெரிக்க நுட்பக் குழுவினர் வரும் நாட்களில் சந்திப்பர் என்ற தகவலை ஈரானின் வெளியுறவு அமைச்சு நிராகரித்துள்ளது. அண்மைய நாட்களில் வளைகுடா பகுதியில் இரு தரப்பினரும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனக துர்கா ஆறுமுகம். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. அடுத்த 4 மணி நேரத்திற்கு என் குரல் தான் கேட்க போறீங்க, வேற வழியே கிடையாது. இப்ப எங்க இருக்கீங்க? பயணத்துல இருக்கீங்களா? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்து பாதுகாப்பா போங்க. தொலைபேசி எல்லாம் பயன்படுத்திட்டு ஸ்டேரிங்ல கைகள் இருக்க கூடாதுங்க. அப்படியே அதை ஸ்டேரிங்ல மட்டும்தான் உங்களுக்கு கைகள் இருக்கணும். தொலைபேசி கீழே வச்சிருங்கன்னு சொல்ல வந்தேன். டிக்டாக்லாம் பார்த்துட்டு பயணம் செய்யாதீங்க, அது நல்லதில்லை. சரி, இந்த பக்கமா மின்னல் FM RTM கிளிக் வாயிலா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல், இந்த பாடல் நீங்க பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டீங்க.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலஃபம்.

சிமாத்ரி படத்துக்காக அந்த பாடல் நம்ப கேட்டு வந்தவங்க. ஃபீஃபா உலக கிண்ணம் இன்றைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா கனடாவோடு மோதி இருந்தாங்க. அதில் கனடா ஒன்றுக்கு சுழியம் அப்படின்ற கோல் கணக்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. நாளைக்கு முக்கியமான ஆட்டங்கள்லாம் இருக்குது, அதற்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. பிரேசில் ஜப்பானோடு மோதுறாங்க, அதற்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகாலை இந்த ஆட்டம் நடக்க போகுது, பிறகு ஜெர்மனி பராகுவேயோடு மோத போகிறாங்க, நெதர்லாண்ட்ஸ் மொரோக்கோவோடு மோத போகிறாங்க. இந்த ஆட்டங்களும் இருக்குது, மறக்காமல் ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் பண்ணி அதில் அனைத்து ஆட்டங்களையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிமேனன் சுஜாதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTI.

ராஜேஷ் நந்திதா ஷமிதா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இந்திய சமூகத்தின் பொருளாதார பயணத்தில் ஒரு புதிய நம்பிக்கையின் கீற்றாக பார்த்தீங்கன்னா, மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவு மித்ரா வந்து நாடு தழுவிய அளவில் 700 தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் உயர்வு மடானி அப்படின்ற ஒரு மானிய திட்டத்தை வந்து இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆக பிரதமர் வந்துட்டு அவருடைய தலைமையிலான மடானி அரசாங்கம் வந்து இந்திய தொழில் முனைவோரின் உழைப்பை மதிக்கும் விதமாக முன்னெடுத்திருக்கும் இந்த திட்டம் வந்து வெறும் நிதி உதவி மட்டும் கிடையாது, அது சமூகத்தின் பொருளாதார வலிமைக்கான ஒரு வலுவான அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மானியத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, அதாவது குறு சிறு வணிகங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ, பிறகு வளர்ச்சி பாதையில் இருக்கின்ற வணிகங்களுக்கு, பிறகு வணிகத்தை விரிவுபடுத்த துடிக்கும் தொழில் முனைவோருக்கு அப்படின்ற பிரிவு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொழில் முனைவோரும் பார்த்தீங்கன்னா இன்று தொடங்கி June 29 முதல் விண்ணப்பங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்குங்க. நீங்கள் விண்ணப்பிக்கலாம். July 13 நாள் மாலை 5 இந்த விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 21 முதல் 55 வயதுக்குட்பட்ட முறையான SSM பதிவு கொண்ட மலேசிய இந்தியர்கள் அனைவருமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க, நம்ம தாங்க அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதே சமயம் வந்து நிறைய தொழில் முனைவர்களை இப்போது பார்க்க முடியுது, அதற்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சாகணும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பாயிண்ட்ல போகும்போது இந்த கிளவுட்ல போய் இடிக்குது இல்ல.
2: ஓ டர்புலன்ஸ்
1: இந்த டைம் மட்டும் தான். அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு.
3: யாரை கை பிடிச்சிட்டீங்களா?
1: நீங்க போயிட்டு இருக்கேன், என்ன அறியாமே நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்ல ஒரு பிரைட் வியூ எப்படின்னாக்க என் கண்ணாடியில வந்து தெரியுது, பிளைட் வந்து இறங்கி லேண்டிங்லாம் தண்ணியில போற மாதிரி, அந்த தண்ணியில இடிக்கிற மாதிரி இது பண்ணோன்னு எனக்கு அந்த பிளைட் வந்து கரெக்டா ஆடி இருக்கு. நான் கத்தி என் கனவுல நடந்துச்சு. ஆனா பிளைட் உள்ளதான் உட்காந்துருக்கேன், நான் சத்தம் போட்டு கத்தி இருக்கேன். என் வாய்ஸ் தான் டக்குன்னு பாருங்க, என் கையை தட்டி எழுப்புனாங்க. வரிசையிலே பத்து பேர் உட்காந்துருப்பாங்க,
3: நினைச்சிருப்பாங்க தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு.
1: பறக்கவே முடியாது சார், நான் பறந்துகிட்டு இருக்கேன். அந்த பிளைட் வந்து தண்ணிக்கு மேல பறக்குது, தண்ணி அந்த அலையில இடிக்கிற மாதிரி எனக்கு அந்த பிளைட் ஆடவும் சத்தம் போட்டேன். போச்சு போச்சு போச்சு கத்தி.

0: இப்பயும் கடவுளை மிதக்கிறீங்களா?
1: இல்ல சார், நான் எப்பயுமே நிதானம் பார்த்தா இருப்பேன். ஃபிளைட்ல போனா மட்டும் அந்த ஃபோபியா இருக்கும்.
2: சார், எப்படி அம்மான்னு கத்துறீங்களா, ஆத்தான்னு கத்துறீங்களா?
1: ஐயோ, பூச்சி பூச்சி பூச்சின்னு கத்திருக்கேன். வாய்ப்பு சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. கணக்கு இல்ல சார், நான் எத்தனை தடவை பறந்திருக்கேன். ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னால மறக்கவே முடியாது.
0: நாங்களும் மறக்க மாட்டோம் உங்களே.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

மீண்டும் கலப்படம் நிகழ்ச்சி வந்தாச்சுங்க. எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஜோஹோர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களை சந்திக்க நாங்க வரப்போறோங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹோர் குயிலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் இருக்கு இல்லையா, அங்க லெவல் 1 மண்டபத்துல தான் இந்த கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலைப்படைப்பு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்குன்னா நீங்க தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மேடையும் அங்க காத்துட்டு இருக்க போது. அதனால குடும்பத்தோட மறக்காம அங்க வந்துருங்க. உங்களை நாங்க அங்க சந்திக்க காத்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பாடல் கார்த்திக் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சிகமாட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்தத்திங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
2: உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 பிறகு 1 தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும் சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
2: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
1: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
2: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
1: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
2: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப்
2: மின்னல்
1: FM.

0: பக்கத் மடானி முனைப்பின் வழி 25,000 பேர் பயனடைவர் பிரதமர் தகவல். 16வது ஜோஹர் மாநில தேர்தல் 24,677 அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமு. இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பக்கத் மடானி முனைப்பின் வாயிலாக 25,000 பேர் பயனடைவர் என இலக்கிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டில் திறனாளர்களின் மேம்பாட்டினை வலுப்படுத்த அரசுசார் நிறுவனங்கள், அரசுசார் முதலீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பெட்ரோநாஸை இணைக்கும் தேசிய முனைப்பு இதுவாகும் என அவர் கூறினார். இந்த முனைப்பு திறன் மேம்பாடு, தரமான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட சமூக முன்னேற்றத்தை அதிகரித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது என்றார் அவர். இவ்வேளை மலேசியாவும் இந்தோனேசியாவும் சட்டம், நிர்வாகம் உள்ளிட்ட பல வியூகத்துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். அந்நாட்டின் சட்டம், மனித உரிமை, குடியுரிமை, சமூகத்துறை அமைச்சர் டாக்டர் யுஸ்ரேல் இல்ஹா மஹேந்திரா தம்மை மரியாதை நிமித்தம் புத்ராஜயாவில் சந்தித்தபோது இவ்விவகாரம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இச்சந்திப்பின்போது இவ்விரு தலைவர்களும் பல்வேறு துறைகளை வலுப்படுத்தும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். 16வது ஜோஹர் மாநில தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் இன்று 24,677 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை வெளியிட்டுள்ளது. அனைத்து 56 மாநில சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் அதிகாரிகள் அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை வழங்கியதாக தேர்தல் ஆணைய செயலாளர் டத்து கைருல் ஷாரில் இட்ரோஸ் தெரிவித்தார். அவற்றில் 23,288 அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள், காவல்துறை பணியாளர்கள், ராணுவ பணியாளர்கள், ஊடக பணியாளர்களை உள்ளடக்கிய படிவம் A1 பிரிவிற்கானவை என்று அவர் கூறினார். வெளிநாட்டில் வசிக்கும் மலேசிய குடிமக்களை உள்ளடக்கிய படிவம் 1B பிரிவின் கீழ் 1044 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளும், நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளை உள்ளடக்கிய படிவம் 1C பிரிவின் கீழ் 345 வாக்குச்சீட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவதற்காக எல்லை தாண்டிய ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல், சிறப்பு பணிக்குழுவை நிறுவுதல், பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கும் மீட்பதற்கும் வழங்கப்படும் உதவிகளை முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை மக்களவை இன்று சமர்ப்பித்தது. 2026 திருத்தம் செய்யப்பட்ட சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான சட்ட வரைவு மீதான விவாத அமர்வின்போது ஆளும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருத்தங்களை ஆதரித்ததோடு மேம்பாடுகளுக்கான பல பரிந்துரைகளையும் முன்வைத்தனர். இவ்வேளை வெளிநாடுகளில் இருந்து செயல்படும் சிறுவர் பாலியல் குற்றவாளிகள் சட்ட நடவடிக்கையிலிருந்து தப்பிவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய உரிய அணுகுமுறைகள் கையாளப்பட வேண்டும் என ஜெர்லூன் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் கனி அஹமத் வலியுறுத்தியுள்ளார். 2030 ஆண்டில் நாட்டில் உயர்தர மிளகு உற்பத்தியை 39,000 மெட்ரிக் டன்னுக்கு அதிகரிக்க தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சு இலக்கிட்டுள்ளது. தற்போது அதன் உற்பத்தி 33,000 டன்னாக உள்ளதாக துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹுவாங் தியோங் சி கூறினார். இது பதப்படுத்தப்படாத மிளகு ஏற்றுமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதோடு அம்மூலப்பொருள் சார்ந்த உயர்தர தயாரிப்புகளின் மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்கான முனைப்புகளில் ஒரு பகுதியாகும் என அவர் சொன்னார். மிளகு ஏற்றுமதி குறைக்கப்படும் விழுக்காடு குறித்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை, ஆனால் தெளிவான உற்பத்தி இலக்கு உள்ளதாக டாக்டர் ஸ்ரீ ஹுவாங் கூறினார். ஜூலை தொடங்கி மருந்து விநியோகத்தில் ஏற்படும் இடையூறு அல்லது முடக்கம் குறித்து அவற்றின் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் கட்டாயமாக அறிவிக்க வேண்டும் என்ற நடைமுறையை சுகாதார அமைச்சு செயல்படுத்தும். நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் மருந்து விநியோகச் சங்கிலியின் நிலைத்தன்மையையும் கட்டுப்பாட்டையும் உறுதி செய்வதற்காக எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வழிமுறை உள்ளது என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜெர்மனி லிண்டாவில் நடைபெறும் 75வது லோரிட்டி லிண்டாவ் நோபல் கூட்டத்தில் நாட்டை நிகழ்த்த 3 இளம் விஞ்ஞானிகள் கலந்து கொள்கின்றனர். ஜூன் 28 தொடங்கி ஜூலை 3 நாள் வரை இக்கூட்டம் நடத்தப்படும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் தெரிவித்துள்ளது. மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM இன் மருந்தக புலத்தின் விரிவுரையாளர் டாக்டர் நூர் லியானா முகமது யூசுப், மலாயா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் புலத்தின் ஆய்வு உதவியாளர் டாக்டர் பிரிஷாரானா கே மனோகரன் உட்பட கடல் புவி அறிவியல் கழகத்தின் உதவி ஆய்வாளர் டாக்டர் ரூத் நவோமி மேனுவல் ஆகியோர் அவர்கள் ஆவர் என அமைச்சர் டாக்டர் சாங் லி காங் குறிப்பிட்டுள்ளார். இன்று தென் தாய்லாந்து நரத்திவாட்டில் தன்னார்வல பாதுகாப்பு அணியினரின் வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் இரு மலேசியர்கள் காயமடைந்தனர். உள்நாட்டு நேரப்படி காலை மணி 11:40 அளவில் இச்சம்பவம் குறித்து புகார் பெற்றதாக நரத்திவாட் காவல்துறை தலைவர் பிரயோங் கோக்ஷாக்கா தெரிவித்தார். அதில் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட வாகனமும் சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 70 கிலோகிராம் எடையுள்ள சுயமாக தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு IED 1 கை தொலைபேசி மூலம் இயக்கப்பட்டதே இந்த வெடிப்புக்கான காரணம் என்றார் அவர். இவ்வேளை சுங்கை கோலோக் தன்னார்வ குழுவின் வாகனத்தை இலக்கிட்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக ஈரான் அமெரிக்க நுட்பக் குழுவினர் வரும் நாள்களில் சந்திப்பர் என்ற தகவலை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் நிராகரித்துள்ளது. அண்மைய நாள்களில் வளைகுடா பகுதியில் இருதரப்பினரும் துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறும் எந்தவொரு கூட்டமும் நடத்தப்படாது என தெஹரான் வெளியுறவு துணை அமைச்சர் காசிம் கரிபடாடி தொலைக்காட்சி நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தெஹரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான கூட்டம் செவ்வாய்க்கிழமை கத்தாரில் நடத்தப்படும் என அமெரிக்க செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருந்தது. பிரிட்டன் இளவரசி கத்தரின் புற்றுநோய் தொண்டு நிறுவனத்திற்கு நிதி திரட்டுவதற்காக கடந்த வார இறுதியில் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள மிக உயரமான மலைகளில் ஏறினார். இளவரசர் வில்லியமின் மனைவியான இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த வேளை 2025 ஜனவரி மாதம் புற்றுநோய் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக அறிவித்தார். அதன் பின்னர் அவர் படிப்படியாக தனது அரச கடமைகளை மீண்டும் மேற்கொள்ள தொடங்கினார். ஜூலை 10 நாளுக்குள் விசா இன்றி தங்கியிருக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டினரை கைது செய்யும் ஆணையை பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது 10 மேலாக நிராகரிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான ஆப்கான் நாட்டினரை தாயகத்திற்கு அனுப்பும் கொள்கையை மேலும் மோசமாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முழுவதும் இந்த சட்டம் செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. முறையாக விசா இல்லாதவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவர். கைது செய்யப்படுபவர்கள் குற்றச்சாட்டுகள், தண்டனை அல்லது நாடு கடத்தல் ஆகியவற்றுக்கு உட்படுத்தப்படுவார்களா என அந்த உத்தரவில் குறிப்பிடப்படவில்லை. உலக தரவரிசையில் முதல் நிலையில் உள்ள டென்னிஸ் விளையாட்டாளர் ஜெனிக் சின்ன உட்பட அரியானா சபலென்கா போன்ற விளையாட்டாளர்கள் விம்பிள்டன் போட்டியில் வழங்கப்படும் பரிசு தொகை குறைவாக இருப்பதாக கூறி வந்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக மே மாதத்தில் நடைபெற்ற பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டியின் முதல் வாரத்தில் செய்தியாளர் சந்திப்புகளை 15 சுருக்கிக் கொள்வதாக புறக்கணிப்பை வெளிப்படுத்தினர். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 15 மட்டுமே தங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் பதிலாக 22 வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் விம்பிள்டன் நிர்வாகம் பரிசு தொகையை 20 உயர்த்தியுள்ளது. பாக்கட் மடானி முனைப்பின் வழி 25,000 பேர் பயனடைவர், பிரதமர் தகவல். 16வது ஜோஹர் மாநில தேர்தல் 24,677 அஞ்சல் வாக்குச் சீட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று.
3: 2000 இன்றைய நாளில் நாகா நேஷனல் பல்கலைக்கழகம் யூனிடன் ஸ்லாங்கோர் பாங்கியில் அதிகாரப்படியாக திறந்து வைக்கப்பட்டது. யூனிடன் பொறியியல் வணிகம் தொடர்பான கல்வி திட்டங்களில் கவனம் செலுத்தும் ஒரு பல்கலைக்கழகமாகும். இந்த திறப்பு விழாவில் அதன் 5 இளங்கலை பட்டப்படிப்புகள் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரத்தை பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. மின்சார மின்னணு பொறியியல், மின்சக்தி பொறியியல், இயந்திர பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், கணக்கியல் ஆகியவை அந்த 5 இளங்கலை பட்டப்படிப்புகள். யூனிடனின் வரலாறு 1977 தொடங்குகிறது. சுல்தான் அஹமத் ஷா பயிற்சி கழகம் இல்சாஸ் நிறுவப்பட்டு தேசிய மின்சார வாரியம் LLN பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டது. 1994 அக்டோபர் 13 நாள் இல்சாஸ் தினகர் நேஷனல் பொறியியல் தொழில்நுட்ப கழகம் இக்கத்தான் என பெயர் மாற்றப்பட்டு பட்டய கல்வியையும் இளங்கலை பட்டப்படிப்பையும் தொடங்கியது. 1997 ஜூன் மாதத்தில் இக்கத்தான் பல்கலைக்கழக தரத்துக்கு உயர்த்தப்பட்டு யூனிடன் என்ற பெயரில் இயங்க தொடங்கியது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى صدق الله العظيم அகிலத்தார்களை படைத்து பரிமாளிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் உதவியினால் சூரத்துல் அலக் 96வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை முன்னால் நாம் பார்த்தோம். இந்த முதல் 5 வசனத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை சாதாரண இரத்தக்கட்டியிலிருந்து படைத்து அவனை உயர்வாக்குவதற்காக வேண்டி அவன் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று அல்லாஹு கட்டளையிடுகிறான். குர்ஆனிலே சொல்லும் பொழுது குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யதஸக்கருல் அல்பாப், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு, அறிவுடையவர்கள்தான் நல்லுபதேசம் பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். நேர்களே, நிச்சயமாக கற்றவரும் கற்காதவரும் ஒருபோதும் சமமாக முடியாது என்பதை இந்த கேள்வியின் மூலம் ஆணித்தனமாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உயர்வு கல்வியில்தான் இருக்கிறது என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் படிப்பால்தான் உயர்வு உண்டு என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த உயர்வை அடைய கல்வியை தேட வேண்டும். கல்வியை தேடக்கூடிய சமயத்திலே பல வகையான சோதனைகள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட அந்த சோதனைகள் வரக்கூடிய சமயத்திலே மனிதன் தன்னுடைய கல்வி கற்பதை விட்டுவிடக் கூடாது. எப்படியாவது அவன் கல்வி கற்க வேண்டும். அவன் அந்த கல்வியை கற்கக்கூடிய சமயத்திலே பொருளாதாரத்தின் காரணமாக சில சோதனைகள் வரலாம், அல்லது ஏதாவது இயற்கை உபாதைகளின் காரணமாக சில சோதனைகள் வரலாம். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த கல்வியை தேடக்கூடிய விஷயத்திலே மிகவும் அவன் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து படிப்பது மட்டும் போதாது, படிப்பதோடு சேர்த்து எழுத்தறிவையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எழுத்தறிவு மிகவும் முக்கியமானது. எப்படி எழுத்தறிவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1வது, எழுத்தறிவால் தகவல் பரிமாற்றம் என்பது ஏற்படுகிறது. எழுத்தறிவை வைத்து யாரிடம் வேண்டுமானாலும் எதையும் எழுதி கொடுத்து தகவல் பரிமாற்றம் செய்ய முடியும். 2வதாக, பல 100 ஆண்டுகள் ஒருவரின் கல்வி பாதுகாக்கப்படும். ஒருவர் எவ்வளவு படித்திருந்தாலும் படித்ததை ஒரு புத்தகமாக அவர் பதிவு செய்துவிட்டால் அவர் இறந்த பிறகும் கூட அவருடைய கல்வி பிறருக்கு பயன்படும். காலம் முழுவதும் மனிதர்கள் பயன்பெற முடியும். 3வதாக, வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு வாழ்க்கை தர உயர்வதற்கு நிச்சயமாக எழுத்தறிவு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. 4வது, கணினி மற்றும் நவீன டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவதற்கு அடிப்படையாக எழுத்தறிவு என்பது தேவைப்படுகிறது. ஒரு மனிதர் கல்வி படித்து நாவினால் மட்டும் உச்சரிப்பது போதாது, அதனால் கல்வி பூர்த்தி அடைந்து விடாது, மாறாக எழுதுவோல் மூலமே பூர்த்தியாகும். எனவே கல்வி மொழிவதும் எழுதுவதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த இரண்டையும் சேர்த்தே கற்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த ஐந்து வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐந்து வசனத்துடைய விளக்கத்திலே ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள். மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதமின் ஹசனின். தந்தை தன் மகனுக்கு அழகிய ஒழுக்கத்தை விட வேறு எதையும் அன்பளிப்பாக வழங்க முடியாது. அழகிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதில்தான் வாழ்க்கை தரம் இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், ஒரு தந்தை குறிப்பிட்ட அளவு தர்மம் செய்வதை விட தன் குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுப்பது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் படிப்பதிலும் கற்பதிலும் ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.
2: அல்லாஹ்

நேர்களே, சூரத்துல் அலக்குடைய 6 மற்றும் 7வது வசனத்தில் படித்த சில மனிதர்கள், திறமை உள்ள சில மனிதர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை அல்லாஹு கூறுகிறான். கல்லா இன்னல் இன்சான லயத்துகா, இவ்வாறு இருந்தும் நிச்சயமாக மனிதன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக வரம்பை மீறுகிறான். அவன் தன்னை இறைவனின் அருளிலிருந்து தேவையற்றவன் என கருதும் பொழுது மாறு செய்கிறான் என்று 6, 7 இந்த வசனங்களில் அல்லாஹு சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலம் 2 கருத்தை அல்லாஹு பதிவு செய்கிறான். 1, நன்றி செலுத்த வேண்டும், வரம்பு மீறக்கூடாது. அல்லாஹ் எந்த கல்வியை கொடுத்திருக்கிறானோ அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். எந்தெந்த அருள் கொடைகளை அல்லாஹு கொடுத்திருக்கிறானோ அதற்காக மிக முக்கியமாக நன்றி செலுத்த வேண்டும் என்ற முதல் கருத்தை அல்லாஹு பதிவு செய்கிறான். எந்தெந்த அருள் கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா வழங்கிய எல்லா அருள் கொடைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு 6 அறிவை வழங்கியிருக்கிறான். 1வது, தொட்டறிவது. ஒரு விஷயத்தை தொடுவதின் வழி தெரிந்து கொள்ளலாம். 2வது, சுவைத்தறிதல். துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, மதுரம், இது போன்ற விஷயங்களை சுவைத்து ஒரு மனிதர் விளங்கிக் கொள்ள முடியும். சுவைத்து அறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹு தரவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு உணவையும் மனிதன் விரும்பி சாப்பிட முடியாத நிலைக்கு வந்து விடுவான். 3வது, நுகர்ந்து அறியுதல். அதாவது எது நல்ல மனமாக இருக்கிறது என்பதை மனிதன் நுகர்ந்து அறிந்து கொள்கிறான். 4வது, பார்த்தறிவது. எந்த பொருள் வெண்மையாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்வையின் மூலம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறான். 5வது, கேட்டறிவது. ஒரு சப்தம் வருகிறது என்று சொன்னால் அந்த சப்தம் எதை குறிக்கிறது, எப்படிப்பட்ட சப்தம், என்ன அந்த சப்தம் வழியாக சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் அவன் புரிந்து கொள்கிறான். 6வது, பகுத்தறிவு. எது நல்லது எது கெட்டது என்று அவன் பிரித்து தெளிவாக விளங்கிக் கொள்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய அருளாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். இது அல்லாமல் எத்தனையோ விதமான அருள் கொடைகளை அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அதற்காக வேண்டி அல்லாஹுவிற்கு மனிதன் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவன் நன்றி தெரிவிக்காமல் மனிதன் அல்லாஹுடைய விஷயத்திலே வரம்பு மீறுகிறான். அதை அல்லாஹு தாலா 7வது வசனத்திலே இப்படி சொல்கிறான். அவன் தன்னை இறைவனின் அருளிலிருந்து தேவையற்றவனாக கருதும் பொழுது அவன் மாறு செய்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனத்துடைய 2வது கருத்தை நாம் பார்க்கிறோம். தன்னை அல்லாஹுவின் உதவியை விட்டும் தேவையற்றவனாக ஒருவன் கருதுகிறான் என்றால் நிச்சயமாக அவன் நஷ்டத்திற்குரியவன். ஏனென்றால் என்னிடம் எல்லாம் உண்டு, யாருடைய தயவும் தேவையில்லை என்று அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடிய சமயத்திலே அவன் கர்வம் கொண்டவனாக மாறிவிடுகிறான். உதாரணத்திற்கு, அழகாக உள்ள மனிதர் தன்னுடைய அழகின் மீது நம்பிக்கை வைக்கிறார். அதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய குடும்ப கீர்த்தி உள்ள மனிதராக இருந்தால் தன் குடும்பத்தின் கீர்த்தியின் மீது அவர் நம்பிக்கை வைக்கிறார். ஒரு மனிதர் செல்வத்தின் மீது மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவராக இருந்தால் தன்னுடைய செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார். ஒரு அறிஞர் மிகப்பெரிய அறிஞராக இருந்தால் அவர் தன் அறிவின் மீது நம்பிக்கை வைக்கிறார். அதே போன்று சக்தி உள்ள மனிதன் தன்னுடைய சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறார். சந்ததி பாக்கியம் உள்ள மனிதன் தன்னுடைய சந்ததியின் மீது அவன் மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கிறான். படைபலம் உள்ள மனிதன் தன் படையின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவன் இறைவனுடைய அருள் தேவையில்லை என்று அவன் நினைக்கிறான். இப்படி நினைப்பது என்பது மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் எல்லா நிலையிலும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை மனிதன் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் வரம்பு மீறி கொண்டே இருந்தால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக அவன் மாறிவிடுகிறான். வரம்பு என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹுதூதுல்லாஹ் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சில சட்டங்களையும் ஒழுக்க நடைமுறைகளையும் அல்லாஹு வகுத்துள்ளான். எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்பதே அந்த விஷயமாக இருக்கிறது. அதுதான் வரம்பு என்று சொல்லப்படுகிறது.
வரம்பு மீறுதல் எப்பொழுது நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது ஹராமை செய்தல், மது அருந்துதல், வட்டி வாங்குதல், பிறர் சொத்தை அநியாயமாக அபகரிக்குதல், அந்நிய பெண்களோடு தவறு செய்தல், இப்படியெல்லாம் செய்யக்கூடிய சமயத்திலே வரம்பு மீறுதல் என்பது நிகழ்ந்து விடுகிறது. இரண்டாவது கடமைகளை புறக்கணித்தல், தொழுகை, நோன்பு, ஜக்காத், தான தர்மம் செய்யாமல் புறக்கணிப்பது, அடுத்தவரை தான தர்மம் செய்ய விடாமல் தடுப்பது, இப்படி செய்வது வரம்பு மீறுவதாகும். மூன்றாவதாக அளவுகோலை மாற்றுதல், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை தடுக்கப்பட்டதாக ஆக்குவது, இது போன்ற அளவுகோலை மாற்றி அமைத்தல் என்பதும் மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅதூஹா, இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். ومن يتعد حدود الله فاولئك هم الظالمون, எவர் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறாரோ அவர் மிகப்பெரிய அநியாயக்காரர் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அவனுடைய அருள் தேவையில்லை என்று வரம்பு மீறி யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹு தாலா சூரத்துல் அலக்குடைய 6-7 இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவான கருத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு

0: விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி.
1: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
2: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

மீண்டும் கலப்படம் ஜோஹர் நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்களா? உங்களை சந்திக்க நாங்க வர போறோங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் குலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் இருக்கு இல்லையா, அங்க லெவல் 1 மண்டபத்தில் தான் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை பிரகனம், நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலைப்படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. யாரெல்லாம் வரப்போறாங்க நம்ம உள்ளூர் கலைஞர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி இவங்கெல்லாம் வந்துட்டு படைப்புகளை வழங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நகைச்சுவை விருந்து வழங்குறதுக்காக நன்றி ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேர்களை சந்திக்க வரப்போறாங்க. இது வெறும் இசை நிகழ்ச்சி மட்டும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய திறமை தனித்திறமையை காண்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அங்க காத்துட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு எதுவும் திறமை இருக்கு அப்படின்னா அங்க வாங்க, மேடை காத்துட்டு இருக்கு, குடும்பத்தோட வந்துருங்க, மறந்துடாதீங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பாத்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலஃபம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனுன் மணி வீரமோகன். நாட்டின் இலக்கவியல் உள்கட்டமைப்பு பாதுகாப்பாகவும் மீள்திறன் கொண்டதாகவும் இருப்பதை உறுதி செய்ய உள்ளூர் தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்துவதில் மலேசியா துரிதமாக செயல்பட வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி கூறினார். இன்றைய தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சியானது பெருகி வரும் சிக்கலான சவாலான இணைய அச்சுறுத்தல் சூழலை எதிர்கொள்ள தயார் நிலையை கோருவதில் இந்த நடவடிக்கை முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூர் உட்பட ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் பயனளிக்கும் நிலையான வளர்ச்சியை பெறுவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து உறுதியாக இருக்கும் என்று பக்கத்தான் அரபான் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தின் இஸ்மாயில் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையின் கீழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக உள்கட்டமைப்பு, பொது போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட முனைப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் சமூகத்திற்கு பயனளிப்பதை உறுதி செய்வதோடு புத்தாக்கங்கள் செழிக்கும் வழிவகுக்கும் சூழல்களை உருவாக்கும் நிலைக்கு அரசாங்கம் உயர வேண்டும் என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஙாங்ஓங் மீ தெரிவித்தார். இந்நிலையில் மலேசியாவின் நகர்ப்புற திட்டமிடல் கட்டமைப்பு எளிய அணுகுமுறைக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெஹ்ரான் முன்னதாக மறுத்த போதிலும் கத்தாரில் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள சந்திப்புக்கு ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் கூட்டத்தை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளது. அது நாளை டோஹாவில் நடத்தப்படும் என டிரம்ப் தமது த்ரூத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் ரஷ்ய ஏவுகணை திருக்கூர்தி தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். 24க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய நகரமான டினிப்ரோவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 5 பேரும் தெற்கு நகரமான ஜப்போரிஜியாவில் நகர பேருந்து ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேரும் உயிரிழந்தனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து 32 அணிகளுக்கிடையிலான ஆட்டத்தில் பின்னிரவு 1 மணிக்கு பிரேசில் ஜப்பானுடன் பொருதும். ஜெர்மனிக்கும் பராகுவேவுக்கும் இடையிலான ஆட்டம் அதிகாலை 4:30 தொடங்கும் வேளை காலை 9 மணிக்கு நெதர்லாந்து மொரோக்கோவுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து டிக்டாக் நேரலையில் நீங்க பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க வாங்க. என்ன பாட்டு யாருக்காக வேணும், இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாருக்கும் தெரிவிக்க போறீங்களா, டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. அங்க இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். இன்றைக்கு 29 ஜூன் உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.

0: சொர்க்கம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

பிரகதி கொண்டு வந்த பாடல் தான் நம்ம கேட்டிருந்தோம். டிக்டாக் நேரலையில் தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு நீங்க பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த பாடல் மனோஜ் வந்து மோனிஷாவுக்காக நம்ம உள்ளூர் பாட்டு ஹெர்வினோட பாடல் வந்து கேட்டிருக்காங்க, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
2: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
2: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்.
2: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்டேன்.
1: இன்னுமா?
2: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா?
2: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
3: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
2: வாங்க
3: எங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.

கௌரி ஆறுமுகம் கொண்டு வந்த நம்ம உள்ளூர் பாட்டுங்க. சரி, டிக்டாக் நேரலை பக்கமாக நீங்களும் பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னா இப்பவே அங்க வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க நம்ம பேசலாம். யாருக்காக என்னென்ன பாட்டு வேணும் அப்படின்றத தாராளமா நீங்க கேட்கலாம். அடுத்த பாடல் ராமகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய மனைவி வினோதினிக்காக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா அது.

கருப்பு படத்துல இருந்து பிரியங்கா உங்களுடைய நண்பர்களுக்காக அந்த பாடல் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்களும் யாருக்காவது உங்களுடைய அன்புக்குரியவருக்கு பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே டிக்டாக் நேரலையில் நீங்க பாடலை கேட்கலாங்க. அடுத்த பாடல், இந்த பாடலை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ஒரு நல்ல பாடல் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புவினா நிர்மலனுக்காக அன்பு பரிசா அந்த பாடலை வழங்க சொல்லியிருக்காங்க, கேட்கலாம்.

0: நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் போக கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

எப்பவுமே நீங்க சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், இன்றைக்கு மட்டும் இல்ல என்றைக்குமே நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. காந்தி சீதா சூர்யா பிரபாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இந்த பாடல் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க, எல்லோருக்காகவும் அந்த பாடல் தான். யார் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்காக அந்த பாடல். சரி, மீண்டும் கலப்படம் வந்தாச்சுங்க. ஜோஹூர் நேர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களை சந்திக்க நாங்க வரப்போறோம் July 4 இந்த வாரம் சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹூர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. எப்போ எப்போன்னு காத்துட்டு இருந்த தருணம் இப்போ மீண்டும் வந்தாச்சு. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்கே வந்தீங்கன்னா உள்ளூர் கலைஞர்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க. கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க மட்டும் இல்லைங்க, நகைச்சுவை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? யார் வரப்போறாங்க? நம்ம நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேர்களை சந்திக்க வரப்போறாங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தனித்திறமையை காண்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அங்கே காத்துட்டு இருக்கு. ஆமாம், எதுவும் எனக்கு தனித்திறமை இருக்கு, இதை நான் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மேடையை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மேடை உங்களுக்காக காத்துட்ருக்கு. நல்ல முறையில் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குடும்பத்தோடு மறக்காமல் வந்துடுங்க கலப்படம் நிகழ்ச்சிக்கு. சரியா, இப்போ அடுத்த பாடல் அணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிலா நீ வானம் அப்படின்ற பாடல் பொக்கிஷ படத்தில் இருக்கும் இல்லையா, ஒரு நல்ல பாட்டு. இன்றைக்கி பௌர்ணமியும் கூட வெளியே அந்த நிலவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த பாடல் முடிஞ்சால் ஒரு பயணம், நம்ம அன்புக்குரிய ஒரு பக்கத்தில் இருக்கும்போது இவ்வளோ நல்லாயிருக்கும்ல. அணி வந்து அவங்களுடைய கணவர் ராஜனுக்காக அந்த பாடல் கேட்டிருந்தாங்க, கேட்கலாம்.

இந்த பாடல் கன்னிகா அவங்களுடைய கணவர் டாஸ்க்காக கேட்டிருந்தாங்க. அதே பாடல் மலர் அவங்களுடைய கணவர் கோபி ஜான்காக கேட்டிருந்தாங்க. கலா அவங்களுடைய மாமா ராஜாவுக்கு நாளைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனி பிறந்தநாள் வாழ்த்து. அடுத்து நிறைவு பாடல் ஸ்டீஃபன் சக்காரியாவோட பாடல் வந்து காயத்ரி காயு வந்து அவங்களுடைய அம்மாவுக்காக கேட்டிருந்தாங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு யார் சரியான பதில் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து அந்த கடைசி பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காயத்ரி தான் சரியான பதில் வந்து கொடுத்துருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
3: கலப்படம்
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். முதன்மை நகரங்களுக்கு இன்னும் அணுகல் வசதி இல்லாத ஐநா சபா சரவாக்கின் புறநகரங்களில் புதிய இணைப்பு சாலைகள் அமைப்பதற்கான பரிந்துரைகள் 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இணைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். புறநகர் பகுதிகளை பெருநகரங்கள் உட்பட நடப்பில் உள்ள குடியிருப்புகளுடன் இணைக்கும் சாலைகளை அமைப்பது அரசாங்கத்தின் கடப்பாடாகும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி குறிப்பிட்டார். 2017 சிறார் பாலியல் குற்றச்சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தம், வெளிநாட்டில் பாலியல் குற்றத்தை புரிந்தாலும் நடவடிக்கைகளை எடுக்க மலேசியா அதிகார வரம்பு கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்யும். எல்லை கடந்த பாலியல் குற்றங்களிலிருந்து சிறாரை பாதுகாக்கும் முனைப்பினை வலுப்படுத்தும் நோக்கத்தை இது கொண்டது என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலின் ஒட்மன் சயீத் குறிப்பிட்டார். பர்லீஸின் பாதுகாப்பு நீடித்திருப்பதை உறுதி செய்ய மாநில காவற்படை இதர செயலாக்க தரப்பினருடன் இணைந்து ஒத்துழைப்பினை வலுப்படுத்துதல் உட்பட செயலாக்க உளவு நடவடிக்கைகளை அதிகரிக்கும். இதன் வாயிலாக ஆள்கடத்தல் உள்ளிட்ட எல்லை கடந்த குற்றவியல் சம்பவங்களை துடைத்தொழிக்க இயலும் என பர்லீஸ் காவற்படை தலைவர் டத்து முகமது அப்துல் ஹலீம் குறிப்பிட்டார். பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் உருவான பல்லாண்டுகள் பழமையான ஹாங்காங்கின் பாலியல் குற்றங்கள் தொடர்பான சட்டத்தில் திருத்தம் செய்ய அதிகாரிகள் முன்மொழிந்துள்ளனர். அந்நாட்டில் நடப்பில் உள்ள பல பாலியல் குற்றங்கள் தொடர்பான சட்டங்கள் 1956 இங்கிலாந்தில் இயற்றப்பட்ட சட்டங்களைப் போன்றே இன்றும் உள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலாவிற்கு உதவுவதற்காக அமெரிக்கா 300 மில்லியன் டாலருக்கும் அதிகமான நிதியை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. முன்னதாக 150 மில்லியன் டாலர் நிதி வழங்கப்படும் என அறிவித்திருந்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்தது. அவசர மருத்துவ பராமரிப்பு, உணவு உதவி, நீர் சுகாதாரம், தங்குமிடம், பாதுகாப்பு, தளவாட உதவிகளை இந்த நிதியுதவி வழங்கும் என்று அது கூறியுள்ளது. விளையாட்டு கார்பந்து. கடந்த பருவ இறுதியில் பெப் குவார்டியோலா பதவி விலகியதைத் தொடர்ந்து மான்செஸ்டர் சிட்டி ஒரு புதிய இலக்கு நோக்கி பயணிக்க செல்சி முன்னாள் பயிற்றுநர் என்சோ மாரெஸ்காவை நியமித்துள்ளது. எத்திஹாட் அரங்கிற்கு மாறும் தனது ஒப்பந்தத்தை உறுதி செய்ய பல வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்த பிறகு மாரெஸ்கா 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கங்க. 60களில் வெளிவந்த பாடலை இனி தொடர்ந்து நீங்க டிக்டாக் நேரலையில் தாராளமா விரும்பி கேட்கலாம். யாருக்காக என்ன பாட்டு இன்றைக்கு பழம் பாடல்ல என் மனசுல இப்போ நான் வச்சிருக்கிற பாட்டு இந்த பாட்டு தாங்க. அதை இவங்களுக்காக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, பாடலை தாராளமா கேளுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: செய்ய வணக்கம். மின்னலில்
1: பாயிண்ட்ல போகும்போது இந்த கிளவுட்ல போய் இடிக்குது இல்ல,
2: ஓ டர்புலன்ஸ்,
1: இந்த டைம் மட்டும் தான். அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு.
3: யாரும் கை பிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல சார், நீங்க போயிட்டு இருக்கேன், என்ன அறியாமே நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நல்ல ஒரு பிரைட் வியூ எப்படின்னாக்க, என் கண்ணாடியில வந்து தெரியுது பிளைட் வந்து இறங்கி லேண்டிங்லாம் தண்ணியில போற மாதிரி, அந்த தண்ணியில இடிக்கிற மாதிரி இது பண்ணோன்னு எனக்கு அந்த பிளைட் வந்து கரெக்டா ஆடி இருக்கு. நான் கட்டி என் கனவுல நடந்துச்சு, ஆனா பிளைட் உள்ளதான் உட்காந்துருக்கேன், நான் சத்தம் போட்டு கட்டி இருக்கேன். என் வாய்ஸ் தான் டக்குன்னு பாத்து கையை தட்டி எழுப்புனாங்க. வரிசையிலே பத்து பேர்
3: உட்காந்துருப்பாங்க, தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு.
1: பறக்க முடியாது சார், நான் பறந்துகிட்டு இருக்கேன். அந்த பிளைட் வந்து தண்ணிக்கு மேல பறக்குது, தண்ணி அந்த அலையில இடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிளைட் ஆடவும் சத்தம் போட்டேன், போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன்.
3: இப்பயும் கனவுல மிதக்கிறீங்களா?
1: இல்ல சார், நான் எப்பயுமே நீதான் பார்த்தா இருப்பேன். அந்த பிளைட்ல போனா மட்டும் அந்த ஃபோபியா இருக்கும்.
3: சார், எப்படி அம்மானு கத்துறீங்களா, ஆத்தானு கத்துறீங்களா?
1: ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சுன்னு கத்தி இருக்கேன். வாய்ப் சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. கணக்கு இல்ல சார், நான் எத்தனை தடவை பறந்துருக்கேன், ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் என்னால மறக்கவே முடியாது.
3: நாங்களும் மறக்க மாட்டோம்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

வானம்பாடி திரைக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். கலப்படம் நிகழ்ச்சி எப்போ எப்போன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல பதில், மீண்டும் கலப்படம் வந்தாச்சுங்க. ஜோஹோர் நேயர்கள் உங்களை சந்திக்க வரப்போறோம் ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹோர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் தான் இந்த கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம் நாட்டு உள்ளூர் கலைஞர்கள் யாரெல்லாம் உங்களை சந்திக்க வரப்போறாங்க அப்படின்னா, கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் பொன் ரமேஷ், பிரிய சகி இவங்களாம் வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை விருந்து வழங்குறதுக்காக நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹோர் நேர்களை சந்திக்க போறாங்க. ஆக இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் முடியும். நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமை எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மேடை அங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குடும்பத்தோட மறக்காம வாங்க, இலவசமா இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. சரி, இப்போ அடுத்த பாடல் ஸ்ரீ வந்து கமலாவுக்காக அந்த சிவகாமி மகனிடம் அப்படின்ற பாடல் வந்து கேட்டிருக்காரு. நீங்களும் உங்களுக்கு எதுவும் பிடிச்ச பாடல் இருக்கு, இப்போ இந்த நேரத்தில் அந்த பாடல் கேட்கணும்னு தோணுதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பாட்டு அப்படின்றத தாராளமா டிக்டாக் நீரலை பக்கமா வந்து நீங்க சொல்லலாம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
2: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
2: சுகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
2: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்டேன்.
1: இன்னுமா?
2: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?

0: நான் மலரோடு அப்படின்ற பாடல் வந்து யார் கேட்டிருந்தாங்கன்னா இரண்டு பேர் கேட்டிருக்காங்க. ரமணா வந்து அவருடைய தோழி அசோதாக்கா கேட்டிருந்தாங்க. பிறகு சைதோன் அவங்களுடைய தோழி உஷா தேவிக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த பாடலை வழங்கிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உஷா தேவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுது, அதனால மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை மின்னலபம் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போது அடுத்த பாடல் அன்பரசன் வந்து சுங்காய்பத்தானியில் இருக்கிற செல்விக்காக என்ன பார்வை அப்படின்ற பாடல் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கிடையில் நிறைய பேர் வந்து நமக்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, உங்களுடைய ரசனைக்கு நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம்.
1: என்ன

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒளிபரப்பு மையம் RTN.

ஃபிஃபா உலக கிண்ணம் இன்றைக்கு அதிகாலை ஆட்டம், அதாவது நாளைக்கு அதிகாலை ஆட்டம் வந்து ஜப்பான் பிரேசில் மோதுறாங்க. அதில் யார் வந்துட்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்ற கேள்வி டிக்டாக் நேரலை பக்கமாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பிரேசில் தாங்க, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்து ஆட்டங்களையுமே வந்து நீங்கள் ஆர்டிஎம் கிளிக்கில் பார்க்கலாங்க. சரி, இப்போ இந்த பாடல் புகனேசம் உடைய மகள்களுக்காக கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் பவானி யாரடி நீ மோகினி பாட்டை கணவர் பாண்டியனுக்காக கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல் ரோஜாவுக்காக வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தின் மதிப்பு, அது வாழ்க்கையில் மறைந்த ஒரு பொக்கிஷம். ஒரு சிறிய சிந்தனை கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு பணக்காரர் தனது வாழ்க்கை முழுவதும் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்தினார். பகல் இரவு என்று பாரபட்சம் பார்க்காமல் உழைத்தார். வயது 70 கடந்த பிறகு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவரிடம் சென்றார். மருத்துவர் சொன்னார், உங்களுக்கு ஓய்வு தேவை, மன நிம்மதி வேண்டும், உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்களேன் என்றார். அவர் சோகமாக ஒரு புன்னகை விட்டார். அவர் சொன்னார், அதை செய்ய நேரம் இருந்திருந்தால் இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க மாட்டேனே. இது ஒரு சாதாரணமான ஒரு உரையாடல் போன்று உங்களுக்கு தோன்றும். அவர் பணத்தை குவித்தார், ஆனால் நேரத்தை இழந்து விட்டார். பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம், போதுமென்ற அளவிற்கு நாம் அதை சம்பாதிக்க முடியும், ஆனால் கடந்து போன நேரத்தை யாராவது திரும்ப கொண்டு வர முடியுமா? இந்த கதையினுடைய நெறி மிகவும் அழகானது, ஆழமானது. நாம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் தினமும் 24 மணி நேரம் சமமாக எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்லையா? ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை தீர்மானிக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதனால்தான் நேரத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் இடுகிறான். சூரத்துல் ஆசர் 103 அத்தியாயம் சொல்கிறது, காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஆசர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். எவ்வளவு வலிமையான ஒரு எச்சரிக்கை பாருங்கள். நேரத்தை வீணாக்குகிறவன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 2 அருட்கொடைகள் குறித்து பலர் ஏமாற்றத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்றொன்று ஓய்வு நேரம். நியமத்தானி மஹ்பூனுன் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். ஸிஹத் என்றால் ஆரோக்கியம், ஃபராஹ் என்றால் ஓய்வு நேரம். நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. கண்ட நேரத்தில் தூங்குகிறோம், செய்யக்கூடாத காரியங்களை செய்கின்றோம், கண்ட நேரத்தில் நாம் உணவு உட்கொள்கிறோம். இப்படி ஆரோக்கியமாக நாம் இருக்கின்ற நேரத்தில் நாம் அதனுடைய மதிப்பை உணராமல் நாம் தவறுகளை செய்கின்றோம். நமக்கு நேரம் இருக்கும் போது அதனுடைய அருமையை நமக்கு தெரிவதில்லை, வீணாக நேரத்தை நாம் கடத்துகிறோம். உபயோகமில்லாத வழியிலே நாம் நேரத்தை செலவிடுகிறோம். நேயர்களே, நாம் எதற்கெல்லாம் நேரம் செலவிடுகிறோம் சற்று யோசித்து பாருங்கள். முடிவில்லாத கைத்தொலைபேசிகளில் மூழ்கி அதை தடவுவதிலேயே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் பயனற்ற வாதங்கள் புரிகிறோம். அதிலிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் நாம் தெரிந்தே நாம் தேவையில்லாத தர்க்கங்களிலும் வாதங்களிலும் ஈடுபடுகிறோம். நாளைக்கு தள்ளி போடும் நல்ல செயல்களை சொல்லலாம். இந்த செயல்களை இன்று முடிக்காமல் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாம் அடுத்த நாளுக்கு அதை விட்டு விடுகிறோம். இப்படி நேரம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தினுடைய வலிமையும் அதனுடைய மதிப்பும் தெரியாமல் நாம் அந்த நேரத்தை வீணாக கழித்து சோம்பேறித்தனமாக அதை விட்டுவிடுகிறோம். ஆனால் நாம் பெற்றோர்களிடத்தில் பேசுவதற்கு தயாராக இல்லை, அதற்கு நேரம் கொடுப்பதில்லை. மனைவி மக்களோடு அமர்ந்து நேரம் செலவழிப்பதில்லை. நம்மை நாமே சிந்திப்பதற்கு நேரம் செலவழிப்பதில்லை. ஏன், இறை வணக்கங்கள் புரிவதற்கும் திருவேதத்தை ஓதுவதற்கும் கூட நாம் நேரம் செலவழிப்பதில்லை. நல்ல விஷயங்கள் கேட்பதற்கும் நேரம் செலவழிப்பதில்லை. இது எல்லாம் விட பணம் நமக்கு பெரிய விஷயமாக தோன்றுகிறது. நேரம் என்பது பணத்தை விட பெரிய செல்வம். ஒரு மாணவன் இன்று படிக்காமல் நேரத்தை வீணாக்கினால் நாளை வருந்துவான். ஒரு தந்தை இன்று குழந்தையுடன் நேரம் செலவழிக்காவிட்டால் நாளை அந்த குழந்தை நேரம் கொடுக்காமல் போகலாம். ஒரு மனிதன் இன்று நல்ல செயல்களை தள்ளி போட்டால் நாளை அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். எனவே நேரத்தை நாம் சரியான வழியில் செலவு செய்ய வேண்டும். இன்று நான் என் நேரத்தை எதற்காக செலவிடுகிறேன் என்று நாம் யோசிக்க வேண்டும். நேரத்தை நன்றாக பயன்படுத்துவது வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்துவதற்கு சமம். இறுதியாக ஒரு அழகான துவாவோடு முடிக்கிறேன். யா அல்லாஹ், எங்களுக்கு அளித்த நேரத்தின் மதிப்பை உணரச் செய். பயனுள்ள செயல்களில் எங்கள் நேரத்தை செலவிட அறிவைத்தா. எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கக்கூடிய வழியில் எங்களை நடத்துவாயா. ஆமீன். அன்பான நேர்களை, நேரத்தை பேணுங்கள், வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். இன்றைய நாளை இனிமையாக்கி எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னலம் உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

நிகழ்ந்திருந்து ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கிளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.

நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: அறிவியலும் ஆன்மீகமும் பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன்.
1: இன்று நாம் பார்க்க போவது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வில்வத்தை பற்றியது. ஒரு மரத்தை விஞ்ஞானம் எப்படி பார்க்கின்றது, அதே மரத்தை மெய்ஞானம் எப்படி பார்க்கின்றது? வில்வம் இந்திய மருத்துவ மரபில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு சிறந்த மருத்துவ மூலிகை மரமாகும். இதன் இலை, பழம், பட்டை, வேர் என அனைத்து பகுதிகளும் மருத்துவ பயன்பாட்டில் இடம்பெறுகின்றன. இன்றைய நவீன அறிவியல் ஆய்வுகள் வில்வத்தில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல இயற்கையான வேதிப்பொருட்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளன. அவற்றில் சில நோய் எதிர்ப்பு சக்தியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாடுகள், ஆன்டி மைக்ரோபயல் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்று சொல்லக்கூடிய அழற்சியை குறைக்கும் பண்பு, செரிமான மண்டல ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் திறன், இப்படி பல பயன்களை வில்வம் கொண்டிருப்பதாக இன்றைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட மருத்துவ குணங்களின் காரணமாக ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வில்வம் வெகுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. வில்வ பழம் நார்ச்சத்து நிறைந்தது, அது செரிமானத்தை மேம்படுத்த உதவுகின்றது. வில்வ இலையும் பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது. வயிற்று புண்களுக்கு வில்வ இலையை மருந்தாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகின்றார்கள். வில்வம் ஒரு மதிப்புமிக்க மருத்துவ மூலிகை என்றாலும் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மூலிகையையும் பிரதான சிகிச்சைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடாது. மெய்ஞானம் அதன் ஆன்மீக பயனை உணர்த்துகின்றது. சிவ வழிபாட்டில் வில்வத்திற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. வில்வ இலை மூன்று இதழ்களை கொண்டது. அந்த இதழ்கள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற மூன்று தெய்வீக சக்திகளை குறிக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. மற்றொரு விளக்கத்தின்படி அது சிவபெருமானின் மூன்று கண்களை நினைவூட்டுகின்றது என்று கூறுகின்றார்கள். இன்னும் ஆழமாக பார்த்தால் மனிதனை பிணைத்திருக்கும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று மலங்களை கடந்து ஞான நிலையை அடைய வேண்டும் என்பதையே வில்வம் உணர்த்துகின்றது. சிவபெருமானுக்கு வில்வத்தை அர்ப்பணிப்பது என்னுடைய அகங்காரத்தையும் அறியாமையையும் குற்றங்களையும் உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்ற உள்ளார்ந்த ஆன்மீக பிரார்த்தனையாகும். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. நமது முன்னோர்கள் ஏன் வில்வத்தை வெறும் மருத்துவ மூலிகையாக மட்டும் சொல்லவில்லை, ஏன் அதை சிவபெருமானோடு இணைத்தார்கள்? இதற்கு பின்னால் ஒரு ஆழமான சமூக அறிவியல் இருக்கின்றது. இந்த மரம் பயனுள்ளது, பாதுகாப்போம் என்று சொன்னால் சிலர் கேட்பார்கள், ஆனால் பலர் மறந்து விடுவார்கள். இது சிவபெருமானுக்குள்ள புனித மரம் என்று சொன்னபொழுது அதை வெட்ட மக்கள் தயங்கினார்கள். வில்வ மரத்தை வீடுகளில் வளர்த்தால் புண்ணியம் என்று எண்ணினார்கள். அதை கோயில்களில் நட்டார்கள். தலைமுறை தலைமுறை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மடானி திறப்பு முனைப்பு வழி 25,000 பேர் பயனடைவர் என இலக்கிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்த அரசாங்க தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்களையும் அரசு சார் நிறுவனங்களையும் பெட்ரோனாஸையும் இணைக்கும் தேசிய முனைப்பாக பக்கத் மடானி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்துவதில் மலேசியா விரைந்து செயல்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமிடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இலக்கவியல் கட்டமைப்பு பாதுகாப்பாகவும் நீடித்திருப்பதையும் உறுதிப்படுத்த அது அவசியமாகிறது. மேலும் இணைய அச்சுறுத்தல்கள் வலுத்துள்ள இந்த காலகட்டத்தில் அதனை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலையில் நாடு இருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். வெனிசுலாவில் அண்மையில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்துக்கு பிறகு மீட்பு பணிகளில் பங்கேற்க விரும்பும் அரசுகள், அமைப்புகள், தனிநபர்கள் நிதியுதவியை பங்களிக்கலாம் என்று மலேசியாவில் உள்ள வெனிசுலா பொலிவாரியா குடியரசின் தூதரகம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரைவாக மீட்பு பணி முயற்சிகளை மேற்கொள்வது உட்பட உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதே இந்த நிதியின் நோக்கம் என்று அத்தூதரகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்தியா புதுடில்லியில் காற்று மாசுபாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்ட புதிய கொள்கையை அதிகாரிகள் அறிவித்தனர். மேலும் மக்கள் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து மின்சார வாகனங்களை வாங்குமாறு ஊக்குவிக்கப்படுகின்றனர். இந்த புதிய மின்வாகன கொள்கை நாளை தொடங்கி 2030 மார்ச் 31 வரை நடப்பில் இருக்கும் என மாநில முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். உலகக்கிண்ண கார்பந்து. பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி சிறந்த 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது. மாற்று வீரராக களமிறங்கிய கேப்ரியல் மார்டினெலி ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தின் போது புகுத்திய கோல் பிரேசிலின் வெற்றியை உறுதி செய்தது. இவ்வேளை ஜெர்மனிக்கும் பராகுவேக்கும் இடையேயான ஆட்டம் நடைபெறும் நிலையில் இரு அணிகளும் 1-1 என சமநிலையில் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடங்கள். இடம்பெறுவது தீன் சுவை கானுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

அன்பான மீனலஃபம் நேயர்களே, இன்றைய உலகில் பொருளாதார ரீதியில் தன்னை விட செல்வந்தனாக இருப்பவனை பார்த்து மனிதன் தன்னை வேதனையில் ஆழ்த்திக் கொள்கின்றான். தன்னை விட உயர்ந்த மக்களை பார்த்து ஏக்கப்பெருமூச்சு விடும் இந்த பாதகமான மனித நோயை கடைசியில் போர் மேகங்கள் சூழ்ந்து பல்லாயிரக்கணக்கான, ஏன் பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகி போகின்றன. இந்த பொறாமை மக்களை அழிக்கும் அணு ஆயுதமாக திகழ்கின்றது. இங்குதான் மனித உளவியலை அறிந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் மனித வாழ்வியலுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் ஓர் அற்புத வழிகாட்டலை வழங்குகின்றான். மனிதர்களிடம் குடிக்கொண்டிருக்கும் இந்த புற்றுநோய்க்கு சிறந்த மாமருந்தை வழங்குகின்றான். அந்த மாமருந்து இதோ. செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே அவற்றில் தம்மை விட கீழானவர்களை அவர் பார்க்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதார நூல் புகாரி.

அகில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அரும் மருந்து கால் செருப்பில்லை என்று ஒருவர் கவலையுடன் நடந்து வருகின்ற போது, தன் எதிரே வருகின்ற ஒருவர் காலே இல்லாமல் நொண்டியடித்துக் கொண்டு ஆனந்தமாக செல்வதை பார்த்து தன் மனதை ஆற்றியும் தேற்றியும் கொள்கின்றார். இதுபோல் அழகில் குறைந்தவர் அழகானவரை பார்த்து பொறுமிக் கொண்டிருக்காமல் தன்னை விட அழகில் குறைந்தவரை பார்த்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டால் அவர் பூரண நிம்மதி அடைகின்றார். இது உடலமைப்பு ரீதியிலான பிரச்சினைக்குரிய மிக பெரும் தீர்வாகும். இதுபோல் பொருளாதார ரீதியில் தனி மனிதன், குடும்பம், நாடு என்று எல்லோருமே தனக்கு கீழுள்ளவரை பார்த்து ஆறுதல் அடையும் போது தனி மனிதன் நிம்மதி அடைகின்றான். குடும்பம் நிம்மதி பெறுகின்றது, நாடு நிம்மதி பெறும் மூச்சு விடுகின்றது. அகில உலகிற்கும் அமைதியை தரும் மார்க்கத்தின் மக்கள் தூதராக வந்த அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோயை கீழுள்ள மக்களை பார்த்து குணப்படுத்த சொல்கின்றார்கள். இது பேணப்படுமாயின் இன்ஷா அல்லாஹ் நம் உள்ளம், நம் இல்லம், நம் நாடு அமைதி பூங்காவாக மாறிவிடும்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. இன்றைக்கு தெய்வீகன் புவனாவோடு உங்களுடைய காலை பொழுதை இனிதே தயாராகுங்கள். அழகா கொண்டுட்டு போக நீங்க தயாரா இருக்கணும்.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் தெய்வீகன். புதிய நாள்ல நம்ம சந்திக்கிறோம். ஆக 24 மணி நேரம் கிடைக்குது இல்லையா?
0: ஆமா,
1: அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம் என்பதுதான் நம்முடைய நாளைய தீர்மானிக்குதான்.
0: சரி, எங்க நிர்வாகம் நிர்வகிப்பு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத வழி வகுக்கிறது எல்லாம். அதனால நமக்கான நாள் கிடைச்சிருக்கு, மத்தவங்க எல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. என்னுடைய நாளை நான் நல்லபடியா கொண்டுட்டு போறேனா இல்லையா அப்படின்றத முடிவு பண்றது என்னுடைய கையில. அந்த மாதிரி உங்க கையிலயும் இருக்கு.
1: வாய்ப்புகளை மட்டும் நினைத்து நன்றி சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம்.
0: வாங்க, இந்த நாளை ரொம்ப சிறப்பா நம்ம வந்து தொடங்குவோம். காலையில 10 மணி வரைக்கும் வணக்கம் இன்னல் உங்களுடைய நாளை இன்னும் சிறப்பா கொண்டுட்டு போவதற்காக காத்திருக்கின்றது. திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 16 நாள், 2026 ஜூன் 30 செவ்வாய்க்கிழமை இன்று.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன்னா புஷ்அப் செய்யுது. ஸோ புஷ்அப்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா புஷ்அப் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம், அது கீழே ரெண்டு கையை வச்சு இப்படி தூக்கி எந்திரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து பலம் குறைவா இருக்கு, செய்ய முடியாது. ஸோ கீழே வந்து நம்ம எப்போதும் பண்ற புஷ்அப் வந்து மட்டும் இல்லை, புஷ்அப்ங்கிறது வந்து நம்ம வால்ல கூட பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு செவ்வறு ஒரு வால்ல வந்து ரெண்டு கையை வச்சுட்டு புஷ்அப் செய்யலாம். ஸோ அந்த புஷ்அப் வந்துட்டு நீங்க 5 செட் பண்ணலாம். 5 செட் வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து 10 முறை வந்து நீங்க பண்ணீங்கனாக்கா உங்களோட மார்பு, அப்புறம் தோள்பட்டை, அப்புறம் கைகள் எல்லாமே வந்து பலமா இருக்கும். இந்த எக்ஸசைஸுமே வந்து கூட எல்லாருமே பண்ணலாம், சின்ன பிள்ளைங்கள இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, சோ இதோட நான் நாளைக்கு இன்னொரு ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன். நன்றி.

0: மணி இப்போது 6:42 பத்திரிகைகளில் வெளி வந்திருக்கக்கூடிய செய்திகளோடு இந்த மணி நேரத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட மலேசிய கடப்பிதழின் புதிய பதிப்பை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் வளாகத்தில் வெளியிடவிருக்கின்றார் அப்படின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது.
1: அதனையடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கிற செய்தி, 2026-2030 வரைக்குமான ஒரு தேசிய நடவடிக்கையாக வழங்கும் மலேசிய டிஜிட்டல் 2030 செயல் திட்டத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தொடக்கி வைத்தார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, இந்திய சமூகத்தின் பொருளாதார பயணத்தில் ஒரு புதிய நம்பிக்கையின் கீற்றாக மலேசிய இந்திய உருமாற்று பிரிவு மித்ரா இருக்கு இல்லையா, நாடு தழுவிய அளவில் 700 தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் உயர்வு மாடாணி எனும் மானிய திட்டத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றது அப்படின்ற செய்தி வந்திருக்கின்றது.
1: சரி, அதிகமா பத்திரிகைகளை பார்த்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், மற்றும் ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலம் வழித்தடம்
0: நீங்களும் வந்து செய்திகளை பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. உலக கிண்ணம் என்ன நடந்துட்டு
1: இருக்கு, நல்ல செய்தி வந்திருக்கு. பிரேசில் ஜப்பானுக்கான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் ஒரு வரலாற்றை படைத்து முறியடி வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
0: அடுத்தபடியாக ஜப்பான் பிரேசிலை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஜெர்மனி பராகுவேவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ரவுண்ட் 32-க்கான ஆட்டம் நடந்துட்டு இருக்கு, கூடுதல் நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 1-1 அப்படின்ற சமநிலையில தான் இன்னும் ஆட்டம் போயிட்டு இருக்கு. 98 நிமிடங்களை கடந்த ஆட்டம் சென்று கொண்டிருக்கிறது. ஆமா, என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல, பாக்கலாம். ஆனா பராகுவே பக்கம் கொஞ்சம் ஆட்டம் நல்லாவும் இருக்கு, அதையும் ரசிக்கக்கூடிய வகையில இருக்குது. அவங்களுடைய பாசிங் ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 7 மணிக்கு பிறகு இது பற்றிய விவரங்களோடு உங்களை நாங்க சந்திக்கிறோம். இப்ப என்னன்னா, நீங்க கூப்பிடக்கூடிய நேரம் தான் இது.
1: பொதுவாக நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது ஒரு வீட்டுல வேலைக்கு போனாலும் சரி, வெளியில போனாலும் சரி, என் பள்ளிக்கு எங்க வேணா அங்க போனாலும் சரி, ஒருத்தவங்க இருப்பாங்க. அலாரம் நம்ம வீட்டுல மணியாச்சு, மணி எத்தனையாச்சு, கிளம்பல, மணியாச்சு, கிளம்பல, மணியாச்சு, மணியாச்சு, மணியாச்சுன்னு நேர அறிவிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
0: மணியாச்சு சீக்கு இவங்களுக்கு. அந்த மாதிரி உங்க வீட்டுல மணியாச்சு சீக்கு யாராவது இருக்காங்களா, கூப்பிடுங்க. 3-2-2-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8.
0: ஏன்னா ஒரு கோல் வந்துருக்கும் நினைச்ச வரல. சுட்டா சூரியன் வருது. விஜய் யேசுதாஸ் தொடர்ந்து இணைந்திருக்காரு.

வணக்கம், காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு முயலுக்கு ரொம்ப பசி, பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்று ஒரு மரத்தை நோக்கி சென்றது. ஆனால் அங்கே ஒரு கோபமான புலி உட்கார்ந்திருப்பதை பார்த்தது. பயந்த உடனே பின்வாங்கி ஓடிடுச்சு. அப்போது அந்த பக்கமாக ஒரு குட்டியான நடந்து வந்தது. முயல் கேட்டது, நண்பா நீ எங்க போற? குட்டியான சொன்னது, நாங்க இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட போற. உடனே முயல் பயத்துடன் சொன்னது, அங்கே போகாது, அங்க ஒரு புலி இருக்கு, நீ போனா அது உன்னை தாக்கிடும். ஆனா குட்டியான நம்பவில்லை. நீ போய் சொல்ற, பழங்களை நீ மட்டும் சாப்பிடணும் தானே இப்படி சொல்ற என்று சொன்னது. முயல் எவ்வளவோ விளக்கம் சொன்னது, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், தயவு செய்து அங்க போகாத. ஆனா குட்டியான அது கேட்காம முன்னாடி நடந்து சென்றது. அதற்கு பின்னாடி முயலும் பயத்துடன் சென்றது. ஆனா அவர்கள் அங்கு சென்ற போது அந்த புலி வேற இடத்திற்கு போய்விட்டது. அங்க புலி இல்ல. உடனே குட்டியான கோபமாக சொன்னது, எங்க நீ சொன்ன புலி? பழங்களை நீ மட்டும் சாப்பிடணும்னு தானே என்ன பயமுடுத்தின? மேலும் அது சொன்னது, எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியத நீ உனக்காக மட்டும் வைத்துக் கொள்ள நினைக்கிற, உன்ன போல சுயநலமான உன்னை நான் பார்த்ததே இல்ல. இப்படி சொல்லிவிட்டு அந்த குட்டியான சென்று விட்டது. இதை கேட்ட முயல் மிகவும் சோகமானது. நான் நல்லது செய்ய நினைச்சேன், ஆனா என்ன தப்பாக புரிந்து கொண்டது என்று வருந்தியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் நம் நல்லது செய்ய முயற்சி செய்யும் போது சில நேரங்களில் மற்றவர் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம். அதற்காக நல்ல செயல்களை நிறுத்திவிடக் கூடாது. நம்முடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெளிப்படும். மற்றவர் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நல்லது செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். நல்லது செய்வது நம் குணம், அதை தொடர்வது நம் பலம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: சூரியன் 70 நம்முடைய ஒரு நாளின் புதிய தொடக்கம், அந்த மாதிரி வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு. நம்ம கேட்டிருந்தோம் மணியாச்சு மணியாச்சுன்னு வீட்டுல சொல்றவங்க யாரு அப்படின்ட்டு.
1: மணி 8 கூட ஆயிருக்காது, 8 ஆயிருச்சுன்னு வேற சொல்லுவாங்க. மணியாச்சு எந்திரிங்க கிளம்புங்க,
0: காலையிலே
1: மணியை சரியா சொல்ல மாட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க.
0: 6 எழுந்துறீங்கன்னு பார்த்தா மணி அப்பதான் 5:30. ஏமா அப்படி பண்றீங்க, வாங்க கூப்பிடுங்க பேசுவோம். 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9. வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, யாருங்க உங்க வீட்டுல மணியாச்சு மணியாச்சுன்னு தொல்லப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு நேயர் வந்திருக்காங்க.
1: வணக்கம்ங்க.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: பேசுறேன்
0: பொதுவா எழுந்திருப்பீங்க காலையில?
1: கூடுதலா சொல்றீங்களா? அது அவங்க வீட்டுல தெரியுதானே?
2: தெரிஞ்சதுனாலதான் பத்து தடவை எழுப்பினால. ஆனா இப்ப கொஞ்ச காலமா இந்த புட்பால் ஆரம்பிச்சதுல இருந்து வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சேன், ஹஸ்பண்ட் வந்து ஒரு சத்தத்துல
0: எந்திரிச்சிருவாங்க. பெரிய குழந்தை வந்து சரியா எழுந்திரிச்சிடுறாங்க, ரெண்டாவது குழந்தை எழுப்புறதா கஷ்டம்.
2: அவங்க இப்பதான் 5 வயசு. அவங்களை நானும் எழுப்பி எழுப்பி எழுப்பி அப்புறம் நான் சொல்லுவேன்,
1: நன்றி நன்றிங்க. வணக்கம் சித்ரா.

0: ஆள்பல திறனை வலுப்படுத்த மடானி திறன் முனைப்பு அறிமுகம். இணைய அச்சுறுத்தலை கையாட நாடு தயாராக இருக்க வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மடானி திறன் முனைப்பு வழி 25,000 பேர் பயனடைவர் என இலக்கிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்த அரசாங்க தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்கள் GLIC-களையும் அரசு சார் நிறுவனங்கள் GLC-களையும் பெட்ரோனாஸையும் இணைக்கும் தேசிய முனைப்பாக பக்கத் மடானி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டை தவிர்த்து தரமான வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் அந்த முனைப்பில் கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் கூறினார். நேற்று அத்திட்டத்தை தொடக்கி வைத்து அவர் உரையாற்றினார். இதனிடையே மடானி திறன் முனைப்பில் 3 முதன்மை கூறுகளில் கவனம் செலுத்தப்படும் என 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். ஆள்பல சந்தையை வலுப்படுத்துவதன் மூலம் GLIC, GLC, பெட்ரோனாஸ் ஆகியவற்றில் வேலை வாய்ப்பை அதிகரிப்பது, நாட்டின் வியூகத்துறைகளில் வேலை வாய்ப்பை விரிவாக்குவது, நுட்ப திறன் கல்வி, டிவெட் மேம்பாடு ஆகிய 3 கூறுகள் முதன்மையாக பார்க்கப்படும் என அமைச்சர் கூறினார். நடப்பில் உள்ள வாய்ப்புகளையும் திறன் பெற்ற ஆள்பலத்தையும் இணைக்கும் முதன்மை நோக்கத்தை மடானி திறன் முனைப்பு கொண்டுள்ளது என்றார் அவர். குறை கடத்தி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இலக்கவியல், பொருளாதாரம் உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். உள்நாட்டு தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்துவதில் மலேசியா விரைந்து செயல்பட வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் அகமது ஜஹீத் ஹமீதி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இலக்கவியல் கட்டமைப்பு பாதுகாப்பாகவும் நீடித்திருப்பதையும் உறுதிப்படுத்த இது அவசியமாகிறது. மேலும் இணைய அச்சுறுத்தல்கள் வலுத்துள்ள இக்காலகட்டத்தில் அவற்றை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலையில் நாடு இருக்க வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். இலக்கவியல் சூழலில் மலேசியா மீதான நம்பிக்கையையும் போட்டித்தன்மையையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் இணைய பாதுகாப்பு சூழல் அமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என அவர் கூறினார். நேற்று தேசிய இணைய பாதுகாப்பு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் அவர் ஃபேஸ்புக்கில் இவ்வாறு இடுகையிட்டுள்ளார். உதவித்தொகை சீராக்கம் குறு சிறு நடுத்தர வணிகர்களின் லாபத்தை உறுதி செய்யும் என முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு மீட்டி தெரிவித்துள்ளது. மேலும் அது கட்டம் கட்டமாகவும் இலக்கிடப்பட்ட அணுகுமுறையில் செயல்படுத்தப்படுவதன் மூலமும் நாட்டின் போட்டித்தன்மை தொடர்ந்து நிலைத்திருக்கும் என அமைச்சு கூறியுள்ளது. இதன் வாயிலாக மிச்சப்படுத்தப்படும் நிதி வணிகர்களின் தானியங்கி மேம்பாட்டிற்காக வெளிப்படையாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் மின் வாகன கட்டமைப்பும் பசுமை ஆற்றல் மேம்பாடும் வலுப்படுத்தப்பட வேண்டும். உள்நாட்டில் திறன் மேம்பாட்டிற்காகவும் உயர் மதிப்புள்ள தொழில்துறை உருமாற்றத்தை துரிதப்படுத்தவும் அந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. இவ்வேளை 2020 முதல் கடந்த ஆண்டு வரை மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் வாயிலாக மீட்டி 774.4 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தொழில்துறை முதலீட்டு திட்டங்களை அங்கீகரித்துள்ளது. 5,899 திட்டங்களை உட்படுத்திய இந்த முதலீடுகளின் மூலம் நாட்டில் 500,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட மொத்த திட்டங்களுள் 587.4 பில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய 86.2 விழுக்காடு திட்டங்கள் நிறைவடைந்து 400,000 அதிகமான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியது. அவற்றுள் 40 விழுக்காடு மேலாண்மை, தொழில்துறை, நுட்பம், கண்காணிப்பு, ஆள்பல திறன் பிரிவை உட்படுத்தியவை. உயர்கல்வி அமைச்சு ஹசனா அறவாரியத்துடனான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த எண்ணம் கொண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ப்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்னும் அதிகமான திறமையானவர்களை உருவாக்கவும் தரமான கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்தவும் இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹசனா நேஷனல் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஹசனா அறவாரியத்துடனான சந்திப்பில் இந்த அவாவை வெளிப்படுத்தியதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2006 தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து அந்த அறவாரியம் 1000 மேற்பட்ட மாணவர்களுக்கு உபகார சம்பளம் வழங்கியுள்ளதோடு தலைமைத்துவ பயிற்சியையும் ஆற்றல் மேம்பாட்டு திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்க கட்ட உடன்பாட்டில் தெஹ்ரானும் வாஷிங்டனும் கையெழுத்திட்ட பிறகு ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது குறித்து ஓமானுடன் முதல் கூட்டத்தை நடத்தியதாக ஈரான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. முஸ்கெட் பயணத்தின் போது ஹோர்முஸ் நீரிணையின் செயற்குழுவுடன் முதல் கூட்டம் நடைபெற்றதாக வெளியுறவு துணை அமைச்சர் கசிம் கரிபபாடி எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். அந்த நீரிணை தொடர்பான தற்போதைய சிக்கல்களை கலந்துரையாடிய வேளை அதன் எதிர்கால நிர்வாகம் குறித்தும் இருதரப்பும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் கூறினார். ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இடையே நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சில் ஹோர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் முக்கிய மையப்புள்ளியாக உள்ளது. வெனிசுலாவில் அண்மையில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்திற்கு பிறகு மீட்பு பணிகளில் பங்கேற்க விரும்பும் அரசுகள், அமைப்புகள், தனிநபர்கள் நிதியுதவி வாயிலாக பங்களிக்கலாம் என்று மலேசியாவில் உள்ள வெனிசுலா பொலிவாரியா குடியரசின் தூதரகம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரைவாக மீட்பு பணி முயற்சிகளை மேற்கொள்வது உட்பட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதே இந்த நிதியின் நோக்கம் என்று அந்த தூதரகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் சில பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகளை மறுசீரமைப்பதற்கும் இந்நிதி பயன்படுத்தப்படும் என்று அது கூறியது. இந்தியா புதுடில்லியில் காற்று மாசுபாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்ட புதிய கொள்கையை அதிகாரிகள் அறிவித்தனர். மேலும் மக்கள் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து மின்சார வாகனங்களை வாங்குமாறு ஊக்குவிக்கப்படுகின்றனர். மின் நிலையங்கள், கடும் போக்குவரத்து நெரிசல், குப்பைகளை திறந்த வெளியில் எரிப்பது காரணமாக 30 மில்லியன் மக்கள் வசிக்கும் புதுடில்லியும் சுற்றியுள்ள பகுதிகளும் அதிகமாக பாதிப்பை எதிர்நோக்குவதாக மாநில முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். இந்த புதிய மின்வாகன கொள்கை நாளை தொடங்கி 2030 மார்ச் 31 வரை நடப்பில் இருக்கும் என்றார் அவர். ஈராக் வெளியுறவு அமைச்சர் ஃபவாத் ஹுசேன் சிரியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் எரிசக்தித்துறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார். சிரியாவில் 2024 டிசம்பரில் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு ஹுசேன் அங்கு மேற்கொண்டுள்ள முதல் பயணம் இதுவென வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இப்பயணத்தின் போது ஹுசேன் தனது சக அசர் அல் ஷைபானியையும் அதிபர் அஹ்மத் அல் ஷராவையும் சந்தித்தார். மேலும் பன்னாட்டு வட்டார விவகாரங்கள் உள்ளிட்ட அண்மைய தகவல்கள் குறித்த கருத்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். உலகக்கிண்ண கார்பந்து. பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி சிறந்த 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது. மாற்று வீரராக களமிறங்கிய கேப்ரியல் மார்டினெல்லி ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தின் போது புகுத்திய கோல் பிரேசிலின் வெற்றியை உறுதி செய்தது. ஹூஸ்டனில் நடைபெற்ற இவ்வாட்டத்தில் மார்டினெல்லி 95 நிமிடத்தில் பிரேசிலுக்கான கோலை அடித்த வேளை ஆட்டம் விறுவிறுப்பாக இருந்தது. 5 வெற்றியாளரான பிரேசில் சிறந்த 16 அணிகள் சுற்றில் ஐவரி கோஸ்ட் அல்லது நோர்வேயுடன் பொருதும். ஆள்பல திறனை வலுப்படுத்த மடானி திறன் முனைப்பு அறிமுகம். இணைய அச்சுறுத்தலை கையாள நாடு தயாராக இருக்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
2: வரலாற்று
1: வரலாற்றில் இன்று
2: 1965 ஆண்டு இன்றைய நாளில் கொலலம்பூர் டமன்சரா நீர்த்தேக்க திட்டத்தை சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஹாரோன் இட்ரிஸ் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். அங்கு சேமிக்கப்பட்டிருந்த நீர் சுற்றுவட்டார மக்களின் முதன்மை குடிநீர் வளமாக இருந்தது. அது சிலாங்கூர் அரசால் செயல்படுத்தப்பட்ட முக்கியமான நீர் வழங்கல் திட்டங்களுள் ஒன்றாகும். இந்த திட்டத்துடன் மாநில அரசு மேலும் சில நீர்த்தேக்க திட்டங்களையும் செயல்படுத்தியது. 10.5 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான கிளாங் கேட் 2 திட்டம், 3.9 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான புக்கி டம்போய் திட்டம், 5.6 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான ரந்தாவ் பஞ்சாங் திட்டம், 8.6 மில்லியன் வெள்ளி செலவில் தேன் ஹுலு சிலாங்கூர் வட ஹுலு சிலாங்கூர் திட்டங்கள். அவை இந்த நீர்த்தேக்க வசதி உருவாக்கப்பட்டதன் மூலம் சிலாங்கூரில் நிலவிய நீர் பற்றாக்குறை சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் என்று மாநில அரசு நம்பிக்கை தெரிவித்தது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: ஆனாலும் அவங்களுக்கு நான் அவங்க குடுக்கற ஒரு விஷயம் இருக்குல்ல, எவ்வளவோ செலவு பண்றோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சில நேரங்கள்ல அதையும் இழக்கிறோம் வேலைக்காக. ஆனா நமக்குன்னு என்ன பரிசை நம்ம குடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு.
1: இப்போ மாதம் சம்பளம் எடுக்கிறீங்க இல்லையா, வீட்டுக்கு செலவுக்கு கட்டுறீங்க, வீட்டுல பிள்ளைங்களுக்கு தேவைக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க உங்களுக்காக, உங்களை அங்கீகரிச்சுக்கிறதுக்காக, உங்களுக்கு பரிசளிக்கிறதுக்காக என்ன செய்து கொள்கின்றீர்கள்
0: ஈடுபட முடியும்
1: வச்சுக்கோங்களேன்.

0: வணக்கம். இன்னல் பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுநருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் மலேசியர்களுக்காக வழங்கப்படும் மிகப்பெரிய இலவச கற்றல் முயற்சிகளில் ஒன்றான நேஷனல் ட்ரைனிங் வீக் 2026 பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போறேன். இது மனிதவள அமைச்சகத்தின் கீழ் HRD COP முன்னெடுக்கும் ஒரு தேசிய முயற்சி. வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்ற கலாச்சாரத்தை உருவாக்கி மலேசியர்களின் திறன்களை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். நேஷனல் ட்ரைனிங் வீக்ல வந்து ஆயிரக்கணக்கான இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் திறன்கள், தொழில் முனைவர் மேம்பாடு, தொடர்பு திறன், தலைமைத்துவம், நிதி அறிவு, தொழில்நுட்ப திறன்கள், வாடிக்கையாளர் சேவை, தனி நபர் மேம்பாடு போன்ற பல துறைகளும் இடம்பெறுகின்றன. முக்கியமா இந்த முயற்சி வந்து யாருக்காக பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், பள்ளி முடித்தவர்கள், வேலை தேடுபவர்கள், வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் முனைவர்கள், வீட்டு திருமதிகள், ஓய்வு பெற்றவர்கள் என அனைத்து மலேசியர்களுக்காகவுமே இது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. வயது வரம்பும் இல்ல, யாரு வேணாலும் இதை கத்துக்கலாம். இதுல வந்து முக்கியமா எல்லா பயிற்சியுமே வந்து நேரடியாகவே நடைபெறுது. சில பயிற்சிகள் வீட்டில இருந்தே இணையம் வழியாகவும் நீங்க வந்து கத்துக்கலாம். இதனால நாட்டில் நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்த முடியும். பெரும்பாலான பயிற்சிகளுக்கு வந்து பயிற்சி சான்றிதழும் கொடுக்கறாங்க. அதனால வந்து புதிய திறன்களை நீங்க கற்றுக்கிறதோட இல்லாம உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சிக்கும் இது உதவியா கண்டிப்பா இருக்கும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா, இந்த நேஷனல் ட்ரைனிங் வீக் என்பது சும்மா ஒரு சாதாரண பயிற்சி வாரமா இல்லாம மலேசியர்களுக்காக அவங்களோட திறன், அறிவு மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு தேசிய கற்றல் திருவிழா. உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.nationaltrainingweek.gov.my என்ற அகப்பக்கத்துல நீங்க போய் பார்க்கலாம். இது வந்து July 20-26 ஃபுல் வீக்குமே வந்து நடைபெறதுனால இந்த இலவச பயிற்சி வாய்ப்புகளை முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியம்.

0: நாங்க நாலு பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. அந்த நாலு பேர் சொல்லுங்க, உங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி ஏதாவது உங்களுக்காக பரிசளித்துக் கொள்கிறீர்களா? செல்ஃப் ரிவார்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல இதை சொல்றாங்க.
1: நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க.
2: ஹலோ, வணக்கம். பிரேம்நாத் கிருஷ்ணன்.
0: பிரேம், கொஞ்சம் சோகம் ததும்புது, ஏன்
2: அப்படி இல்ல
0: சொல்லுங்க. நீங்க ஆக கடைசியா உங்களுக்கு அந்த மாதிரி பரிசளித்துக் கொண்டது என்ன?
2: ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நான் ஒரு 3-4 days vacation தனியா போயிட்டு வந்திருந்தேன்.
0: ஏன் இதுக்கு இத்தனை காலம் எடுத்துக்கிட்டீங்க?
2: ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டேன். நானும் எடுக்கணும் நினைச்சிட்டு அது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் கடைசியில சரி, இது பிளான் பண்ணி எல்லாம் போட்டிட்டு தான் ஒண்ணும் நடக்காதுட்டு டக்குன்னு பேக் பண்ணிட்டு அப்படியே வெளியாகனது. அப்படியே எல்லாம் ஒரு 3 days வெளியே இருந்துட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி வரப்ப ரீச் ஆச்சுலாம்.
0: என்ன நினைச்சீங்க, இத்தனை வருஷம் விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சீங்களா?
2: அப்படி எஸ் லைட்டா இருந்துச்சு. ஃபேமிலி கூட எல்லாம் ரெகுலரா போறதெல்லாம் போயிடும். ஒரு இண்டிவிஜுவல் தனியா போறதுன்றது ஒண்ணு இதுதான்.
0: அவங்க கூட போனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்கணும்.
2: எனக்கு
0: பிடிச்சா போய் சாப்பிடுவேன், இல்லனா தூங்குவேன். அப்படிதான்.
1: சரி பிரேம், எங்க போனீங்க?
2: நான் ஒரு ஃபியூ ஸ்டேட்ஸ்க்கு போயிருந்தேன். இப்போ போயிட்டு ஒரு நைட் தங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து பினாங் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து திரும்பி கேரள் போயிட்டு அப்புறம்.
0: சரி, அப்பப்போ இதை கொடுத்துக்கோங்க. சரியா?
1: நன்றி.

0: மதுமிதாக்குரல்ல கேட்ட பாடல், அது அருள் படத்துல இருந்து எடுக்கப்பட்டிருந்தது.
1: சரி, நமக்கு பரிசு கொடுத்துக்கிற கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க, அதுதான் செல்ஃப் ரிவார்ட் அப்படின்னு சொல்றோம்.
0: இது ஒரு வாக்குவாதமாகவே மாறிச்சு. சில பேர் ஏன் இதெல்லாம் நம்ம எல்லாம் அதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கோம், தனியா ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
1: சில பேர் என்ன சொல்றாங்க. நான் இப்ப சற்று முன்பு ஒரு கதை சொன்னதுமா, அவங்க வந்து அவங்களுக்கான எல்லாம் அப்படி குரூப்போலாம் வாங்கிட்டு, ஆனா செல்ஃப் ரிவார்ட் குடுக்கறன்றதுக்காக உடல் நலத்தை அவங்க பாதுகாக்கிறது இல்ல, பாதுகாக்கிறது இல்ல, அதிக செலவு பண்றாங்க, எனக்காக நான் குடுக்கறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க.
0: இப்படி இருந்தா அப்படி இருக்கதான் செய்யும். சாந்தி வந்திருக்காங்க, என்ன கதைன்னு கேப்போம். சாந்தி, வேலை செய்யறீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா? இல்ல தரசியா,
2: இல்ல வேலை செய்யறேன்.
0: இப்ப மாசம் மாசம் எப்ப சம்பளம் வருது?
2: ஒன்னாம் தேதி சம்பளம் வருது.
0: என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க?
2: என்னெல்லாம் செலவு பண்ணீங்க? முதல்ல என்னென்ன கட்டணமோ அதெல்லாம் கட்டி முடிச்சிருவோம். அப்புறம் மத்தல வீட்டு செலவு ஜமா அதெல்லாம் அப்புறம் ஒன்னொன்னா செய்யணும்.
1: சரி, எல்லாம் இருக்கட்டும். ஒரு பெண் வேற, நீங்க செல்ஃப் ரிவார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எனக்காக இதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா
2: என்ன பண்ணுவீங்க? மாசத்துக்கு ஒரு தடவை
0: கால் ஊருக்கு போயிருவேன். ஓ, ரிஃப்ளெக்ஸாலஜி போறீங்களா?
2: ஆமா,
0: கலாச்சாரமாறிச்சு. சில பேர் அது இல்லன்றாங்க, சில பேர் இல்ல அது வேணும் அப்படின்றாங்க. உங்கள்ட்ட அது கேட்கவே வேணாம், நீங்க அது நிச்சயமா வேணும் தான் சொல்றீங்க.
1: அல்லும் பகலும் உழைக்கிற நமக்காக எதுவும் இல்லாம எப்படி?
2: ஆமா, போனா உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும். போனா சனிக்கிழமை பொண்ணி கதை கேட்டேன், குழந்தைங்கள எனக்கு தண்ணியே வந்துருச்சு கண்ணுல.
0: ஐயோ,
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க,
2: ரொம்ப டச்சிங்க. அந்த கடைசி அந்த தருணம் உண்மையாலுமே
0: சாந்தி வந்தாங்க, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்காக நான் செலவு பண்ணிக்கவே அப்படின்றாங்க.
1: இந்த மாதிரிதாங்க இருக்கணும்.
0: சரி, இப்ப இந்த பொன்னி கதையில என்னதான் நடந்தது? ஏன் பூபனா
1: என்ன புது இடமா இருக்கு அப்பதான் தெரியுது. அப்ப பாவம் என்ன, என் பொண்ணோட கஷ்டப்பட்டு இருப்பாரு, அடுத்த ஜென்மத்தோட அந்த மாடு விக்கப்பட்ட இடத்துல இருந்து சொல்ற ஒரு விஷயம். எனக்கு தெரியும், அப்பாவிடம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன பாத்துக்கிட்ட மாதிரியே என் மகளையும் பத்திரமா பாத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு துணையா அவ எப்போதும் இருப்பா, அழாதீங்கப்பா, நீங்க அழுதா என் மனசு தாங்காது, உங்க அன்புக்கு நன்றிப்பா, இனி ஒரு பிறவி இருந்தா நானே உங்க மகளா பிறக்கணும்.
0: பொன்னி கதை இப்படிதான் நிறைவடைந்தது. இதனுடைய முழு கதையை நீங்க கேட்கணும்னா எங்களுடைய பாட்காஸ்ட் இருக்கு, ஆர்டிஎம் கிளிக்ல போய் நீங்க தட்டி கேட்கலாம்.
1: ஜெயந்தி ஆறுமுகம் எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகா ஒரு மாடு அதோட கதையை சொல்ற ஒரு விஷயம்.
0: நளினி அச்சுதனுடைய தயாரிப்புல போனாவுடைய குரல்ல இடம்பெற்றதுதான் பொன்னி அப்படின்ற சிறுகதை.

0: இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம் ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072919.
2: தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா?
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடங்க.
4: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: போக்குவரத்து தகவல்.
1: எலிட் நெடுஞ்சாலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், 9.1 கிலோமீட்டர் புத்ரா ஹைட்ஸ்ல இருந்து USJ செல்லக்கூடிய பாதையில விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவசர வழி பாதை இருக்கலையா, அது மூடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் வழக்கத்திற்கு மாறாகவே மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
6: சிடனால் இருந்து குலாய் செல்லக்கூடிய சாலையில விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால 36ஆவது கிலோமீட்டர்ல வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அது கனரக வாகனம் தொடர்பான ஒரு விபத்து இருக்கின்றதுனால நெரிசல் அதிகமா இருக்கு அப்படின்னு
1: சொல்லப்படுது. சிம்பாங் அம்பாள் போறோம் இல்லையா, அங்கே போக்குவரத்து நிலை குத்தி இருக்கிறது. விபத்தின் காரணமாக
6: 236.1 கிலோமீட்டர் தலைநகரை நோக்கி செல்லக்கூடிய சாலையில எல்லா பகுதிகளும் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.

0: இது நாள் வரையில் நீங்க செய்யலனாலும் இதுக்கு பிறகு உங்களுக்காக நீங்க நேரத்தை தனி மகிழ்ச்சிக்காக நீங்க வந்து ஒதுக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, அதனால நிறைய நேயர்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க.
0: இந்த ஒரு நேயர் வந்தாரு, பெயர் மட்டும் கேட்காம விட்டுட்டோம், என்ன சொல்லிருக்காரு கேக்கலாம்.
2: எனக்கு என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா, எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சம்பளம் போட்டுருச்சுன்னா நான் வந்து போயிட்டு கொஞ்சம் நல்லா போய் ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல கடையில போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வரோம். மாசம் ஒரு தடவை யாரையும்
0: கூட்டிட்டு போவீங்களா கூட்டிட்டு போக மாட்டீங்களா?
2: ஒண்டி போக மாட்டேன், கண்டிப்பா வைஃபும் பிள்ளையும் கூட்டிட்டு போவேன்.
1: எனக்கு இது நான் வாங்க போற ஒரு கடிகாரமோ ஒரு சட்டையோ ஏதாவது ஒண்ணு.
2: அது வந்து பெர்ஃப்யூம். ஆக்சுவலி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: பெர்ஃப்யூம் வந்து மாசம் மாசம் வாங்குவீங்களா?
2: மாசம் மாசம் வாங்க மாட்டேன், ஆக்சுவலி ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி. அது ஒரு சார் ரிவார்ட் மாதிரி எனக்கு.
0: அதை உங்களுக்கே நீங்க அங்கீகாரம் கொடுக்கற மாதிரி. சரி சரி, பாத்து போங்க. வேலைக்கு புறப்பட்டாச்சா?
2: வேலைக்கு புறப்பட்டாச்சு, இன்னைக்கு எஸ்பி போய்கிட்டு இருக்க வேலைக்கு.
0: ஓ அப்படியா, சரி பாத்து போங்க.
2: ஓகே, கண்டிப்பாக
0: அவரு அவருக்காக செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு.
1: பணம் செலவு பண்றது மட்டும் வந்து நமக்கான நேரம் கிடையாதுங்க, நமக்கான செலவு கிடையாது. நமக்காக நம்ம வந்து ஒரு அமைதியா இருக்கிறதோ பாட்டு கேட்கறது கூட நமக்கான நேரம். அது மின்னல் மூலமா நீங்க நிறைய பேர் குடுக்கறீங்கன்னு நினைக்கிறோம்.
0: லீனா வந்திருக்கிறாங்க. ஆக கடைசியா உங்களுக்கு நீங்க என்ன வாங்கிக்கிட்டீங்க? அதாவது நான் எனக்காக இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு.
3: ஒன்னும் வாங்கல, இந்த சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட்.
0: அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா?
1: என்ன அப்பாயின்மெண்ட்?
3: முடி ரிவார்டிங் செய்யணும். அப்புறம் மெனிக்கியோ பெடிக்கியோ.
1: எவ்வளவு நேரம் எடுக்கும்
3: அது? ஒரு முடி செய்யறதுக்கு ஒரு 3 hours.
1: ஆமா,
3: சண்டே வந்து ஸ்பாட் ஷூ போய் வாங்கணும்னு. அந்த தள்ளுவு.
0: இந்த வாரம் யாரும் உங்களை எங்க கூப்பிட்டாலும் நீங்க போக போறது இல்ல?
3: இல்ல,
1: நீங்க தாங்க உங்களுக்காக வாழ்றீங்க.
3: நானும் இல்ல, மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த முடி வந்து ஒரு 6 months ஒன்ஸ் தானே. இந்த மாசம் வந்து ரிபாண்டிங் ஸ்கெட்யூல். பெடிக்கியோ ஐப்ரோ ஃபேஷியல் அப்படின்னு.
0: ஓ, போன மாசம் என்ன பண்ணீங்க?
3: ஃபேஷியல் ஐப்ரோ.
0: யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவு பண்றீங்க? அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்திருக்கா?
3: ஹஸ்பண்டே கேட்டிருக்காரு.
0: என்ன சொல்லுவீங்க?
3: உழைக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கணும். வுமன் வந்து born for beauty-ன்னு சொல்றாரு.
0: அவரு அவருக்கு பண்றாரா இல்லையா இதெல்லாம்?
3: அவரும் பண்றாரு.
0: அவர் அதெல்லாம் செய்துட்டு இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு.
1: இந்த மாதிரி நமக்கான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொடுத்துக்கணும். அதுதான் நமக்கே நம்ம கொடுக்கற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் கூட இல்லையா?

0: பாடல் வந்தது 7:55 ஆயிருச்சு. உலக கிண்ண காட்பந்து போட்டி நம்ம சொல்லியிருந்தோம், பிரேசில் ஜப்பான் ஆட்டம் 2-1 அப்படின்னு ஜப்பானை இங்க வீழ்த்திட்டு பிரேசில் வந்து அடுத்த சுற்றுக்கு தயாராகிட்டாங்க.
1: என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா, கடந்த ஒரு நட்பு முறை ஆட்டத்துல வந்து ஜப்பான் வந்து பிரேசில
0: வீழ்த்தினாங்க,
1: அதனால அதை வச்சு நிறைய பேர் வந்து பிரேசில் வந்து ஜெயிக்குமா இல்ல அந்த மாதிரியான ஒரு ஆருடம் இருந்தது.
0: பலமான ஆட்டம் தான், முதல் கோல் வந்து ஜப்பான் தான் புகுத்தி இருந்தாங்க, கூடுதல் நேரத்துல தான் ரெண்டாவது கோல் பிரேசிலுக்கு வந்தது. இல்ல
1: 1-1 என்ற கோல் கணக்கு. காசிமிரோ வந்து 50th நிமிடத்துல ஒரு கோல் புகுத்தினாரு, அப்புறம் கேப்ரியல் மார்டினெல்லி வந்து 96th நிமிடத்துல வந்து புகுத்தி அடுத்து ரவுண்ட் 16 ரவுண்ட் 16 போறதுக்கு தகுதி பெற்றிருக்கு பிரேசில். இப்போ வந்து ஐவரி கோஸ்டும் நோவையும் விளாண்ட பிறகு ஆட்டத்தை முடிச்ச பிறகு தான் தெரியும் பிரேசில் கூட யார் ஐவரி கோஸ்டா இல்ல நோவே வராங்களா
0: அப்படின்னு. இந்த பக்கம் நடந்த ஆட்டம் ஜெர்மனி பராகுவேவை சந்தித்தது. 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாத நிலை ஆயிருச்சு.
1: ஆமாங்க, ஏன்னா இவ்வளவு நேரம் ஜெர்மனியோட கேம் தான் போயிட்டு இருக்கு. 120 நிமிடம் வரைக்கும் ஜெர்மனியோட ஆட்டம் போயிருச்சு.
0: பெனால்டில முடிஞ்சது
1: 1-1 அப்படின்னு. பெனால்டில வந்து ஜெர்மனி போனது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
0: பராகுவே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்கிறாங்க, 4 முறை உலக சாம்பியன், அப்புறம் 4 முறை இரண்டாவது இடம், 4 முறை மூன்றாவது இடம்.
1: ஆமா, 105th நிமிடத்துல வந்து ஒரு கோல் புகுத்துனாங்க ஜெர்மனி, ஆனா 2-1 வந்துச்சு, ஆனா ஃபால்.
0: காலை 9 மணிக்கு நெதர்லாண்ட்ஸ் வந்து மொரோக்கோவை சந்திக்கிறாங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், ஏன்னா மொரோக்கோடைய ஆட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மொரோக்கோ பாப்போம் அடுத்து எந்த நிலைக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆக பிஃபா 2026 ஆக கடைசி நிலவரங்களை தெரிந்து கொள்ள மின்னலோடு இணைந்திருங்கள். இந்த பிஃபா 2026 ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு நிலையம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹூர் உட்பட ஒவ்வொரு மாநிலமும் மக்களும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பெறுவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கடப்பாட்டுடன் செயல்படும் என்று பக்கத்தன் ஹரப்பன் பிஹெச் தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியன் இஸ்மாயில் கூறினார். இவ்வேளை பல்வேறு முனைப்புகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துவதன் மூலம் ஜோஹூர் தொடர்ந்து வளர்ச்சியடைவதற்கான வலுவான தடத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து விநியோக தொடர் நிலையானதாகவும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருப்பதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சு பல்வேறு வழிமுறைகளை செயல்படுத்தி வருகிறது. மேற்காசியாவில் நிலவும் மோதலின் விளைவுகளுக்கு நடுவே இந்நடவடிக்கையை அமைச்சு மேற்கொள்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் பல பகுதிகளில் ஜூலை 3 வரை கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்குமாறு சுங்க்லாவில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த எச்சரிக்கையை நாட்டின் பேரிடர் தடுப்புத்துறை வெளியிட்டதாக தூதரகம் தெரிவித்தது. கிழக்கு டொன்பாஸ் வட்டாரத்தை கைப்பற்றுவதற்காக கிரெம்லின் கடந்த 4 15 கால வரையறையை ஒத்திவைத்துள்ளதென யுக்ரேனிய அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை சாடியுள்ளார். சண்டையை குறைக்கவும் நீண்ட தூர தாக்குதலை தவிர்க்கவும் யுக்ரேன் முன்வைத்த பரிந்துரையை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்ததை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி இவ்வாறு கூறியுள்ளார். பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து விலகியுள்ள கே ஸ்டார்மர் நீண்ட காலம் நிலுவையில் இருந்த நாட்டின் தற்காப்புத்துறைக்கான நிதி திட்டத்தை அறிவித்துள்ளார். அதில் திருக்கூர்திகளும் தானியங்கி முறைகளுக்குமான ஒதுக்கீடுகள் அதிகரித்துள்ளன. வலுத்துள்ள தற்காப்பு அச்சுறுத்தலுக்கு எதிராக பிரிட்டனின் ஆயுத துருப்பை நவீனமயமாக்கும் முயற்சியில் இந்த கூடுதல் ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற 32 அணிகள் சுற்றில் பராகுவே ஜெர்மனியை 4-3 என்ற பெனால்டி வாயிலாக வெற்றி பெற்று 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறியது. சவாலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இரு அணிகளும் ஆட்டத்தின் கூடுதல் நேரம் வரை 1-1 என சமநிலையில் இருந்ததால் வெற்றியாளரை நிர்ணயிக்க பெனால்டி வழங்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.